ஆட்டத்தின் 81வது நிமிடத்தில் பெனால்டி அடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மட அணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று ஆகஸ்ட் 5 நாள் சனிக்கிழமை. முக்கியமான ஒரு சில தினங்கள் அனைத்துலக அளவில் அனுசரிக்கப்படுகின்றன. என்னென்ன தினங்கள் என்ன அப்படின்றத விட, இந்த தினத்திலிருந்து இன்றிலிருந்து நமக்குள் ஒரு உத்வேகம், அதிலும் இந்த நாளின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூட ஒரு வேளை யோசிச்சுட்டு இருக்கலாம், ஆகஸ்ட் ஆயிடுச்சு, என்ன இந்த வருடம் ஆரம்பித்தப்ப நிறைய விஷயங்கள் நினைச்சோமே, வாழ்க்கை எதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு, நான் எதை நோக்கி பயணித்துட்டு இருக்கேன், என்னுடைய இலக்கை நான் அடைய முடியுமா, இப்படி பல கேள்விகள், குழப்பங்கள், தெளிவின்மை இருந்தால் நிகழ்ச்சியை கேளுங்க. கட்டாயம் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த ஒரு சிறிய ஜீவராசி கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். இணைந்திருங்கள். இது வணக்கம்.

0: மண்ணில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு, ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
5: இது நம்ம நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு

அருண்ராஜ் இசையில் ஹேவக் பிரதர்ஸ் வரிகளில் ஹேவக் பிரதர்ஸ் கொண்ட பாடல் தான் அது. மண்ணின் நட்சத்திரத்துடைய பாடல் தான் அது. வணக்கம் மின்னலில் நாம் இணைந்திருக்கிறோம். சரி, செப்டம்பர் 5 நாள் இன்று சனிக்கிழமை. முக்கியமான தினங்கள் கொண்டாடப்படுகின்றன அனைத்துலக அளவில் என்று சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல ஒன்று என்ன அப்படின்னா, அனைத்துலக அறப்பணி நாள் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. அறப்பணினா நமக்கு தெரியும் இல்லையா, பணம் கொடுப்பது மட்டும் கிடையாது. ஒருவருக்கு பசியாக இருக்கும்போது ஒரு உணவை பகிர்க்கலாம், தனிமையில் இருப்பவரிடம் இரண்டு வார்த்தைகள் பேசுவதும், தவறி விழுந்த ஒருவரை தூக்கி நிறுத்துவதும், நம்பிக்கை இழந்த ஒருவரிடம் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க என்று சொல்வதுமே அறப்பணி தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்மிடம் அதிகமாக இருப்பதை பகிர்வது நல்லது, ஆனா நம்மிடம் குறைவாக இருந்தாலும் பகிர்ந்து கொடுப்பது தான் உண்மையான மனிதநேயம். இருக்கிறதுல மேமேச்சமாகவோ எஞ்சி இருப்பது மிஞ்சி இருப்பதை நம்ம கொடுக்கறது அறப்பணின்னு சொன்னா அது அந்த வகையில் சேராதுங்க. அதுவும் கொடுத்து உதறது நல்லது, ஆனா நம்மகிட்ட இல்லை இருந்த போதிலும் இன்னொருவர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ன போது இருப்பதிலிருந்து எடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அங்கதான் மனிதம் வாழ்கின்றது. இந்த பூமியில் இன்னும் மனிதம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த இயற்கை பேரிடராக இருக்கட்டும், பல சம்பவங்கள் நடக்கும் போது இனம் மதம் மொழி இதெல்லாம் பார்க்காம உடனுக்குடன் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு களை இறங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மனிதம். உலகம் நம்மை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு உயர்ந்தோம் என்பதை விட நாம் எத்தனை பேரை உயர்த்தினோம் என்பதுதான் முக்கியம். எங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணித்தாலும் பரவாயில்லைங்க, ஒருத்தரையாவது நம்ம கை தூக்கி விட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். எனவே இன்று இந்த அழகான அர்த்தமுள்ள நாள்ல ஒருவருக்கு உதவலாம், ஒருவரின் முகத்தில் சிரிப்பை வரவழைக்கலாம். ஏனென்றால் ஒரு நல்ல செயல் சிறியதாக இருக்கலாங்க, ஆனா அது ஒருவரின் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமாக இருக்கலாம்.

0: ஏற்ப மந்திரம் பாரு. தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களும் ஒண்ணா இணைக்குதா, அம்மாவை போல் அணைக்குதா. ஆமான பாபா தான்.
1: 40 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட சுமங்கன் துணை ரஹ்மா எஸ்டிஆர் பெறுநர்கள் பெக்கா B40 திட்டம் மூலம் இலவச சுகாதார பரிசோதனையை பெற தகுதியுடையவர்கள். அது மட்டுமின்றி 20,000 ரிங்கிட் வரையிலான மருத்துவ உபகரண உதவி, புற்றுநோய் சிகிச்சை ஊக்கத்தொகை மற்றும் போக்குவரத்து உதவித்தொகை ஆகிய நன்மைகளையும் பெறுங்கள். செப்டம்பர் 5-6 தேதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் எங்களை வந்து சந்தியுங்கள். கோலாலம்பூரில் டேவான் பிளாட் 3 சபா 3B, KRT தமன் முடா பசாசத்து, PPR பத்துமுடா, ஸ்லாங்கூரில் சொழிக்கம்பாங்கான் தமான் சுங்கை பசி இண்டா, பத்து கேவ்ஸ் தமான் ஸ்ரீ கும்பா, காஜாங் கம்போங் சுங்கை சுவா, கம்போங் பாரு அம்பாங். வரும்போது உங்கள் மைகார்ட் அட்டையை மட்டும் கொண்டு வந்தால் போதும்.
2: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். எப்போதுமே வானத்தில் இந்த பறவைகளை பார்க்கும் போது அழகா இருக்கும் இல்லையா? இப்படி இந்த பறவை மாதிரி சுதந்திரமா பறந்து திரிந்தால் வாழ்க்கை அழகா இருக்குமே நாம நினைப்போம். ஆனாலுமே பாருங்க, பறவைகளுக்கு கூட ஆபத்து இருக்குல்ல. வேடர்களுக்கு கையில மாட்டினா அங்கிருந்து யாராவது சுட்டா என்ன ஆகும்? அங்கேயும் உயிர் பெரிய ஒரு சூழல் இருக்கு. ஆக எல்லா ஜீவராசிகளுக்கும் சவால்கள் இருந்தாலுமே கூட இந்த பறவைகள் இனம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொன்றிலும் ஒரு தனி சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் இன்று மற்றும் ஒரு அழகான அர்த்தமுள்ள ஒரு விழிப்புணர்வு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. செப்டம்பர் 5 சனிக்கிழமை என்று அனைத்துலக கழுகுகள் விழிப்புணர்வு நாள். கழுகு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஈகல். இது ஒவ்வொரு ஆண்டுமே செப்டம்பர் மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் கடைபிடிக்கப்படுகின்றது. கழுகு பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு ஒரு கடினமான காலத்தை சந்திக்கின்றது. அதன் அலகு வளைந்து பலவீனமாகிறது. நகங்கள் தன் இரையை பிடிக்க முடியாத அளவுக்கு மாறுகின்றன. இறகுகள் கனமாகி பறப்பதே கடினமாகின்றது. கழுகுகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா எப்படிதான் அந்த கழுகு பறக்கும்? ஏன்னா பறந்தா மட்டும்தானே அதனுடைய வாழ்நாளை நகர்த்த முடியும். அப்போ அதற்கு இரண்டு வழிகள் மட்டும்தான் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ன அப்படின்னா, ஒண்ணு அப்படியே விட்டுறது, மற்றொன்று தன்னை மாற்றிக்கொள்வது. இந்த இரண்டிலுமே கழுகு எதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உயரமான ஒரு மலைக்கு சென்று தனிமையில் தங்குமா. அதற்கு பிறகு தன் பழைய அழகை உடைத்து புதிய அழகு வளர காத்திருக்கின்றது. அந்த பழைய அழகு இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கு அந்த மலையில இருக்கிற கல்ல அப்படியே குத்தி குத்தி குத்தி அதுக்கு ரத்தம்லாம் வருமா. அந்த ரத்தத்தை தாங்கி வலிய தாங்கி அந்த பழையதை உடைத்துதான் புதிய ஒரு அழகு அதுக்கு வருகின்றது. தன் பழைய அழகை உடைத்து புதிய அழகு வளர காத்திருக்கும் கழுகானது அந்த காலகட்டத்தில் தான் மாற்றங்களை தன்னுள் உணர்கின்றது. பின்னர் கனமான பழைய இறகுகளை நீக்குகின்றது, நகங்களை அகற்றுகின்றது. அழகு, நகங்கள், இறகுகள் இப்படி எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அது நீக்கிவிடுகின்றது. பல மாதங்கள் வலியையும் பொறுமையும் கடந்த அதே கழுகு மீண்டும் இறக்குகளை விரிக்கின்றது. அதுதாங்க கழுகுக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றது. அப்பதான் கழுகுகள் வந்து வானத்துல பார்க்கும்போது நாமே பல இடங்களை பார்த்திருப்போம் இல்லையா, புதிய வாழ்க்கையோடு புதிய பறப்பை தொடங்குகிறது. இந்த கதை நமக்கு, மனிதர்களான நமக்கு சொல்ற பாடம் இதுதாங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல முன்னேற வேண்டும் என்றால் நம்மை தடுத்து நிறுத்தும் பழைய பழக்கங்களையும் பயங்களையும் எண்ணங்களையும் விட்டு விடணும். விடும் போது வலிக்கும். ஏன் சில நேரங்கள் ரத்தம் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழ்நிலையை கூட கடந்து போகலாம். ஆனா மாற்றம் வழியை தான் ஏற்படுத்தும். அதிலிருந்து வழியை உருவாக்கி புது வாழ்க்கைக்கான கதவை திறக்கும். சில மாற்றங்களுக்கு பிறகுதான் நம்முடைய உண்மையான உயரம் தெரியும். கழுகை போல வாழ்க்கை உன்னை உடைக்கும் போது அதிலிருந்து ஒரு புதிய உன்னை உருவாக்கு.
1: Once upon a time, they lived a good life.

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: ஹலோ அன்பழகன் மனைவி.
2: அன்பழகனுக்கு கடிதம் கொடுத்ததெல்லாம் நான்தான். ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவன் அனுப்பிவிட சொன்னா அவன் கொண்டு
1: கொடுத்துட்டு வந்தான். ஞாபகம் இருக்கு,
3: ஞாபகம்
1: இருக்கு. என்ன பாட்டு?
3: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்
1: எனக்கு அழுத்தம் வருது. அவரை பத்தி சொல்றது என்ன?
2: அவர் எங்க இருக்க?
1: அவரு இறந்து பேசுன. அவரு இறந்து 17 வருஷம் ஆகுது.
2: ஐயோ
1: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
2: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட அந்த கடவுள் நின்று படம் பிடிச்சோம்.
1: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
2: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னு தெரியுது. புரோகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
1: ரொம்ப ரொம்ப நன்றியா.
3: நன்றி,
1: ரொம்ப நன்றியை சொல்லணும் ஐயா.
0: வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: பாட்டு.
1: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
0: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
1: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
0: ருக்கு நகரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
1: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
0: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
1: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
1: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
0: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
1: நமது ஒற்றுமை நமது வலிமை.

எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: சரி தொடர்ந்து பாரதி தமிழ் பள்ளி மாணவர் சரி தொடர்ந்து பாரதி தமிழ் பள்ளிக்கு செல்லலாம். இந்த மாணவர் சரி தொடர்வது பாரதி தமிழ் பள்ளி மாணவரின் படைப்பு. தர்பூசணி தெரியுங்களா? வெயில் காலத்துல நம்மை தேடி வரும் இயற்கையின் குளிர்ச்சியான பரிசுதான் இந்த தர்பூசணி. தர்பூசணியில் சுமார் 90 விழுக்காட்டுக்கு மேல் நீர் சத்து இருக்கிறது. வெயிலுக்கு உடலுக்கு நீர் சத்து கிடைக்க உதவுகின்றது. அதோடு வைட்டமின் சி, வைட்டமின் ஏ போன்ற சத்துக்களும் இதில் இருக்கின்றன. சிவப்பு நிறத்துக்கு காரணமான விதைகள் இருப்பதால் சிலர் சாப்பிட, ஆனா விதைகள் இருக்கிறதுனால சிலர் சாப்பிட தயங்குவாங்க. விதைகள் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. ஆமா, சின்ன வயசுல விதைய விழுங்காத, வயிற்றுக்குள்ள மரம் உழைக்கிட்டு பெரியவர்கள் சொல்வது நம்மை பலருக்கு தெரிந்த நினைவு தான். ஏன் நான் கூட நினைச்சிருக்கேன் ஒரு வேலை.
1: உயர்கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். மகா கண்காட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 9.3 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது. வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். சரவாக்கில் காற்று மாசும் புகை மூட்டமும் மிகவும் மோசமான நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது அங்குள்ள மக்களின் உடல் நலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இதனைத் தொடர்ந்து சரியான் மாவட்டத்தில் அவசர நிலையை அறிவிக்க பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். இன்று காலை நிலவரப்படி சரியானில் காற்று மாசு குறியீடு IPU 514 என ஆபத்தான நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சமரஹான், ஸ்ரீ ஆமான் பகுதிகளில் ஆரோக்கிய மற்ற நிலையில் காற்றுத்தர குறியீடு பதிவாகியுள்ளது. பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம், மாநில முதல்வர் தான்சி அபாங் ஜோஹரித்துன் ஓபிங் ஆகியோரின் ஆலோசனையை கருத்தில் கொண்ட பின்னரே அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சரவாக்கில் நிலவும் புகை மூட்டத்தை தொடர்ந்து அண்மைய தகவல்களையும் முன்னேற்றங்களையும் அறிந்து கொள்ள மாநில கல்வித்துறை JPN-இன் அதிகாரப்படியான வழிமுறைகளை பின்பற்றுமாறு பெற்றோரையும் பள்ளி ஊழியர்களையும் கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபலினா சித்திக் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளின் உடல் நலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் சரவா தேசிய பேரிடர் மேலாண்மை துறை நிலைமையை அவ்வப்போது தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் அவர் கூறினார். மலேசியா முதியோர் அதிகமுள்ள நாடாக மாறும் நிலையை எதிர்கொள்ள 2027 வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசாங்கம் அதன் கட்டமைப்பை ஆராய்ந்து வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆக்ககரமாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் எதிர்கால தலைமுறையினரை வலுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுல்லா முகமது நாசிர் கூறினார். மூத்த குடிமக்களை நிர்வகிப்பது மட்டுமின்றி இளையோரை எதிர்காலத்திற்கு தயார்படுத்தும் நாட்டின் ஆயத்த கட்டமைப்பை அமைச்சர் ஆய்வு செய்வதாக அவர் தெரிவித்தார். துரித தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப பாடத்திட்டம் பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்ய உயர்கல்விக் கழகங்கள் மானுடவியல் உட்பட அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு AI ஒருங்கிணைக்க வேண்டும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். AI ஒரு கருவி மட்டுமல்ல, மாறாக அது உயர்கல்வி பாடத்திட்டங்களில் செயல்படுத்தப்பட வேண்டிய கற்றல் செயல்முறையின் ஒரு பகுதியாக அமைந்துவிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். AI-இன் பயன்பாடு தொழில்நுட்ப துறைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பன்னாட்டு உறவுகள் மற்றும் மேலாண்மை போன்ற இதர துறைகளிலும் பயன்படுத்தப்படலாம் என்றார் அவர். 2026 மலேசிய வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகாவுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மதிப்பு 9.3 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது. இது தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 8 பில்லியன் ரிங்கேட் இலக்கை கடந்துள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமுமன் சபு தெரிவித்துள்ளார். மகா கண்காட்சிக்கு பொதுமக்களிடமிருந்து கிடைத்துள்ள சிறந்த வரவேற்புக்கு ஏற்ப அந்த அடைவுநிலை அமைந்துள்ளது. இதுவரை இக்கண்காட்சி குறைந்தது 2.77 மில்லியன் பார்வையாளர்களையும் 16.3 மில்லியன் ரிங்கிட் விற்பனை மதிப்பையும் ஈர்த்துள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இம்முறை மகா கண்காட்சியில் அதிக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளாக சீனாவும் உஸ்பெகிஸ்தானும் விளங்குகின்றன. இவை அடையாளப்பூர்வமான ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல, மாறாக அவற்றில் சில நேரடி வர்த்தக நடவடிக்கை ஒப்பந்தமாக செயல்படுபவையாகவும் மாறும் ஆற்றலை கொண்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீமத் சாபு சொன்னார். குறிப்பாக வேளாண் துறையில் உள்ள செயற்கை நுண்ணறிவு, AI உட்பட மின்பொருள் இணையம், IoT போன்ற புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டு ஒப்பந்தங்களும் அவற்றுள் அடங்கும் என்றார் அவர். சபாவின் உட்புற தீவு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சுகாதார சேவைகளை எளிதாக பெறுவதை உறுதி செய்ய சுகாதார அமைச்சு அதன் சேவை அமைப்பை வலுப்படுத்தி வருகிறது. அந்த முனைப்புகள் உள்கட்டமைப்பு முதலீடுகள், இலக்கவியல் மயமாக்கல், புத்தாக்க செயலணியியல், ஆள்பல விரிவாக்கம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். சபா எதிர்கொள்ளும் புவியியல் மற்றும் செயலணியியல் சவால்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவது மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார். இந்த முனைப்புக்காக 13வது மலேசிய திட்டத்தின் மூலம் அரசாங்கம் 1.56 பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
0: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
1: தென்கிழக்கு லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர், 23 காயமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 5 பகுதிகள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டதாக அமைச்சு அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் சிறார், பெண்கள் உட்பட மீட்பு குழுவினரும் அடங்குவர். இந்நிலையில் வியூக தளமான அலி அல் தாஹிர் பகுதி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்துள்ளார். அப்பகுதியில் எதிரணியினர் மீண்டும் நுழையாமல் இருப்பதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்படும் என அவர் சூளுரைத்துள்ளார். வாஷிங்டனுக்கான பயணத்தின்போது தம்முடன் பெரிய வர்த்தக குழுவினரை அழைத்துச் செல்ல சீன அதிபர் ஜி ஜின்பிங் தயார் நிலையை மேற்கொண்டுள்ளதாக இரு தளங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவுடன் பெய்ஜிங்கின் சீர்குலைந்த உறவுகளையும் கருத்தில் கொள்ளும்போது இது அசாதாரணமான நடவடிக்கையாகும். 2020 தொடங்கிய தொழில்நுட்பம், கல்வி உட்பட சொத்துடைமைகள் மீதான பெய்ஜிங்கின் நெறிமுறை நடவடிக்கைகளுக்கு பின் பெருநிறுவனத்தினருடன் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை ஜி தவிர்த்துள்ளார். இக்குழுவில் இடம்பெறும் வணிகர்கள் குறித்த தகவல்கள் ஏதும் இன்னும் வெளியிடப்படவில்லை. இவ்வாண்டு தொடங்கி மெக்சிகோ எல்லையில் போதைப்பொருள் கும்பலினால் இயக்கப்படும் 300 மேற்பட்ட திருக்கூர்த்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவையும் அதன் அண்டை நாடுகளையும் உள்ளடக்கிய அமெரிக்க வடக்கு கட்டளை பிரிவு US.com எந்தவொரு குறிப்பிட்ட குழுவின் பெயரையும் குறிப்பிடாமல் அந்த திருக்குறுதிகளை போதைப்பொருள் வணிகத்துடன் தொடர்புபடுத்தியுள்ளது. கடந்த மாதம் மட்டும் 100 திருக்குறுதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்நிலையில் எல்லையில் எந்தவொரு செயல்பாட்டினரும் இல்லாததால் புலம்பெயர்ந்தோரும் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களும் அதனை பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் 1/6 பெரியவர் உடல் பருமன் சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இது 2017 பதிவான எண்ணிக்கையை விட மிக அதிகமானது என்று யூரோஸ்டேட் வெளியிட்ட தரவுகள் காட்டுகின்றன. சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் உடல் பருமன் விகித ஆய்வினை வெளியிடுகிறது. 2022 14.8 விழுக்காடாக இருந்த அவ்வெண்ணிக்கை 2025 16.3 விழுக்காட்டிற்கு உயர்ந்துள்ளது. ஐரோப்பிய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் இச்சிக்கலினால் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். பெண்களை விட ஆண்கள் அதீத உடல் எடையை எதிர்கொண்டுள்ளனர். விளையாட்டு சீன பொதுப்பூப்பந்து போட்டி. நாட்டின் ஆடவர் இணையினர் தே காஹூன், யாப் ராக்கிங் அதன் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் ஜப்பானின் நொமிரோ யோச்சி சிமோகாமி இணையை 21-13, 21-19, 21-12 என நேரடி செட்களில் வெற்றி கொண்டனர். அடுத்த சுற்றில் அவர்கள் உபசரணை நாட்டைச் சேர்ந்த ஹி ஜி திங், ரென் ஜியாங் ஹூவை எதிர்கொள்வர். மற்றொரு தேசிய இணையினர் நூர் முகமது அஸ்ரின் அயோப் தான் பே கியோங்கோ அடுத்த சுற்றுக்கு தேர்வாகியுள்ளனர். அவர்கள் இந்தோனேசியாவின் ஜபார் காரியாமான் குத்தாமா மோரேசா பாலேவி இஷ்வாஹானி இணையை 21-17 16-21 எனும் புள்ளிகளில் வீழ்த்தினர். அரையிறுதியில் இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி செராக் சிட்டியுடன் அவர்கள் களம் காண்பர்.

உயர்கல்வி பாடத்திட்டத்தில் சிகிச்சை நுண்ணறிவு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். மகா கண்காட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 9.3 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு, மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, ஒவ்வொரு சனிக்கிழமைகளே உங்களுக்காக நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்களுடைய சாதனைகளை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அப்போ அப்போ பள்ளிக்கூடங்களுக்கும் நாம் சென்று வருகின்றோம். அந்த வகையில் இன்று நெடுந்தூர பயணம் மாநிலம் கடந்து இங்க வந்திருக்கிறாரு. மலாக்கா அலூர் கஜா தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டில் பயின்று கொண்டிருக்கும் மாணவன் முகமது கைசுரான் பின் முகமது ஃபிட்ரி அம்ரி லட்சுமணன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்காங்க.
0: நீளமான பெயர், சுருக்கமா உங்களை எப்படி அக்கா அழைக்கிறது?
2: கைசுரான்.
0: கைசுரான், அப்ப கபார். பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சரி, இன்று காலை தான் கிளம்புனீங்களா? என்னது? ஆமாவா?
2: அம்மா 5 மணிக்கு எழுப்பிட்டு நாங்க போயிட்டோம்.
0: சரி, இந்த பயணம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மிக பாதுகாப்பா அமைந்து நீங்க மின்னலுக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம்? முதல் முறையா வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க நினைச்ச மாதிரி இருக்கா இல்லையா?
2: நினைச்ச மாதிரி இருக்கு.
0: நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த பள்ளி விடுமுறையில கைசுரான் மலாக்காவில தான் இருந்தீங்களா, வேற எந்த மாநிலத்துக்கும் நீங்க பயணம் செய்து உங்களுடைய விடுமுறைய கழிச்சீங்களா? நிச்சயமா உங்களுக்கு பிடித்த உணவுகள்லாம் சமைத்து கொடுத்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன உணவு சாப்பிட பிடிக்கும்? என்ன கொடுத்தாங்க சமைச்சு?
2: மீனம்மா வந்து எனக்கு
0: மின்னுக்கு
2: பார்த்தோம். அங்க எப்பவுமே மோட்டர் ஓட்டுவாங்க, மடிக்காப்ப மோட்டர் ஓட்டினாங்க, மடிக்கால அழகுபடுத்தி
0: தேசிய கொடியோட. வானவெடி எல்லாம் பாத்தீங்களா? தொலைக்காட்சி பாத்தீங்களா?
2: தொலைக்காட்சி
0: பாக்கலையா? ஏன் பாக்கல? அணிவகுப்பு எல்லாம் இருக்குல்ல, இப்போதும் வந்து அந்த டத்தரான்ல இருந்து நம்முடைய நாட்டுல எல்லாருமே அணிவகுப்பு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க பாக்கல?
2: இல்ல பாக்கல.
0: ஏன் பாக்கல?
2: மறந்துட்டேன்.
0: மறக்கவே கூடாது சரியா? அடுத்த ஆண்டுல இருந்து நீங்க கட்டாயம் இந்த தேசிய தினம் அப்படின்னா அந்த கொண்டாட்டத்தை பாக்கணும். என்றைக்காவது ஒரு முறை நீங்க வந்து இந்த நேரடியா வந்து பங்கெடுத்திருக்கீங்களா? இன்னும் இல்ல. அப்ப அடுத்த ஆண்டு கண்டிப்பா வரீங்களா?
2: கண்டிப்பா வரும்.
0: ஒன்று புத்ராஜா சதுக்கத்துல இருக்கும், இல்லனா நம்முடைய டத்தரன் மருடிகா. டத்தரன் மருடிகா போயிருக்கீங்களா இல்லையா?
2: போயிருக்கோம்.
0: அங்க என்ன கிடைத்தது நமக்கு? நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறாங்களா, இதையும் நீங்க கேட்டு கட்டாயம் போகணும் சரியா? சரி. கைசுரான், உங்களை உங்ககிட்ட இருந்து இந்த சின்ன வயதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நம்ம முயற்சி செஞ்சோம்னா வெற்றி நிச்சயம்ன்றதுக்கு நீங்க ஒரு நல்ல உதாரணமா இருக்கீங்க சரியா? ஏன்னா நிறைய பேரு என்னது சைக்கிள்ல இந்த மாணவன் என்ன பண்றாரு, கையில ஓவியங்கள் இருக்கு, அப்புறம் வியாபாரம் செய்யறாரு அப்படின்னு. சரி, முதல்ல உங்களுக்கு வந்து இந்த ஓவியங்கள் எல்லாம் வரைந்து வியாபாரம் செய்யணும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது?
2: ஒரு ஆள் எனக்கு வரைய தெரியனால எப்ப பாட்டியில சும்மா வீட்டு போலாம் செஞ்சுட்டு வரைவேன். வரைஞ்சி அப்ப 5 மணிக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அப்ப என் ஃப்ரெண்டு இல்லை, அதனால போர் ஆயிடுச்சு. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் என் புக்கு எடுத்து ஐடியா வந்துச்சு, சும்மா போய் விற்போன்னு. அதனால நான் போய் விற்று ஒரு அங்கிள் வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிட்டாரு.
0: அப்புறம் மலேசிய நாட்டுல புகழ் பெற்றுட்டீங்க அப்படிதானே? சரி, அந்த காணொலிக்கு முன் பின்னு இருக்கும் இல்லையா, அதற்கு முன்னுக்கு கைசூரான் அப்படின்னா மலாக்கால நீங்க இருக்கிற பகுதியில அந்த கம்போங்ல எல்லாருக்கும் உங்களை தெரியும். அதற்கு பிறகு நீங்க நாட்டுல நிறைய இடத்துக்கு போறப்ப உங்களை மக்கள் அடையாளம் கண்டாங்களா?
2: இல்ல
0: இல்லையா? ஏன்
2: ஏதாவது
0: ஒரு விஷயத்த பார்க்கும் போதுதான் வரையணும்ன்ற ஆசை வந்திருக்கும்ல, அந்த பொர்மூலான் தித்தி பொர்மூலான் வந்து எங்க எப்படி ஆரம்பிச்சீங்க?
2: ஒரு அப்பா எனக்கு டைரி புக் வாங்கிட்டு, அப்புறம் நானி வீட்ல கார்ட்டூன் பார்க்கும் போது அவன் கார்ட்டூனை போஸ்ட் பண்ணி சும்மா வரைஞ்சி பார்த்தேன். அப்புறம் ஏன் வரைஞ்சி பார்த்தேன்னா, என் ஃப்ரெண்டு நிமிஷா அவங்க வந்து வரைய தெரியும் ஏற்கனவே காட்டினாங்க கோகு போட்டோ. அப்புறம் நானும் வரையணும்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல ஒரு மாசத்துல வரைஞ்சேன், வரைஞ்சி வரைஞ்சி பழகினேன்.
0: ஒரு மாதத்துலதான் பழகினீங்களா? பரவாயில்லையா, இவ்வளவு நல்லா வரைஞ்சி இப்ப வியாபார அளவுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்க. சரி, அந்த ஓவியத்தை வரையறது ஒரு கலை, அந்த விற்கிறன்றது வந்து வியாபார கலை இல்லையா, அதை விற்கணும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது, எதனால வியாபாரம் செய்தீங்க?
2: அம்மா அப்பா அப்பாட்டி எல்லாம் நானி எல்லாம் ஜலஞ்சாலம் கூட்டிட்டு போனோம்.
0: ஓ, அதுக்காக தானா? அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நீங்க வந்து சுற்றி பார்க்க கூட்டிட்டு
2: போனோம்.
0: வந்து சேர்ந்ததா? அப்ப அந்த தொகையை வைத்து நீங்க சுற்றி பார்க்க கூட்டிட்டு
2: போயிட்டீங்க. பள்ளி ஆசை நிறைவேற்றிட்டாரா?
0: அப்போ உங்களுக்கு வந்து அந்த பார்லிமெண்ட்ல உள்ள ஒரு உறுப்பினர் கொடுத்த பெரிய தொகை, அப்புறம் மக்கள் கொடுத்த ஆதரவு, உங்களுடைய குடும்பத்தை நீங்க சுற்றி பார்க்க கூட்டிட்டு போயிட்டீங்க. இந்த சின்ன வயதுல எப்படி இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது? ஏன்னா நீங்க சின்ன வயசுல வேலைக்கும் போகல, அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுத்து அப்பா அம்மா பாத்துக்கிற காலகட்டத்துல நீங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும், தாத்தா பாட்டியை பாத்துக்கணும், வெளியே கூட்டிட்டு போகணும்னு எப்படி எண்ணம் வந்தது?
2: இல்ல, அண்ணா அடிக்கும் எப்பவுமே அம்மா அப்பா தான் நம்ம ஜலஞ்சாலம் கூட்டிட்டு போவாங்கல்ல, அதனால ஒரு வாட்டி நானே காசு சேர்த்து வச்சு ஜலஞ்சாலம் கூட்டிட்டு போகணும்னு ஆசை, அதனால காசு சேர்த்து வச்சு ஜலஞ்சாலம் கூட்டிட்டு போனேன்.
0: காசு சேர்த்து வைத்து கூட்டிட்டு போறது ஒண்ணு, ஆனா உழைச்சி சொந்த முயற்சியில வியாபாரம் செய்து கூட்டிட்டு போயிருக்கீங்களா, உண்மையிலேயே உங்களுடைய அந்த நற்பண்பை வந்து மதிக்கணும் இல்லையா? உங்க நண்பர்கள் என்ன
2: சொன்னாங்க?
0: உண்மையிலேயே நீங்க ஒரு குட்டி சின்ன ஒரு தொழிலதிபரா உருவாக்கிட்டீங்க. அப்ப எதிர்காலத்துல நீங்க பெரிய பெரிய ஒரு பிசினஸ் மேனா தானே வருவீங்க, வர்த்தகரா? என்ன இருக்கா? ஒரு புத்தகத்துல எத்தனை ஓவியங்கள் இருக்கும் ஏறக்குறைய? ஒரு புத்தகத்துல 20. அப்ப 6 புத்தகங்கள் வரைந்து நீங்க வித்துருக்கீங்க, இன்னும் இந்த வியாபாரம் செய்துட்டு தான்
2: இருக்கீங்களா?
0: அப்படியா, பரவாயில்லையே. இன்றைய தேதியில நீங்க தான் ஒரு முக்கியமான தொழிலதிபரா இருக்கீங்க. சரி, ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது ஹலோ மின்னல்.

0: நம்முடைய ஹலோ மின்னலில் கை ஜூரான் இணைந்திருக்கின்றார். இவர் மலாக்காவிலிருந்து வந்திருக்கிறார். மலாக்கா அலூர்காஜா தமிழ் பள்ளியில் 5ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் மாணவன். சரி கை ஜூரான், நீங்க சொன்னீங்க இந்த ஓவியம் வரைய உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் அம்மா கிட்ட கேட்டப்ப நீங்க சின்ன வயதுல இந்த சுவற்றில் கிறுக்கிறது. பொதுவாகவே வந்து இந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது சிறு வயதுலயே அங்கங்க கிறுக்கலாம் செய்வாங்க இல்லையா? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சுவர்ல, நீங்க சுவர்ல வரைஞ்சிருக்கீங்களா முதல்ல?
1: என்ன
0: வரைவீங்க சின்ன வயதுல சுவற்றில்?
1: சும்மா குச்சி மனுஷன்.
0: குச்சி மனுஷன், அக்கா என்ன வரைக்குமே குச்சி மனுஷன் தான் வரையணும். பரவாயில்ல, நீங்க ஓரளவுக்கு நல்லா கை தேர்ந்துட்டீங்க. ஆக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோர்கள், உங்க வீட்டுல குழந்தைகள் வந்து சுவற்றுல இந்த மாதிரி ஓவியங்கள் வரைகிறாங்க அப்படின்னா அவங்கள தடுக்காதீங்க, அவங்கள திட்டாதீங்க. ஏன்னா பாருங்க, அங்கிருந்து ஆர்வமானது இன்னைக்கு கைசூரான் வந்துட்டு மலாக்கா மட்டும் இல்ல, மலேசியாவை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த இளம் வயதுல வந்து அவர் ஒரு வர்த்தகரா உருவாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இவருடைய இந்த ஓவிய கலை அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான ஓவிய

0: ரொம்ப பிடிமா. இப்பவும் வரைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி ஓவியங்கள் வரைந்து கொண்டு இருக்கீங்க?
1: இப்ப வந்து பொத்ரேட்க்கு பொத்ரேட் உம்மியால மஞ்ச மாரி வரி பழுகிறேன்.
0: ஓ அப்படியா, அப்போ ஒருத்தவங்களை பார்த்தா உங்களால வரைய முடியுமா?
1: முடியாது, கொஞ்சம் கஷ்டம்.
0: ஏன் கஷ்டம்?
1: அது வரும், ஆனா அவங்க மூஞ்சி மாரி வராது.
0: பரவாயில்ல, இப்போதானே உங்களுக்கு, நீங்க ஐந்தாம் மாடல இவ்வளவு பெரிய சாதனை படைச்சிருக்கீங்க. அதாவது உங்களுடைய இந்த பழக்கம் நிச்சயமா வந்து உங்களை மிகப்பெரிய ஓவிய கலைஞரா உருவாக்கும். ஏன்னா நீங்க தான் வந்துட்டு அனிமேஷன்ல தானே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க வரைகலையில. அப்ப இன்னும் நிறைய வரையணும், சரியா? சொல்லுங்க.
1: அப்போ என் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து அப்ப ஐடியா இல்ல பிசினஸ்
0: பண்ணுவேன். இளைஞர்கள் வியாபாரம் செய்யணும்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த வியாபார நுணுக்கங்கள் தெரியும், எந்த விலைக்கு விற்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு. நீங்களே ஐந்தாம் ஆண்டு மாணவன் தானே, படிக்கிற வயசுல மேல் பார்வை தேர்வு இதெல்லாம் தாண்டி குடும்பத்தை சுற்றி பார்க்க கூட்டிட்டு போகணும், அதுவும் சொந்த காசுல கூட்டிட்டு போகணுன்றதுக்காக நீங்க வியாபாரம் செஞ்சிருக்கீங்களே. முதல் அந்த கவிதா அவங்க கிட்ட, கவிதா அக்கா கிட்ட எப்படி விற்பனை செய்யுதுங்க, என்ன சொல்லி விற்பனை செய்தீங்க?
1: அவங்களோட எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் புக்கே வாங்கி தந்தாங்க.
0: ஓ அப்படியா.
1: அதனால ஒரு கோகு போட்டோ அஞ்சு அவங்க கிட்ட கொடுத்தேன். அப்ப ஏற்கனவே அவங்க கிட்ட பேப்பர் பென் விட்டேன்.
0: ஓ அவங்க கிட்டே வெறுத்துட்டீங்களா, என்ன சொல்லி விற்பனை செய்தீங்க?
1: ஆண்டி வாங்குங்க, ஆண்டி நான் செஞ்சிருக்கேன், இது வாங்க போறீங்களா? ஆண்டி சொன்னாங்க ஓகே வாங்குறேன்.
0: சரி கவிதா, உங்களுக்கு வந்து அம்மாவோட தோழி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து புத்தகமும் வாங்கி கொடுத்து உங்ககிட்ட இருந்து அந்த முதல், அவங்க தான் உங்களுடைய ஒரு கஸ்டமரா இருந்திருக்காங்க இல்லையா, பயணிட்டாளரா. அதற்கு பிறகு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த தாமான்னையே சுற்றி வந்தீங்கல்ல, எப்படி யாருக்கிட்ட என்ன சொல்லி நீங்க வியாபாரம் செய்தீங்க?
1: அப்ப ஆளுங்கள கொஞ்சம் குறைவா இருப்பாங்களே வீட்டுக்குள்ள, அதனால நான் கத்தனை லுக்கிஷன் பெல்லி வெளி பெல்லி.
0: எங்க எங்க கொஞ்சம் இப்ப நீங்க தான் வியாபாரம், சைக்கிள்ல வியாபாரம் செய்றீங்க, அக்கா வீட்டுல இருக்கனா எப்படி வியாபாரம் செய்யும்? இப்ப நான் வீட்டுல இருந்து வெளியே வரணும், விற்பனை செய்திருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த தன்னம்பிக்கை பாத்தீங்களா, நீங்க நினைச்சு கூட பாக்கல தானே, சைக்கிள் ஏறி இந்த ஓவியங்கள்லாம் கொண்டு போய் விற்பனை செய்தா வாங்குவாங்க நினைச்சீங்களா?
1: ஒரு அண்டி வாங்கினாங்க, நிறைய பேர் வாங்கினாங்க.
0: வாங்கிட்டு வரணும், அவங்க என்ன சொன்னாங்க?
1: அவங்க ஓ அழகா இருக்கின்ற போட்டோ வாங்கிக்கிறேன். அப்ப நான் ஒன்னொன்னு சொன்னேன், இப்ப பெரியவங்களா இருக்காங்கள வயசானவங்க அவங்க எல்லாம் வாங்குறாங்களே அவங்க கிட்ட சொல்லுவேன், இந்த மாரி இப்ப அவங்க பேர பிள்ளைங்க அந்த பையங்க கிட்ட எல்லாம் கொடுத்து வீட்டுல கடுவெல்லாம் ஒட்டலாம், அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம்.
0: பரவாயில்ல, நல்லா யோசிச்சிருக்கீங்க. இந்த யோசனை எப்படி வந்தது உங்களுக்கு? தானா வந்துச்சு, ரத்தத்திலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு வர்த்தகர் ஆகணும், தொழில் முனைவர் ஆகணும்னு இருக்க போல. இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. பள்ளிக்கூட மாணவர்கள் உங்களை மாதிரி முன் மாதிரியா இருக்கணும்னு நாங்களுமே ஆசைப்படுகின்றோம். அதாவது அப்பா அம்மாவுடைய பணத்தில் வளரும் பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பணத்துல அப்பா அம்மாவுக்கு இந்த இளம் வயதுல ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அதுக்கே கடவுள் உங்களுக்கு மென்மேலும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும்னு நாங்களுமே இறைவனை பிரார்த்திக்கின்றோம், சரியா?
1: நன்றி ஆண்டி.
0: சரி, நிறைவாக நிகழ்ச்சியில யாரா இருக்கலாம் நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: நன்றியா கவிதா ஆண்டிக்கு, அப்புறம் அங்கிள் வீடு செடி அவங்களுக்கு, அப்புறம் அம்மாவும் அப்பாவுக்கும் அவங்க தான் சப்போர்ட் கொடுத்தாங்க, அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் மாமா எல்லாம்
0: எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக நீங்க நன்றி சொல்றீங்க. அதுவும் வந்து நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய பிறந்த நாளுக்கு இவங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வெளியே போயிருக்கீங்க இல்லையா, ஆகஸ்ட் 24 உங்களுடைய பிறந்த நாளா? சரி, முடிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்து. அடுத்து யாருடைய பிறந்த நாள் வருது?
1: அம்மா, அம்மாவும் நானி வந்து என் பாட்டி.
0: பாட்டி அம்மாவுக்கு எப்போ பிறந்த நாள்?
1: 18 9 மாசம்.
0: பாட்டிக்கு
1: 24 9 மாசம்.
0: மொத்தமா சேர்த்து எல்லாம் அனுச்சல் வட்ட போறீங்களா கேக்கு? அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்னு
1: நினைக்கிறீங்க?
0: எங்க வானிலை சொன்ன எல்லாம் கேட்டுருவாங்கண்ணா. சரி சரி, இன்ப அதிர்ச்சி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இல்ல, ஏதோ ஒண்ணு நீங்க அவங்கள அசத்த போறீங்க அப்படியா? உங்களை நினைச்சா பெருமையாக இருக்கின்றது. தமிழ் பள்ளிக்கூடத்துக்கும் சரி, சமுதாயத்துக்கும்

0: பெருமை சேர்த்திருக்கீங்க. தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுடைய கைவண்ணத்துல உருவாக்கி வெற்றி பெற. ஹலோ மின்னல், மின்னல் அப்ப உடைய வாழ்த்து. சரியா, எப்படி இருக்கு இந்த அனுபவம், பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு.
0: எவ்வளவு பிடிச்சிருக்கு?
1: தமிழ் ஸ்கூல் டீச்சருக்கும் நன்றி, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
0: நிச்சயமாக தமிழ் பள்ளியில ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு பக்கபலமா இருக்கிறாங்க. நீங்க மென்மேலும் நிறைய உலக அரங்களை சாதிக்கணும், சரியா? மனிதர்களை மனிதர்கள் மாதிரி வரையறதுக்கு எங்களுடைய வாழ்த்து. கையோட ஏதோ வரைந்து கொண்டு வந்திருக்கீங்க, என்ன வரைஞ்சிருக்கீங்க?
1: அக்கா.
0: அக்கா, எந்த அக்கா? அப்படியா? சரி, பிறகு காணொளியில நம்முடைய கைசூரா இளம் வர்த்தகர் எப்படி வரைஞ்சிருக்கிறாரு, அவருடைய புத்தகங்களையும் அவருடைய ஓவியங்களையும் கொண்டு வந்திருக்காரு, அன்பு பரிசோட வந்திருக்காரு. இதெல்லாம் உங்களுக்காக இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு காணொலியா மின்னலம் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா பதிவு செய்யவும் போய் பாருங்க. இளம் வயதுல இது போன்ற மாணவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் நல்ல முன்மாதிரியா இருக்காங்க, உண்மையிலேயே பெருமையா இருக்கு. அதாவது வீட்டு வீட்டு வெளியே சென்று வியாபாரம் செய்து வாங்குவாங்களா விற்பனை ஆகுமான்னு யோசிக்கிற காலகட்டத்துல யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்லைங்க, நான் சைக்கிள் எடுத்துட்டு போய் வியாபாரம் செய்வேன், அதன் மூலமா என் அப்பா அம்மா தாத்தா பாட்டிய சுற்றி பார்க்க கூட்டிட்டு போவேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாரு. உங்களுடைய இந்த முயற்சி, இந்த எண்ணம் உங்களை மென்மேலும் வளர வைக்க எங்களுடைய வாழ்த்து. சரியா,
1: நன்றி அக்கா.
0: மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். மலாக்காவெல்லாம் சுற்றி பாத்துட்டீங்கல்ல? ஓகே, மலாக்காக்கு நாங்க நேரம் இருந்தா வந்து சேரும். சரியா,
1: ஒண்ணுமே சேர்க்கிற காசுக்கு வந்து அடுத்த வருஷம் ஃப்ரீயா இருக்கிறதுனால அம்மா அப்பாவும் எனக்கு சனி கிளாஸ் அனுப்புறாங்க, அதனால அதுக்கு காசு சேர்த்து வச்சு நான் அந்த பேமெண்ட் கட்டுவேன்.
0: யாருப்பா நீனு? உண்மையிலேயே ஒரு கட்டம் எங்களை நினைக்கிறப்பப்பா, நாங்களும் அப்பா அம்மா காசுலதான் படிச்சோம், சொந்தமும் அதாவது வேலை செஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த எண்ணமே உங்களை மென்மேலும் கொண்டு போகும். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்து நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்யணும், சரியா? ஏன்னா இந்த எண்ணம் கண்டிப்பா உங்களை பெரிய வர்த்தகரா உருவாக்கும். நல்ல வர்த்தகரா உருவாயிட்ட பிறகு கஷ்டப்படுற ஏழை மாணவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும், முடியுமா? உதவி செய்யணும். விற்பனை செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே நேரத்துல நல்ல உதவிகளை செய்யணும். ஏன்னா இன்னைக்கு வந்து உலக அறப்பணி நாள், அதாவது நிறைய இந்த சேரிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு நாள். அதனால நீங்க நிறைய செய்யறதுக்கு எங்களுடைய வாழ்த்து. சரியா,
1: நன்றி அக்கா.
0: மலேசியாவில என்ன பிடிக்கும்? பூங்கராயா. தேசிய மலர் உங்களுக்கு பிடிக்குமா? ஆனா ஹலோ மின்னல் எங்களுக்கு யாரு பிடிக்கும் தெரியுமா? யாரு? கைசுரான் தான். ஐயோ, சிரிப்பு வேற. சரி, இதே சிரிப்போட நீங்க நிறைய சாதிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்து. சரியா, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி அக்கா.
0: நன்றி.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: வணக்கம் சொல்லுங்களா. ஹலோ மின்னலி. இன்று லெனன்ட்ரோன் தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகள் தொடர்ந்து இடம்பெற போகின்றன. நம்ம மண்ணில் விளையும் பழங்களுக்கு தனி மனமும் தனி சுவையும் இருக்கு. சுவைச்சிருக்கீங்களா? மாம்பழம், கொய்யா, பப்பாளி, வாழைப்பழம், பலாப்பழம், ரம்புத்தான், மங்குஸ்தான், முள்நாரி, இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு தனி கதை இருக்கு. வெளிநாட்டு பழங்களை தேடி போகும் நாம நம்ம ஊர் பழங்களையும் கொஞ்சம் பெருமையோடு கொண்டாடலாமா? கொண்டாடுறதுக்கு தான் எந்த மாணவர்கள் இருக்காங்க. உள்ளூர் பழம், உள்ளூர் சுவை, நம் மண்ணின் பெருமை. வாங்க கேக்கலாம்.
2: வணக்கம். என் பெயர் விபூஷன் சந்திரமோகன். நான் தேசிய வகை லெனன்ட்ரோன் தோட்ட தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டில் பயில்கிறேன். இன்று நான் நம் உள்நாட்டு பழமான முள்நாரி பழத்தை பற்றி உங்களுடன் பகிர உள்ளேன். முள்நாரி பழம் நம் நாட்டில் கிடைக்கும் சிறப்பு மிக்க உள்நாட்டு பழங்களில் ஒன்றாகும். இதன் தோல் முள்ளுடன் காணப்படுவதால் இதற்கு முள்நாரி பழம் என்று பெயர் வந்தது. பழுத்தவுடன் இது இனிப்பான சுவையையும் மனத்தையும் கொண்டிருக்கும். இப்பழத்தில் நம் உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் உள்ளன. குறிப்பாக நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன. இது உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இயற்கையாக கிடைக்கும் உள்நாட்டு பழங்களை நாம் விரும்பி உண்ண வேண்டும். உள்நாட்டு பழங்களை உண்போம், உடல் நலத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். என் பெயர் சஞ்சனா ஸ்ரீ. தகப்பனார் பெயர் மதன். நான் 5ஆம் ஆண்டு மாணவி. நான் லெனன்ட்ரோன் தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். மலேசியா ஆசியா கண்டத்தின் தென்கிழக்கு பகுதியில் பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்துள்ளது. இதனால் இங்கு ஆண்டு முழுவதும் அதிக வெயிலும் மழையும் காணப்படும். எனவே மலேசியாவில் வெப்பமண்டல காடுகளும் பல வகையான உள்நாட்டு பழங்களும் அதிகமாக உள்ளன. அவற்றில் துரியான், மங்கீஸ், ரம்புத்தான், மா, பலா, வாழை, அன்னாசி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இவற்றில் எனக்கு மிகவும் பிடித்தது பழங்களின் அரசி எனப்படும் மங்கீஸ். இது குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டுமே கிடைக்கும். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் தன்மை கொண்டது.
4: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

0: தொடர்ந்து பாரதி தமிழ் பள்ளி மாணவரின் படைப்பை நாம கேட்கலாம். பொதுவாக இந்த தர்பூசணி அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த வெயில் காலத்துல நிறைய நீர் சத்து அடங்கிய பழங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த வரிசையில் தர்பூசணியும் இடம்பெற்றிருக்கின்றது. சின்ன வயது காலகட்டத்துல தர்பூசணி விதைகள் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த விதைகளை சாப்பிடும் போது எங்கடா மரம் வளர்ந்துருமே அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க, நினைவு இருக்கா? ஆமாங்க. ஆனா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பழங்களுடைய பழங்களின் விதைகள் சாப்பிடும் போது அது ஆபத்தை ஏற்படுத்தும். அந்த விழிப்புணர்வுக்கு மட்டுமே இந்த மாதிரிலாம் சொல்லி வளர்த்தாங்களே தவிர, மற்றபடி நீங்க விதைகள் சாப்பிட்டா மரம்லாம் வளராது. அவங்க சொல்லி வச்ச விஷயம் வந்து வளர்ந்ததோ இல்லையோ, மாணவர்களிடையே குழந்தைகள் மத்தியில விதைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு.
1: வணக்கம், என் பெயர் சஞ்சிதா. நான் தேசிய வகை பாரதி தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். எனக்கு பிடித்த உள்நாட்டு பழம் தர்பூசணி ஆகும். தர்பூசணி இனிப்பாகவும் சுவையாகவும் மிகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதன் சிவப்பு நிறமும் கருப்பு நிற விதைகளும் என்னை மிகவும் கவர்கின்றன. குறிப்பாக வெப்பமான நாட்களில் குளிர்ச்சியான தர்பூசணியை சாப்பிடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். தர்பூசணியில் வைட்டமின்கள் மற்றும் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. பழங்களை சாப்பிடுவது நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. எனவே அனைவரும் தினமும் பழங்களை உணவு சேர்த்துக் கொண்டு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும்.
0: நம்ம மண்ணில் விளையும் ஒவ்வொரு பழமும் ஒரு சுவை மட்டுமல்ல, நம் மண்ணின் அடையாளம். எனவே உள்ளூர் விவசாயியை ஆதரிப்போம், உள்ளூர் பழங்களை வாங்கி ருசிப்போம், நம் மண்ணின் சுவையை உலகம் அறிய செய்வோம். சரியா? இதோடு இந்த அழகான பகுதியை நிறைவு செய்கிறோம். இனிய நாளாகட்டும். ஒருவேளை இன்று அப்பா அம்மா சந்தைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி உள்நாட்டு பழங்களை வாங்க சொல்லுங்க. வாங்கி வந்து வீட்டுல குடும்பத்தோடு சுவைத்து பாருங்க.

இந்தியாவில் இன்றைக்கான வணக்கம் மின்னல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் திரேசா லாசரு. அடுத்த இளமை உல்லாசத்தில் உங்களை கதைப்போமா நிகழ்ச்சியோடு சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலகத்தில் தொடர்ந்து அமைதி நிலவ வேண்டும். இயற்கை அன்னை இயற்கை பேரிடரில் இருந்து நம்மை காப்பாற்ற தொடர்ந்து நம்ம பிரார்த்தனையில வைக்கலாம். குறிப்பாக நேபாள் நாட்டு மக்கள், அங்கிருக்கும் சுற்றுலா பயணிகள், இப்படி எல்லாருக்காகவும் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். அங்கிருந்து நம்ம லேசியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பவும், காணாமல் போனவர்களுடைய நிலவரங்கள் கூடிய விரைவில் கிடைக்கணும், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல மன ஆறுதலும் தைரியமும் அமைதியும் கிடைக்க நம்ம தொடர்ந்து பிரார்த்திக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். சுங்காய் பர்சி பேஸ்ராயா நெடுஞ்சாலையின் ஸ்ரீ கம்பாங்கன் சந்திப்பில் தென்பகுதியை நோக்கி செல்லும் சாலையை விரிவுபடுத்தும் பணி நிறைவடைந்துள்ளது. வரும் திங்கட்கிழமை தொடங்கி போக்குவரத்திற்கு அது திறக்கப்படும். இதன் வாயிலாக இனி குவாலலம்பூரிலிருந்து பலாகோங்கிற்கும் புத்ராஜயாவிற்கும் பயணிப்பவர்கள் வசதியான பயணத்தை மேற்கொள்ள இயலும். 5.22 மில்லியன் ரிங்கெட் செலவில் சாலை விரிவாக்க பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிகாலை பினாங்கு பாரம்பரிய தளமான ஜெதிச்சியோவில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்குள்ள 5 வணிகத்தளங்கள் தீக்கிரையாக்கின. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் பதிவாகவில்லை என திமோர் லாவோட் மாவட்ட தீயணைப்பு மீட்புப் படையின் செயலாக்க அதிகாரி ருஸ்லி இப்ராஹிம் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் பின்னிரவு 1:08 அவசர அழைப்பு பெறப்பட்டதாக அவர் சொன்னார். அதிகாலை 3 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. நேற்று அதிகாலை கம்பாரிலும் கொலகங்சாரிலும் 2 மின்வட்டம் திரட்டு சம்பவங்கள் தொடர்பில் 4 வரை காவல்துறை கைது செய்துள்ளது. அவர்களிடமிருந்து மின்வடம் துண்டிக்கும் கருவி, 5 சுருள் மின்வடம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் டத்து முகமது அல்வி ஜைனால் அபிதீன் தெரிவித்தார். அவர்கள் துண்டித்த மின்வடம் தொலைபேசி இணைப்புடன் தொடர்புடையதாகும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதல் மீண்டும் தொடங்கியதையடுத்து எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்வு கண்டுள்ளன. அதேவேளை அமெரிக்க சில்லறை டீசல் விலைகள் வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை எட்டின. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கலனுக்கு 76 சென்கள் அல்லது 0.8 விழுக்காடு உயர்ந்து 92.68 டாலராக பதிவு செய்யப்பட்டது. இவ்வாண்டு அமெரிக்காவில் 3,134 பேருக்கு தட்டம்மை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறாருக்கான தடுப்பூசி செலுத்தும் விகிதம் குறைந்து வருவதால் தொற்றுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் CDC தெரிவித்துள்ளது. இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டு பதிவான 2,289 உறுதி செய்யப்பட்ட தொற்றுகளை கடந்துள்ளன. விளையாட்டு 2026 மகளிர் ஆசிய இளையோர் கிண்ண ஹாக்கி. சீனா ஹொலன்பரில் நடைபெற்ற போட்டியில் தேசிய மகளிர் அணி 1-6 என தோல்வி கண்டது. யங் டைகர்ஸுக்கான கோலை நுரேன் அத்திகா முகமது ஃபவுசி ஆட்டத்தின் 48வது நிமிடத்தில் புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க. மின்னலின் இளமை உல்லாசம் சனிக்கிழமை பொழுது இன்னும் அப்படியே குதூகலப்படுத்த நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் மோகன். இன்றைக்கு அடுத்த 3 மணி நேரம் பிற்பகல் 1 மணி வரைக்கும் உங்களோட பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கங்க. வாரிகிறது நாட்கள் பிடித்த தருணங்கள் அப்படின்றது பிடித்தவர்களோடு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். வெளியே போனாலும் சரி, அல்லது பிடித்தவர்களோடு நேரத்தை செலவு பண்ணாலும் சரி, பிடிச்ச உணவை சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கான நாள் உங்களுக்கான பொழுது நாம தாங்க அமைச்சுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கு கதை போமா நிகழ்ச்சி 12 மணிக்கு மேல உங்களுக்காகவே இடம்பெற போகுது. ஒவ்வொரு வாரமும் அப்படித்தான் பல புதிய திறமைகளை அறிமுகப்படுத்துறதுல எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. சரி, இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் மலையாள பாடல்கள் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் கார்த்திக் குரல்ல வருதுங்க, கேட்கலாம்.

இன்னும் நிறைய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்கோம். செயற்கை நுண்ணறிவை இன்னும் ஆழமான முறையில இன்னும் நிறைய இளைஞர்கள் மத்தியில போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற முயற்சிக்காக அரசாங்கம் தற்போது பல முன்னெடுப்புகள் எடுத்துட்டு வராங்க. அதுல முக்கியமா இளைஞர்கள் 100,000 இளைஞர்களுக்கு இலவச செயற்கை நுண்ணறிவு இந்த AI சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதற்கான முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. இது பற்றி மேல் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா AI உந்து ரக்யர் அப்படின்ற சிறப்பு அகப்பக்கம் ஒன்று இருக்கு, அங்க போயிட்டு நீங்க எப்படி இதற்கு விண்ணப்பம் செய்யலாம், உங்களுக்கு எந்த மாதிரி பயிற்சிகள் வழங்கப்படும், இப்படியே நிறைய விவரங்கள் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால நீங்க போயிட்டு தாராளமா இது சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சிறிய நினைவூட்டல் வழங்குறோம். அடுத்து பிரணவம் சசி அனில் லால் ஆண்ட்ரே பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

துல்கர் சல்மான் அண்ட் கேட்ரினா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ சனி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும் போது இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. ஒரு சில மாநிலங்கள் ஒன்று ஒரு நாள் தான் இருக்கு. அதனால மீண்டும் பள்ளிக்கு போற இந்த நேரத்தில் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கும். இதுல என்னன்னா, தேசிய அருங்காட்சியக மியூசியம் நகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மலேசிய தின இந்த காலகட்டம் வரைக்கும் நிறைய நாட்டு பற்றை வெளிக்கொணரும் வகையில நடவடிக்கைகள் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்காங்களாம். இப்போ நம்ம பொதுவாக நம்ம மியூசியம்க்குலாம் நம்ம போனோம்னா நிறைய அந்த வரலாற்று விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம் இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏஐ இந்த செயற்கை நுண்ணுறிவை பயன்படுத்தி இன்னும் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் அது தத்ரூபமான முறையில் சில முயற்சிகளை வந்து எடுத்திருப்பதாக மியூசியம் நகர் தேசிய அருங்காட்சியகம் சொல்லியிருக்காங்க. அதனால் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நேரம் இருந்தால் தாராளமாக இது போன்ற இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம தான் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பொழுதாக, நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொழுதாக அமையும். அடுத்து உங்களுக்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல் வருது. இன்றைக்கு பிற்பகல் 12:15 கதைப்போமா நிகழ்ச்சியில் நம்மோடு முவாய் தாய் தற்காப்பு கலைஞர் இன்றைக்கு நம்மோடு இணைய போறாரு. முவாய் தாய் பற்றிய நிறைய விவரங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இணைந்திருங்கள்.

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: அன்பழகன், 81 பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. இப்ப நீ எங்க இருக்கிற? வயசாகல கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
2: ஹலோ அன்பழகன் மனைவி.
1: அன்பழகனுக்கு கடிதம் தைக்க கொடுத்ததெல்லாம் நான் தான். ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவனை அனுப்பிவிட சொன்னா அவன் கூட கொடுத்துட்டு வந்தான்.
2: ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு.
3: என்ன பாட்டு?
2: அதான் நான் உன்ன நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற?
3: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்
2: எனக்கு அழுவுதான் வருது. அவரை பத்தி சொல்றதுன்னா,
1: அவர் எங்க இருக்க?
2: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 ஆகுதுண்ணே.
1: ஐயோ
2: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி கண்டுபிடிச்சி நீங்க
1: ரொம்ப
2: நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
1: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட கடவுள் படம் பிடிச்சோம்.
2: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
1: என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னுக்கு தெரியுது. உலகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
2: ரொம்ப ரொம்ப நன்றியா.
3: மின்னல்
2: ரொம்ப நன்றியை சொல்லணும் ஐயா.
3: மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

வருவதாகவும் அதையொட்டிய மலேசியர்கள் எப்போதும் விழிப்போடு இருக்கணும் அப்படின்ற முக்கியமான வலியுறுத்தல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக கியூஆர் கோட் அப்படின்னு பயன்படுத்தி ஏதாவது ஒரு தகவலை பெறுவதற்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துவோம், ஸ்கேன் செய்வோம் இல்லையா. அந்த மாதிரி அகப்பக்கத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேன் செய்யலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முதல்ல அது சரியான ஒரு அகப்பக்கமா, உறுதி செய்யப்பட்ட அகப்பக்கமா அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இணைய மோசடி சம்பவங்கள் எப்படி நம்ம பார்க்குறோமோ இந்த கியூஆர் கோட் பயன்படுத்தி நம்ம ஸ்கேன் செய்யும் போது இதுவுமே நம்முடைய தரவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம அமைச்சிடக்கூடாது. அதனால எப்போதுமே நீங்கள் கியூஆர் கோட் பயன்படுத்தும் போது ரொம்ப சரியான இடத்துல தான் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்றத உறுதிப்படுத்திய பிறகு பயன்படுத்துங்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான வலியுறுத்தல் வந்து சொல்லியிருக்காங்க. நேஹா எஸ் நாயர் பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

மலையாள பாடல்களை நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பிற்பகல் 12:15 கதைப்போமா நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்துறதுல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. நம்முடைய இளைஞர்கள் வித்தியாசமான திறமைகள் கொண்டவர்களா, ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஆர்வம் மிக்க இளைஞர்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் அவங்க கிட்ட பேசும்போது தெரியுது. வாழ்க்கையில சில சமயங்களில் நமக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றது நமக்கே தெரியாம இருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அமையும், இல்ல யாராவது சொல்வாங்க, ஓ எனக்கு இந்த திறமை இருக்கா அப்படின்னு கண்டறிந்து மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான பல இளைஞர்களை இந்த கதைப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இன்றைக்கு 12 மணிக்கு மேலே இன்றைக்கு வரக்கூடியவர் வந்து மொய்தாய். இது ஒரு தற்காப்பு கலை. இதில் வந்து கற்றுக்கொண்டு இப்போது சிறப்பாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவராக இருக்காரு. இன்றைக்கு நம்மோடு இணைய போகிற அந்த இளைஞரை பற்றி விவரம்

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு, அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM
1: லிங்கம்ஸ். வணக்கம் நேயர்களே, நம்முடைய மின்னல் பண்பலையிலே அடுத்த அங்கத்தை கொண்டு வரும் நிறுவனம் நாடறிந்த லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்களே, தொடரும் அங்கத்திலே இணைந்து கொள்ள

0: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ் லிங்கம்ஸ். சுவையான சமையலுக்கும் லிங்கம்ஸ் லிங்கம்ஸ். அதேதான் வாயினில் நீர் சுரக்க வைக்கும் சுவையான சமையலுக்கு உண்ண உண்ண திகட்டாத சமையல் கை பக்குவத்துக்கு மேலும் சிறப்பு சேர்த்திட நீண்ட பாரம்பரிய நிறுவனம் சமையலறை சின்னம் இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் வளம் பெறுவது
1: அனைத்துக்கும் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் வசமாக விநியோக நடவடிக்கை நாடெங்கிலும் பரபரப்பாக நடைபெறுகிறது.

0: மேற்கே என அனைத்து திசைகளிலும் புத்தம் புது தயாரிப்புகளுடன் வளம் வருவது லிங்கம்ஸ். புதிய தயாரிப்பு, நீண்டகால இருப்பு, இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. புதிய தயாரிப்பு பொட்டலங்களை திறந்ததும் அதன் மனம் பேசும். விளைவு சமையலில் தெரியும், அதுவே சுவை. அதனால் தான்
1: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன்
0: என்று சமையல் ராணிகளின் உள்ளம் குதூகலிக்கிறது. காரணம் என்ன? சமையலறை தான் ஓர் இல்லத்தின் இதயம். குடும்ப உறுப்பினர்களின் நலனை உறுதி செய்வது ஆரோக்கிய சமையல் தானே. அதற்கு துணை நிற்பது லிங்கம் சமையலறை சின்னம். சுவையிலே உச்சம் என முத்திரை குத்திய பிறகு இனி சமைக்கும் போது உங்கள் மனம் மாறவே மாறாது. கைகளில் தவழ்வது லிங்கம் தயாரிப்புகள். அது போக இல்லங்களில் மன நிம்மதி நிலவ தெய்வீக மனம் கமழ. காரணம் என்ன?
2: இயற்கையான நறுமணத்துடன் இப்போது லிங்கம் சாம்பிராணிகள். ஜவ்வாது, மறிக்கொழுந்து, வேப்பிலை, பால் சாம்பிராணியுடன் லிங்கம் அகர்பத்திகள் மன நிம்மதிக்கு மட்டுமல்ல வீட்டையே தெய்வீகமாக்கிவிடும். லிங்கம் வழிபாட்டு பொருட்கள்.
0: காஷ்மீரி சில்லி பவுடரை அடுத்து லிங்கம் நிறுவனத்தின் இன்னொரு மயில்கள் லிங்கம்ஸ் வழிபாட்டு பொருள்கள். மொத்தத்தில் சிறந்தவற்றை வழங்க வேண்டும் என்பதே லிங்கம்ஸ் நிறுவனத்தின் அவா. லிங்கம்ஸ் தயாரிப்புகள் ஏராளம். அவை எளிதில் உங்கள் வசமாக உங்கள் அருகிலேயே. லிங்கம்ஸ் 1933 தொடங்கி உங்களுடன் இணைந்துள்ள நிறுவனம். எம்பி லிங்கம் அண்ட் சன்ஸ்.
3: மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: இந்த அங்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்தது நாடறிந்த லிங்கம்ஸ்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்

சனாவும் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. மலையாள பாடல்கள் தொகுப்பை நிறைவு செய்யணும். இரண்டு பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க. சரி, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்களும் அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க கேட்க போறீங்க. 11 மணிக்கு மேல நீங்களும் அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்களால் சேதமடைந்த பெரும்பாலான எண்ணெய் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் அமைச்சர் மோசென் பக்னெஜாத் தெரிவித்தார். பிப்ரவரி 28 தொடங்கிய தாக்குதல்களுக்கு நடுவிலும் ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தொடர்ந்து இடம்பெற்றதாக அவர் கூறினார். ஈரானின் முதன்மை எண்ணெய் ஏற்றுமதி முனையம் அமைந்துள்ள கல்க் தீவு 550 மேற்பட்ட முறை தாக்கப்பட்டதாகவும் கடும் குண்டுவீச்சுக்கு நடுவிலும் எண்ணெய் கொள்கலன்களை ஏற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றதாகவும் பக்னிஜாட் குறிப்பிட்டார். இதற்கிடையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்ததையடுத்து கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்வு கண்டுள்ளன. அதேவேளை அமெரிக்க சில்லறை டீசல் விலைகள் வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை எட்டின. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கலனுக்கு 76 சென்ட் அல்லது 0.8 விழுக்காடு உயர்ந்து 92.68 பதிவு செய்யப்பட்டது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் 0.2 விழுக்காடு அதிகரித்து கலனுக்கு 91.48 உள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் உலகெங்கிலும் பணவீக்கத்தையும் அரசாங்கம் கடன் வாங்கும் செலவுகளையும் அதிகரிக்கச் செய்துள்ளது. எல்னினோ காரணமாக ஏற்பட்ட வறட்சியால் பனாமா கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கையை குறைக்க பனாமா முடிவு செய்துள்ளது. கால்வாய்க்கு நீர் வழங்கும் 2 செயற்கை ஏரிகளில் நீரின் அளவு குறைந்ததை தொடர்ந்து அன்றாடம் அந்த நீர்ப்பாதையை பயன்படுத்தும் கப்பல்களின் எண்ணிக்கை 36 செப்டம்பர் நடுப்பகுதிக்குள் 32 குறைக்கப்படும். எல்னினோ உலகளவில் காற்று, வளிமண்டல அழுத்தம், மழைப்பொழிவு ஆகியவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதால் உலக வெப்பநிலையும் அதிகரித்து வருகிறது. இவ்வாண்டு அமெரிக்காவில் 3,134 பேருக்கு தட்டம்மை நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறாருக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் குறைந்து வருவதால் தொற்றுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் CDC கூறியது. இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டு பதிவான 2,289 உறுதி செய்யப்பட்ட தொற்றுகளை கடந்துள்ளதாக CDC தெரிவித்தது. உறுதிப்படுத்தப்பட்ட நேர்வுகளில் சுமார் 94 விழுக்காடு தடுப்பூசி செலுத்தப்படாதவர்கள் அல்லது தடுப்பூசி நிலை அறியப்படாதவர்களை குறிக்கிறது. மேற்கு பொலிவியா வியாச்சா நகரில் உள்ள ராணுவ முகாமில் பட்டாசுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 58 பேர் காயமடைந்தனர். அவர்களுள் 52 பேர் பொதுமக்கள் என தற்காப்பு அமைச்சர் எர்னெஸ்டோ ஜஸ்டினியானோ கூறினார். உள்ளூர் நேரப்படி பின்னிரவு 2:30 ஏற்பட்ட அந்த வெடிப்பில் உயிரிழப்புகள் பதிவாக இருக்கக்கூடும் என்று அச்சம் இருந்த போதிலும் இறப்பு எண்ணிக்கையை இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று ஜஸ்டினியோ தெரிவித்தார். விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கட்பந்து. இப்ஸ்விச் டவுனுடனான ஆட்டத்தில் முதல் 10 அலெக்சாண்டர் ஈசாக் புகுத்திய 2 லிவர்பூல் 2 சுழியம் என வெற்றி பெற உதவியாக இருந்தன. இதன் மூலம் த ரெட்ஸ் அணி புதிய பயிற்றுநர் ஆண்டோனி எரோலா தலைமையிலான முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றி லிவர்பூலை லீக்கில் 5 இடத்திற்கு உயர்த்தியது. அதேவேளை எரோலா கொண்டிருந்த இதுவரை தோல்வி காணாத சாதனையையும் தக்கவைத்தது. ஸ்பெயின் லாலிகா. லா கர்துஜாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் 1 சுழியம் என வென்றதன் மூலம் ரியால் மேட்ரிட்டின் தொடர் வெற்றி பயணத்திற்கு ரியால் பெட்டிஸ் முற்றுப்புள்ளி வைத்தது. 81 நிமிடத்தில் ட்ரம்பாரோட் அந்த ஒற்றை கோலை புகுத்தினார். கூடுதல் நேரத்தில் ஆட்டத்தை சமன் செய்ய ரியால் மேட்ரிட்டுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கிளியன் எம்பாபேக்கு வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பை அல்வரோ வெல்லஸ் தடுத்தார். 4 ஆட்டங்களுக்கு பிறகு இரு அணிகளும் தலா 9 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளன. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. நடப்பு வாகையாளர் கார்லோஸ் அல்காராஸ் 4 சுற்றுக்கு முன்னேறினார். மணிக்கட்டு காயம் காரணமாக 4 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் களமிறங்கிய கார்லோஸ் 6-3, 6-4, 6-1 என சீனாவின் ஹூபிங்கை வென்றார். அடுத்து அந்த ஸ்பெயின் ஆட்டக்காரர் உபசரணை நாட்டின் டாமி பாலுடன் பொருதுவார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுதை இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கான நேரம்ங்க. நீங்க இப்ப பயணத்துல இருக்கலாம், அல்லது வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம், ஒரு சிலருக்கு வேலையா கூட இருக்கலாம். எங்க இருந்தாலும் பிடிச்சவங்களுக்காக இந்த பாடல் எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. தோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒளிபரப்ப நாங்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோங்க. இது பிடித்தவர்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கின்ற நேரம். நீங்களும் அழைக்கலாம். 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம். வசந்தி தொடர்பு கொண்டிருந்தாங்க. வசந்திக்கு பிடிச்சவங்களுக்காக ரதிமா பாடல் கேட்கணும் போல இருக்கு, எங்களுக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாய் அபியங்கர், சாய் ஸ்மிருதி பாடிய பாடல் உங்களுக்காக வருது வசந்தி, நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இதற்கடியில் நீங்களும் அழைக்கலாங்க, அழைச்சி உங்களுக்கு என்ன பாடல் வேணும், குறிப்பா பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம். சுடிய 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
1: கையில் நாட்டு சர்க்கரை, இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், 3331672173.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு, ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. உங்கள் காலை பொழுதை நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்கலாம்.
1: கோபாலகிருஷ்ணன் அம்பானு பேசுறேன்.
0: சொல்லுங்க, பிடிச்சவங்களுக்காக என்ன பாடல் வேணும்?
1: என்னோட பேர பையனுக்கு பிறந்த நாள்.
0: ஓ,
1: 2 வயசு. சிஷான் அவர் பேரு, அவங்க அப்பா பேரு ரவகுமார். நீங்க அவரோட பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்து சொல்றதா. நல்லா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்.

திவாகர் கானா பாலச்சந்திர பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சனிக்கிழமை அப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா சிறப்பா பிடிச்சு தரணும் அப்படின்றது இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பிற்பகல் 12:15 கதைப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக மோய்த்தை, ஆமா விளையாட்டு வீரர் இன்றைக்கு நம்மோடு இணைய போறாரு. அவர் பேர் அசுரா. நிறைய அனைத்துலக போட்டியெல்லாம் அவர் வந்து கலந்து கொண்டிருக்காரு. சரி வாங்க, இன்றைக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வரவழைத்திருக்கோம். 12:15 தொடக்கம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக கதைப்போமா இன்றைக்கும் இடம் பெற திறக்காதுட்டு இருக்கு. விமலா அழைத்திருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்காக அடுத்து வரக்கூடிய பாடலை ஒளிபரப்புங்க. எனக்கு சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் பாடிய சார காற்று அந்த பாடல் கேட்கணும் போல இருக்கு அப்படின்னாங்க. நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. நான் வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

விவசாயம் வேளாண் கண்காட்சி நாளையோடு ஒரு நிறைவுக்கு வருதுங்க. நாளைக்கு 10 மணி இரவு பொழுதோட நிறைவுக்கு வருது. அதனால வாய்ப்பு இருந்தா நீங்க இன்றைக்கும் நாளைக்கும் போகலாம். காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்காக இந்த மகா கண்காட்சி செயல்படுது. மேப் சருடாங்கல தான் நடக்குது. கடைசி 2 நாட்கள் அதாவது இன்றும் நாளைக்கு மட்டும்தான் நடக்கும். அதனால வாய்ப்பு இருந்தா நீங்க போய் கலந்துக்கோங்க. அடுத்து சங்கர் மகாதேவன் மற்றும் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம், மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது ஷமீம் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு. இஸ்லாமிய விருட்சம் என்னும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லா. இஸ்லாத்தில் விட்டு கொடுத்தல், ஒருவருக்கொருவர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட குற்றங்களை மன்னிக்கும் தன்மை பெற்றிருத்தல், விட்டு கொடுக்கும் தன்மை முஸ்லிம்களிடத்தில் இது குறைந்து வருவதனால்தான் இன்று நம்மிடையே பகைமை உணர்வுகள் அதிகம் ஏற்பட்டு பல பிணக்குகளும் பிரிவுகளும் உண்டாகியிருக்கின்றன. இருந்தாலும் மனிதர்களின் உள்ளங்களை புரட்டி நேர்வழிப்படுத்துவவனான வல்ல அல்லாஹுவின் நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீங்கள் உபதேசம் செய்வீராக, மற்றும் நீங்கள் நல்லுபதேசம் செய்வீராக. ஏனெனில் நிச்சயமாக நல்லுபதேசம் மூமின்களுக்கு நற்பயனளிக்கும். இதுபோன்ற அறிவுரைகளுக்கேற்ப பகைமை உணர்வு, பழிவாங்கும் உணர்வு, பிரிவினைகளை ஏற்படுத்தும் செயல் ஆகிய அனைத்தையும் தவிடுபடியாக்குகின்றன இறைவனால். இறைவனால் பெரிதும் விரும்பப்படுகின்ற பிறர் குறைகளை மன்னித்து விட்டு கொடுக்கும் தன்மையையும் அதன் அவசியத்தையும் பற்றிய இச்சிறிய நினைவூட்டலை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சத்திய சீரர்களான சஹாபா பெருமக்களில் பிறர் தவறுகளை மன்னிக்கும் தன்மையை நாம் உற்று நோக்கினால் ஆச்சரியப்படும் அளவிற்கான சிறந்த படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தாலான்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், உஹது போரின் தொடக்கத்தின் போது இணை வைப்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அப்பொழுது இப்லீஸ் அல்லாஹ் அவனை தன் கருணையில் இருந்து அப்புறப்படுத்துவானாக, அல்லாஹுவின் அடியார்களே உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களை கவனியுங்கள் என்று கத்தினான். உடனே முஸ்லிம்களில் முன் அணியினர் எதிரிகள் என்றெண்ணி திரும்பிச் செல்ல பின் அணியருடன் போரிட்டு கொண்டனர். அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தம் தந்தை யமான் அவர்கள் அங்கே முஸ்லிம்களின் தாக்குதலுக்கு ஆளாக இருப்பதை கண்டார்கள். எனவே அல்லாஹுவின் அடியார்களே என் தந்தை என் தந்தை என்று உரக்க கூவினார்கள். ஆனால் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவரை கொன்ற பின்புதான் அவர்கள் அவரை விட்டும் நகர்ந்தார்கள். அப்பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம் தந்தையை கொன்றவர்களை நோக்கி அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். அறிவிப்பாளர்களில் ஒருவரான உர்வா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு மன்னித்தால் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கும் வரை அவர்களிடம் நல்ல பலன் இருந்து கொண்டே இருந்தது. ஆதாரம் புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தம் தந்தையை கொன்றவர்களிடத்திலும் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காட்டிய பரிவு, மேலும் அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் செய்த துஆ, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாராவது சரி உன்னிடம் உள்ள குறைகளை சொல்லி உன்னை திட்டினால் நீ அவனுடைய குறைகளை சொல்லி திட்டாதே, காரணம் அந்த பாவம் அவனையே சாரும் என்று கூறினார்கள். பிறர் தம்மை பற்றி சில செய்திகள் கூறிவிட்டார், அவரை நான் பழிவாங்க வேண்டும், அவரை நான் எவ்வாறு நோகடிக்கிறேன் பார் என்ற வெறியுடன் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் பலவாறாக பேசிவிடுகிறோம். ஆனால் அது எவ்வளவு பயங்கரமான விஷயம், அதன் பின் விளைவுகள் என்ன என்பதை பற்றி சிறிது கூட நாம் கவலைப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மற்றவரை ஒருவர் நிந்திக்கும் போது அது வானத்திற்கு செல்கின்றது, அங்கே வானத்தின் கதவுகள் மூடியிருக்கின்றன, பின்பு அது உலகத்திற்கே திரும்புகிறது. உலகத்திலும் கதவுகள் மூடியிருக்கின்றன, பின்பு அது வலப்புறம் இடப்புறம் அலைந்து திரிகின்றது. எங்குமே அதற்கு இடம் இல்லாததால் அது யார் நிந்தித்தாரோ அவரிடமே வந்து சேர்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நம்மிடம் ஒம்புக்கிழுக்கிறவர்களோடு மோதி அவர்களை வீழ்த்துவதான் வீரமல்ல, மாறாக அவர்களின் தவறுகளை மன்னிக்கும் தன்மையே சிறந்த வீரமாகும். ஏனென்றால் தம்மோடு வம்புக்கு வருபவரோடு மோதுவது என்பது பொதுவாக அனைவரின் செயலாகும். ஆனால் அவற்றை மன்னித்து ஏற்பதற்கு மிகுந்த தைரியம் வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை கட்டுப்படுத்தி கோபத்தை அடக்கிக் கொள்பவரை சிறப்பித்து பின்வருமாறு கூறுகிறார்கள், மக்களை தன்னுடைய பலத்தால் அதிகமாக அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. உண்மையில் வீரன் என்பவன் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவனே ஆவான் என்று இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதர முஸ்லிம்களுக்கிடையில் 3 நாட்களுக்கு மேல் பகைமை கொண்ட நிலையிலேயே ஒருவர் மரணித்தால் அவர் நிச்சயமாக நரகம் செல்வார் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தனது முஸ்லிமான சகோதரருடன் 3 இரவு பகலுக்கு மேல் வெறுத்திருப்பது கூடாத செயலாகும். எனவே 3 இரவும் பகலுக்கும் மேலும் வெறுத்திருக்கும் நிலையில் மரணிப்பவன் நரகம் நுழைவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் செய்தியை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே சத்திய திருத்தூதரின் வாக்கை உண்மை என நம்பும் நாம் உடனடியாக நமது தவறுகளில் இருந்து விடுபட்டு சகோதர முஸ்லிம்களுடன் ஒற்றுமையாக வாழ முயற்சிக்க வேண்டும். சகோதர முஸ்லிம்களுடன் 3 நாட்களுக்கு மேல் நாம் பேசாமல் பகைமையாக இருக்கக்கூடாது என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளையை அறிந்து உண்மையை நாம் உணர்ந்து கொண்ட போதிலும் ஷைத்தான் நம்மிடம் குறுக்கிட்டு, அவர்கள்தானே முதலில் உன்னிடம் சச்சரவு செய்தார்கள், எனவே அவர்கள் முதலில் பேசட்டும், பிறகு நாம் பேசலாம் என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே தோற்றுவிக்கிறான். ஷைத்தானின் இந்த மாய வலையில் நாம் சிக்கிவிடாமல் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கேட்டவர்களாக நாம் பெருந்தன்மையுடன் அவர்கள் நமக்கு செய்த தீமைகளை மன்னித்து மறந்துவிட்டு நாம் முதலில் பேச ஆரம்பிப்போமேயானால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அதற்காக நமக்கு நிறைய வெகுமதிகளையும் தருவான்.

0: சகோதர சகோதரிகளே, சண்டை சச்சரவுகளுக்கு பிறகு முதலில் பேசுபவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறப்பித்து கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவாகி இருக்கிறது. ஒருவர் தம் சகோதரரிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று. அவர்கள் இருவரும் சந்தித்து ஒருவரை ஒருவர் முகத்தை திருப்பிக் கொள்வார், இவ்வாறு செய்யலாகாது. சலாமை முதலில் தொடங்குகிறவர்தான் இவர்கள் இருவரில் சிறந்தவராவார் என்று இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். நம்மில் சிலர், நான் ஒன்றுமே செய்யவில்லை, தவறுகள் முழுவதும் மற்றவர்களுடையதுதான், அவராகத்தான் என்னிடம் ஒம்புகள் செய்து பிரிந்து விட்டார், நான் என்ன செய்வது என்று கேட்கின்றனர். மேலும், இப்பொழுது கூட நான் அவர்களை பற்றி ஒன்றுமே கூறவில்லை, ஆனால் அவர்களோ என்னை பற்றி அநியாயத்திற்கு இல்லாததையும் பொல்லாததையும் பிறரிடம் கூறி என்னை மன வருத்தத்திற்குள்ளாக்கின்றார்கள் என்றும் கூறி மன வருத்தமடைகின்றார்கள். இவர்களுக்கான அழகிய தீர்வை நம்மையும் அவதூறு கூறும் அவர்களையும் படைத்தவனும் நம் அனைவரது உள்ளங்களை புரட்டக்கூடியவனுமாகிய அல்லாஹ் கூறுகிறான், நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது, நீங்கள் தீமையை நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்வீராக, அப்பொழுது யாருக்கும் உங்களுக்கிடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரை போல் ஆகிவிடுவார். பொறுமையாக இருந்தார்களே அவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். மேலும், மகத்தான நற்பாக்கியம் உடையவர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் எத்தகையவர் என்றால் செல்வ நிலைமையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள், கோபத்தை விழுங்கி விடுவார்கள், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் இத்தகைய நல்லோரை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சகிப்புத்தன்மையானது இஸ்லாம் வழிகாட்டியுள்ள அறம் சார்ந்த நற்பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பாகும். விட்டு கொடுத்தல், பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுதல், கண்ணியமாக நடந்து கொள்ளுதல், போதுமென்ற மனதை பெற்றிருத்தல், பொறுமை காத்தல், மற்றவர்களை மன்னித்தல், மற்றவர்கள் செய்த குற்றங்களை மறந்து விடுதல் ஆகிய பல்வேறு நற்குணங்களுடன் இந்த பண்பு நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கிறது. சகிப்புத்தன்மையை இழக்கின்ற மனிதரை பொறாமை, பகைமை, விரோதம், குரோதம், காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் உணர்வு போன்ற தீய பண்புகள் சூழ்ந்து கொள்கின்றன. இஸ்லாத்தில் சகிப்புத்தன்மை எனும் பண்பானது விரிந்த அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. தனிநபர்களுக்கிடையிலான உறவு, குடும்பம் மற்றும் அண்டை அயலாறுகளுடனான உறவு, தொழில் ரீதியான உறவு, சமூக உறவு, பிற இனம், மதம், கலாச்சாரம் மற்றும் நாடுகளுடனான உறவு என அனைத்து உறவுகளின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிகரமான நல்வாழ்வுக்கும் சகிப்புத்தன்மையே மிக இன்றியமையாததாகும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே இறையச்சமுடையோரின் முத்தகீன்கள் பண்புகளை பற்றி குறிப்பிடும் பொழுது, மேலும் அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள், நற்செயல்கள் புரிகின்ற இத்தகையோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், தர்க்கித்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹுவின் அடியார்களே அன்பு காட்டுவதில் சகோதரர்களாய் இருங்கள். ஒரு முஸ்லிம் தம் சகோதரருடன் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது இஸ்லாத்தின் வழியில் தடுக்கப்பட்ட செயலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மனிதர்களை நோக்கி பின்வருமாறு வினவுகிறான், மேலும் நாம் உங்களில் சிலரை மற்றும் சிலருக்கு சோதனையாக ஆக்கியுள்ளோம், நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பீர்களாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எனவேதான் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடன் கலந்து வாழ்ந்து அவர்கள் மூலமாக ஏற்படும் கஷ்டங்களை சகித்து வாழும், முஃமின் மக்களுடன் கலந்து வாழாத அவர்கள் மூலமாக ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்து கொள்ளாத முஃமினை விட சிறந்தவர் ஆவார் என கூறினார்கள். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலில் சகிப்புத்தன்மைக்கான உதாரணங்களை ஏராளமாக பெற்றுக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஏற்படுத்திய அரசியல் சமூக வாழ் ஒழுங்கானது பன்மைத்துவத்தை, நீதியையும், சமத்துவத்தையும், மனித உரிமைகளை அனைத்து பிரஜைகளுக்கும் உத்தரவாதம் செய்தது. மதம், நிலம், நிறம், பிரதேசம் ஆகிய எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி ஒரு நாட்டின் அனைத்து பிரஜைகளும் ஒரே அரசாங்கத்தின் அங்கத்தவர்கள் என்ற அரசியல் உண்மையை அன்னாரது மதீனா சாசனம் பறைசாற்றியது. மனிதர்களுடனான கூட்டு வாழ்க்கையில் நாம் பன்மைத்துவத்தை மதித்து கருத்து வேறுபாடுகளில் புரிந்துணர்வுடன் செயல்படும் பொழுது அங்கு ஒற்றுமையும் சகவாழ்வும் உறுதி செய்யப்படுகிறது. தேசத்தின் அபிவிருத்தியையும் கட்டுமானத்தையும் இவை உறுதி செய்கின்றன. எனவே நாம் ஒவ்வொருவரும் பிறரது உரிமைகளை மதித்து குறைகளை மன்னித்து சகிப்புத்தன்மையோடு வாழ்வதுடன் சந்தோஷகரமான இன நல்லுறவை கட்டி எழுப்பி நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற முன்மாதிரி சமூகமாக வாழ்வதற்கு அல்லாஹ் நல்லொருள் புரிவானாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பிறர் குறைகளை மன்னிக்கும் தன்மையை அளித்து அதன் மூலம் நம் குறைகளை அவன் மன்னித்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது ஷமீம் ரஷாதி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவும் வகையில் சிறப்பு பேரிடர் மீட்புக் குழு ஸ்மார்ட்டின் 11 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் இன்று காலை அந்நாட்டுக்கு சென்றுள்ளனர். இப்பணிகள் 10 நாட்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவின் தலைமை இயக்குநர் டாக்டர் மியோர் இஸ்மாயில் மியோர் ஆக்கிம் கூறினார். மலேசியர்கள் ஜாலூர் கமிலாங்கை பறக்க விடுவதற்கு முன்னதாக அதை பயன்படுத்துவதற்கும் பொருத்துவதற்குமான முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறும் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தேசிய கொடி நாட்டின் இறையாண்மை, மாண்பு, ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குவதாக ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஆரன் அகுடாகாங் தெரிவித்துள்ளார். 2027 வரவு செலவு திட்டம் புறநகரங்களில் வசிக்கும் மூத்த குடிமக்களின் நலனில் கவனம் செலுத்தும் என்று பேரா அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இதில் வீடமைப்பு, அடிப்படை வசதிகள், இலக்கவியல் போன்ற அம்சங்கள் அடங்கும் என்று மாநில புறநகர் தோட்ட வேளாண் உணவு தொழில் மேம்பாட்டு செயற்குழு தலைவர் டாக்டர் மொஹமத் ஜுல்காஃப்லி ஹாரூன் தெரிவித்துள்ளார். ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கோலிஷன் காசாவுக்கான புதிய பன்னாட்டு கடல் பணி திட்டத்தை அறிவித்துள்ளது. அக்டோபரில் அந்நாட்டை சென்றடையும் பயணத்திற்கு முன்னதாக அக்கப்பல் ஐரோப்பாவில் உள்ள துறைகளில் நங்குரமிடும். இஸ்ரேல் தனது இனப்படுகொலையை இன்னும் நிறுத்தாததாலும் பாலஸ்தீனத்திற்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்காததாலும் அவ்வமைப்பு மீண்டும் கடற்பயணத்தை மேற்கொள்வதாக கூறியுள்ளது. ஹவானாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் கியூபாவிற்கு சுகாதார எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அங்கு ஏற்பட்டுள்ள மின்சார தடை, நீர் விநியோகம், குடல் நோய்கள் உட்பட வயிற்றுப்போக்கு நேர்வுகளை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டில் உள்ள பயணிகளுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் அது எச்சரித்துள்ளது. விளையாட்டு கார்பந்து. பாதிக்கும் மேற்பட்ட தமது அணியினர் சூப்பர் லீக்கில் களமிறங்கும் அடைவு நிலையை எட்டவில்லை என்பதை கிளாந்தான் ரெட் வாரியர் எஃப்சி தலைமை பயிற்றுநர் இர்ஃபான் பக்தி அபு சாலிம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் அதிக அனுபவம் வாய்ந்த உள்ளூர் உட்பட வெளிநாட்டு வீரர்களை கொண்ட மற்ற அணிகளுடன் போட்டியிடுவது தனது அணிக்கு சவாலாக இருப்பதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை அறிமுகப்படுத்துறது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா மொய்தாய். ஆமா, மொய்தாய் விளையாட்டு வீரர் தான் வந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒரு 7 வயசுல தேக்கோண்டோ பழகி அதுக்கப்புறம் மொய்தாய் இப்போ நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு போயிருக்காரு. இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர், அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். பிற்பகல் 12:15 தொடங்கி உங்களுக்காக கதைப்போமா நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
0: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
0: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: Πούμα. ஒவ்வொரு வாரமும் கதை போமா நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா அசுரா தியாகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம். வணக்கம் அசுரா, எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம் பிரதர். வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். அண்மை காலமாக உங்களுடைய காணொலி அதிகமா நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்து பார்க்க முடிந்தது. சரி, இன்றைக்கு உங்களை கொஞ்சம் கூப்பிடலாம், உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். சொல்லுங்க, உங்களை பத்தி சொந்த ஊர் எங்க உங்களுக்கு?
1: நான் பிணைங்களை பிறந்து வளர்ந்து பிணைங்களை தான். அப்புறம் நாங்க கேளுக்கு மூவி
0: இருக்கேன். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதல் இந்தியரா நீங்க இருக்கீங்க இந்த மொய்தாய் போட்டியில. சரி, இப்ப தைக்வாண்டோ நீங்க கத்துக்கிட்டீங்க, அப்புறம் பார்த்தா ஒரு மொய்தாயுடைய அந்த பயணம் எப்படி நடந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுரா,
1: தைக்வாண்டோ செஞ்சிருக்கும் போது எனக்கு வேர்ல்ட் கப்லாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சி. என்ன ஆச்சு, என்னுடைய லேட் மாதிரி இறந்துட்டாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபைனான்சியல் கான்ஸ்டியூன்ஸ்னால எங்களால் போக முடியல. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு திருப்பி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு லைஃப்ல ஏதாவது செய்யணும், நம்ம இப்படி சும்மாவே இருக்கிறது, நம்ம நார்மலான லைஃப் வாழ முடியலன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் மொய் தாய் பேக் அகெயின். ஆல்சோ என்னுடைய செல்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக மொய் தாய் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கள் அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணாரு இந்த பிகினிங் அண்ட் நான் ஆல்சோ அண்ட் யா. அதுக்கப்புறம் அந்த கோபத்தால் ஒரு இடத்துல இறக்கணும், ஒரு ஏதாச்சும் செய்யணும் லைஃப்லன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இப்போ எங்கேயோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு இடத்துல இருக்கேன்.
0: கண்டிப்பா இன்றைக்கு உங்களை பத்தி தான் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிறகு இந்த மொய்தாய் அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்து பெரும்பாலும் இந்த தற்காப்பு கலையில ஈடுபடுறத பார்க்க முடியுது. இப்ப நம்ம கலையே நிறைய இருக்கு இல்லையா, சிலம்பமா இருக்கட்டும். இப்போ நிறைய இந்தியர்கள் வந்து இப்போ கரத்தில ஈடுபடுறாங்க. இப்படி பல கலைகளுக்கு மத்தியில வந்து இந்த மொய்தாய் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகின்றது. மொய்தாய் எங்கிருந்து தொடங்குனுச்சு?
1: மொய்தாய் வந்துட்டு ஒரிஜினேட் ஃப்ரம் தாய்லாந்து. அது வந்து ஒரு தாய் ஸ்பாட். நம்ம ஊர்ல எப்படி நம்மள ஃபுட்பால் விளாட்றாங்களோ, ஃபுட்பால் ஃபுட்சால் மாதிரி அவங்க ஊர்ல மொய்தாய்ன்றது அவங்களோட ஒரு ஸ்பாட் மாதிரி எல்லாரும் செய்வாங்க. அங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்கலேருந்து ஆக்சுவலி அவங்க 4-5 வயசுலேருந்துலாம் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சில சில ஃபைட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைட் ரெக்கார்ட் 150 ஃபைட்ஸ், 300 ஃபைட்ஸ், 400 ஃபைட்ஸ் இருக்கும். ஸோ ஆமாம்,
0: இப்போ அசுரா அப்படின்னு உங்க பேர் இருக்கு இல்லையா, இப்போ இப்படி தான் ஆரம்பிச்சுதா இந்த போட்டிக்காக, இந்த கலைக்காக தான் வச்சுதா? இல்ல,
1: ஆமா, இந்த போட்டிக்காக தான் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த ஒரு பேரு. என்ன தாயில தாயில இருந்து அந்த கோச் எல்லாம் சொன்னேன், அவங்க சொன்னாங்க ஓகே நல்லா இருக்கு சொல்லிட்டு அவங்களா வச்ச ஒரு பேரு அசுரன்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் தான் நானுமே யோசிக்கிறேன், அடங்காத அசுரன் சொல்லி ஒரு பாட்டு. இப்ப எவ்வளவு பாருங்க, இந்த பாடலை கேட்டுருவோம், இன்னும் சில கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள், இது கதை போமா.

0: Καλέιπομα. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு அசுரா தியாகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. பினேங்கிலிருந்து இப்ப வந்து கேல் பூச்சோங்ல இருக்கக்கூடிய நம்முடைய முவாய் தாய் விளையாட்டு வீரர் கலைஞர், விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லலாம். தொய்கொண்டல தொடங்கி இப்ப வந்து பல வருட காலமாக இந்த தற்காப்பு கலையில வந்து செயல்பட்டு வராரு. இவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப பல கலைகள் பத்தி நம்ம பேசுறோம், தற்காப்பு கலைகள் பத்தி நம்ம பாக்குறோம், பழகுறோம், கத்துக்கிறோம். நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப முவாய் தாய் அப்படின்னு சொல்லும் போது இப்ப முதல்ல சொல்லியிருந்தீங்க இது தைலண்ட் தான் உருவானது அப்படின்னு. இப்ப அதை கத்துக்கணும் அப்படின்னா முதல்ல எதுல இருந்து தொடங்குவாங்க, எப்படி
1: ஆரம்பிக்கணும்
0: ஒரு பெரிய காரணம் எப்படி உங்களை மாத்திருக்கு இந்த தற்காப்பு கலை?
1: நிம்மதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். நடந்துருச்சுனாலும் அதே நினைச்சு நம்ம கஷ்டப்படுறத விட்டுட்டு அந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல தூக்கி போட்டோம்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த பலன் வேற மாதிரி இருக்கும். சோ எனக்கு நிம்மதியை தேடி நான் போன ஒரு இடம் மொய்தாய் தான், இன்னமும் அதே தான் இருக்கு. Just part-time coaching.
0: ஆமா, அப்ப எல்லா கலையும் சரி தற்காப்பு கலையும் சரி நமக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா? இப்ப இந்த முவாய் தாய் பொறுத்த வரைக்கும் நான் இதுல கொஞ்சம் கெட்டி, நான் கொஞ்சம் கெட்டிக்காரன், இதுல எனக்கு இது கண்டிப்பா வரும் அப்படின்னா என்ன விஷயத்துல நீங்க வந்து?
1: என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஹெட் கிக். ஹெட் கிக் வந்துட்டு பிகாஸ் தைக்கொண்டோலயே வந்துட்டு ரொம்ப தலைக்கு தான் ஏத்துவாங்க. சோ அதை நான் அப்படியே முவாய் தாயில கொஞ்சம் டிரான்சிஷன் பண்ணேன். டிரான்சிஷன் பண்ணி
0: பொதுவாவே சொல்லுவாங்க தற்காப்பு கலை அப்படின்றது நம்மை தற்காக்க கூடிய ஒரு கலை.
1: ஆமா,
0: அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றதும் ஒரு பொறுத்து இருக்கு. இப்ப நிறைய போட்டி விளையாட்டுகள்லாம் கலந்துக்கக்கூடிய வண்ணம் இருக்கு. அப்புறம் ஒன் சாம்பியன்ஷிப் அப்படின்ற அனைத்துலக போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முதல் இந்தியராகவும் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பாடல் வருது, பாடலுக்கு பிறகு சில சவால்கள் உங்களுக்காக நாங்க வழங்க போறோம். கதைப்போம் உட்காந்து தொந்தரவு பண்றது உங்களோட முக்கியமான வேலையே, அது அடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது கதைப்போம்.

0: Καλέι Πόμα.
1: Καλέι Πόμα.
0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மோடு வந்து அசுரா தியாகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. பல வருட காலமாக தெக்வாண்டோல இருந்து பிறகு மொய்தாய் அப்படின்ற ஒரு தற்காப்பு கலையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விளையாட்டு வீரர் தான் இன்றைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு. சரி, இப்போ கதை போமாக்கு வந்தால் நம்ம சில தொந்தரவு பண்ணுவோம். அதில் முதல் தொந்தரவு உங்களுக்காக ஆரம்பம். நான் கேட்குற கேள்வி, நான் ஒரு தகவல் சொல்வேன், ஆமாவா இல்லையா அப்படின்றத நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. தயாரா இருக்கீங்களா?
2: ஓகே, தயார்.
0: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்திலே அதிகமான மிதிவண்டி பைசிக்கல் இருக்குல்ல, எஜிப்த் அப்படின்ற நாட்டில் தான் ரொம்ப அதிகமான மிதிவண்டிலாம் ரொம்ப இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க, ஆமாவா இல்லையா?
2: இல்லை
0: இல்லை
2: இல்லை.
0: சரியா இருக்கும் நினைக்கிறீங்க?
2: சரியா இருக்கும் நினைக்கிறேன்
0: என்பது சரியான பதில். நெதர்லாண்ட்ஸில் தான் வந்து உலகத்தில் அதிகமான மிதிவண்டிலாம் இருக்கும். சரி, அடுத்து உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உலகத்தில் ஒரு நாட்டில் வந்து ஒரு விளையாட்டு, இந்த நாட்டில் என்ன

0: நடக்குதா? ஆமாவா இல்லையா?
1: நடக்குது.
0: நடக்குதா?
1: நடக்குது.
0: ஓ, எங்க நடக்குது
1: தெரியலையே.
0: ஆனா உண்மையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஓ, நடக்குதுதான். ஆமா என்பது சரியான பதில். எங்க நடக்குது அப்படின்னா பின்லாந்துல நடக்குது. எப்படி இப்ப நீங்க இப்ப அடிக்கடி இப்ப தற்காப்பு கலை சண்டை போடுறதெல்லாம் அடிக்க இந்த மாதிரி கைபேசி கீழே விழுற சம்பவம் நடக்குமா?
1: அதனாலதான் நான்
0: ரொம்ப அடி வாங்கியிருக்கோம்.
1: போன் நிறைய அடி வாங்கியிருக்கேன்.
0: அப்படியா? சரியாக நடக்குது அப்படின்றது சரியான பதில். அடுத்து உங்களுக்கான மூன்றாவது நிறைவு கேள்வி. நம்ம நாட்டினுடைய ஒருவெள்ளிலிருந்து 100 ரிங்கேட் வரைக்கும் அந்த தாள் நோட்டு இருக்கு இல்லையா, அந்த நோட்ல எல்லாத்துலயுமே செம்பருத்தி மலர் மலர் இந்த பூங்காராயோட படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிறைய அதான் பயன்படுத்துறோம் இல்லையா. உண்மைக்குமே பூங்காராய படம் எல்லாத்துலயுமே இருக்கா? ஆமாவா இல்லையா?
1: இல்ல.
0: எல்லா நோட்லயும் இல்லைன்றீங்க. ஓ, ஒரு அப்ப எந்தெந்த நோட்ல இருக்கும் நினைக்கிறீங்க?
1: 100 நோட்ல இருக்கும், 50 இருக்கும் நினைக்கிறேன். மத்தபடி இருக்காது.
0: 10 நோட்ல அதெல்லாம் இல்ல, இருக்காது. பூங்காராய இருக்காது என்பது நான் கேக்குறதுல தெரிஞ்சிருக்கல. தவறான பதில். 1 வெள்ளியிலிருந்து 10 வெள்ளி 5 வெள்ளி எல்லா தாள்லயும் நம்ம நாட்டு நோட்ல வந்து பூங்காராயா செம்பருத்தி மலர் இருக்கும். சரியாக 2 கேள்விக்கு சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு பாராட்டுகள். இப்போ மலேசிய தினத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் தான் அந்த வாரம் வந்து தேசிய தினத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் இல்லையா. இப்போ எல்லா போட்டியும் அப்படித்தான். நம்ம நாட்டுக்காக நம்ம விளையாடும் போது, நம்ம நாட்டு கொடி அங்கே ஏற்றப்படும் போது நமக்குன்னு ஒரு அந்த மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா. உங்களுக்கும் அந்த மாதிரி தருணங்கள்லாம் வந்திருக்கும். ஒரு மலேசியரை எந்த அளவுக்கு நீங்க எப்போதும் மகிழ்ச்சியா உணர்வீங்க, எவ்வளவு பெருமைப்படுவீங்க நீங்க சொல்லுங்க அசுரா.
1: ஃபைட் பண்ணும்போது நான் ரொம்ப உணர மாட்டேன். நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த அப்பப்போ ஆளுங்க அனுப்புகிற மெசேஜஸ் நிறையா, எல்லா இனத்தை சார்ந்தவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கொங்கராஜ் போ இப்படி அப்படின்னு. அப்போ வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். இது ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்.
0: ஆமா. அப்போ இனம் பத்தி பேசும்போது ஒரு கேள்வி இதில், இப்போ மாய்தாய் அப்படின்றது அதிகமா இப்போ இந்தியர்கள் அதிகமா இருக்காங்களா இந்த போட்டியில?
1: அவ்வளோ கிடையாது,
0: ரொம்ப குறைவு.
1: ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் சில பயணங்க ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பயணிய ஒரு முதல்வனா இருக்கிறதுக்கு ஐ எம் வெரி ப்ரவுட்ல.
0: கண்டிப்பா
1: நிறைய பேர் ஏறி வந்துட்டு இருக்காங்க.
0: ஆமா.
1: வித் ஆல் யூ பாய்ஸ் கீப் டூயிங். நீங்க செய்யறத செய்யுங்க, அண்ணன் இருக்கேன், டோன்ட் வரி, நம்ம எல்லாம் ஒன்னா செய்யலாம்.
0: சரி, அடுத்த பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாங்க. இது கதை போமா?

0: Puma.
1: Carne y Puma.
0: இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு தைக்வாண்டோவில் தொடங்கி மோய்தாய் விளையாட்டு வீரராக இருக்கக்கூடிய அசுர தியாகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட தான் நிறைய கதைகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ சில கேள்விகள்லாம் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி மற்றும் ஒரு சவால் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு பாடல் தொகுப்பை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதை கேட்ட பிறகு அது என்னென்ன திரைப்படத்தில் வந்த பாடல்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க.
2: கண்டிப்பாக
0: கேட்கலாமா?
2: கேட்கலாம்.

0: நான்கு பாடல்கள் இந்த தொகுப்புல இடம் பெற்றிருந்தது. இதுல ரெண்டு படம் சொன்னா கூட போதும்.
1: முதல் பாட்டு மன்மதன் நினைக்கிறேன்.
0: சரி, நினைக்கிறீங்க.
1: ரெண்டாவது பாட்டு தெரியல. மூணாவது பாட்டு, மூணு படம் நினைக்கிறேன். நாலாவது பாட்டு தெரியல.
0: சரி, அப்ப ரெண்டு படம் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தக் லைஃப் அப்புறம் அமரன் படம் மத்த இது. சரி, இப்போ நம்ம மோய்தாய்க்கு கொஞ்சம் வர முதலே சொல்லியிருந்தீங்க, இது வந்து தொடங்கப்பட்டது தாய்லாண்ட்ல தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. இப்ப பொதுவா நீங்க வந்து ஒரு ஒரு ஒரு ஃபைட்க்கு, ஒரு போட்டிக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நீங்க எப்படி தயார்படுத்துவீங்க? அதுக்கு முன்னே நான் வந்து மனசளவுல இப்படிலாம் பண்ணணும், அந்த மாதிரி சில இதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிப்பீங்கல்ல. ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு முன்னே என்னெல்லாம் நீங்க பண்ணணும் அசுரா சொல்லுங்க.
1: Apart from a fighter, now I'm a psychologist as well. Mm. I just completed my degree. So, இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் இதுக்கும் அதில் ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் பட் ஃபைட்டில் ஏறும்போது நான் பேசிக்கலி ஒரு விஷயம் செய்வேன், என்னன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன் ஃபைட் பண்ணுறதுக்கு.
0: மகிழ்ச்சியில் அப்படி துள்ளி குதிப்பீங்க.
1: ஏன்னா அந்த ஒரு ஃபைட்க்கு நாங்கள் பண்ணுற ட்ரைனிங் வந்துட்டு இட் டஸ் நாட் மேக் சென்ஸ். அந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும். அண்ட் நான் ட்ரெயின் பண்ணுற ஜிம் பேங்காக்லேயும் இங்கேயும் சரி, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஜிம்ஸ் இன் த ஹோல் வேர்ல்ட். ஸோ ரொம்ப இந்த பயிற்சி ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த சண்டை தான் என்னோட பரிசு, என்னோட ரிவார்ட். அது ஜெயிச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும்.
0: ஆனா இங்க நம்ம பொதுவா பாக்குறப்ப ரொம்ப கோவத்துல சண்டை போடுற மாதிரி இருக்கும், அப்படி இல்ல.
1: இல்ல,
0: மகிழ்ச்சியில சண்டை போடுற.
1: மோதல் நிக்கிற நான் இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துல இருந்துட்டு ரொம்ப கோமா தான் இருப்பேன். போக போக வந்துட்டு அது அப்படியே காம் ஆகி இப்ப வந்து ஒரு கம்போஸ்டான ஒரு அசுரவா இருக்கேன்.
0: சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் போது. சரி, இப்ப அந்த போட்டியெல்லாம் நீங்க போறீங்கல்ல, இப்ப மாயத்தே அந்த அந்த களத்துல வந்து பொதுவா புள்ளிகள்லாம் எதுக்கெல்லாம் வழங்கப்படும்?
1: புள்ளிகள் வந்துட்டு ஆக கூட புள்ளிகள் வந்துட்டு நாக் டவுன் ஆனா கணக்குப்படும். இப்ப நம்ம இப்ப நான் உங்களை அடிச்சு நீங்க கீழே விழுந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, 1, 2, 3 கணக்கு பண்ணுவாங்க. அது பண்ணினா அதுதான் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, மத்தபடி ஸ்கோரிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா கிக்ஸ்க்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்கும், நீஸ்க்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்கும். மத்தபடி தட் இஸ் பேசிக்கலி மை தல.
0: எவ்வளவு நேரத்துக்கு அந்த போட்டி போகும்?
1: இது ஒரு டைட்டில் ஃபைட்னா 5 rounds இருக்கும். தாய்லாண்ட்ல யூஸ்வல் ஃபைட்ஸ்னா 5 rounds இருக்கும். ஒரு ரவுண்ட் வந்து 3 minutes, ரெஸ்ட் வந்து 1 minute ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்.
0: முழுக்க முழுக்க பேசுறது வந்து இப்போ மோய்தாய் அப்படின்ற தாய்லாண்ட்ல தொடங்கப்பட்ட ஒரு தற்காப்பு கலை பற்றிய விவரங்கள் தான் நம்மோட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. முதல்ல நீங்க சொன்னீங்க நிம்மதி எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா ஒரு பெரிய நிம்மதியை வந்து கொடுக்குது. எப்போதுமே எந்த ஒரு கலையா இருந்தாலும் சரி, இப்ப நம்முடைய பாரம்பரிய கலையா இருந்தாலும் சரி, கரத்தேவா இருக்கட்டும், தேக்வாண்டாவா இருக்கட்டும், எந்த கலையா இருந்தாலும் சரி, நம்ம அடுத்த கட்ட போகணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? எதை நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னா என்னவா இருக்கும்னு உங்களுடைய பார்வை அசுரா?
1: மைண்ட் செட். மைண்ட் செட், நம்ம நினைக்கிறது. இவன் விடலை அவன் விடலை அதெல்லாம் தூக்கி போட்டு நினைக்காம நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சு அதை செஞ்சோன்னா, மனசார செஞ்சோன்னா அது கண்டிப்பா அடைய முடியும். அந்த மைண்ட் செட் தான் ரொம்ப பேருக்கு இப்போ இல்லை. அது வரணும், நிறைய பேருக்கு வரணும். நம்ம என்னால முடியும், முடியும். அது சில நேரத்தில் நான் போடுற சண்டைகள்லாம் நம்ம சென்ஸே மேக் பண்ணாது. நான் வந்து ஒரு 5 fights, 10 fights, 15 fights தான் போட்டிருப்பேன். படுற ஒப்பனன் 200 fights, 300 fights போட்டிருப்பேன். பட் ஸ்டில் அந்த ஃபைட்டை நம்ம எடுக்கிறோம். ஏன்? பிகாஸ் ஐ நோ எனக்கு இருக்கிற மைண்ட் செட் அவனுக்கு கிடையாது.
0: ஆக அந்த ஒரு மன வலிமையை நம்ம வந்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்க.

0: Cadei Poma. இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு அசுரா தியாகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. முவாய் தாய் தற்காப்பு கலை விளையாட்டு வீரரா இருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தனா பினாங், இப்ப வந்து பூச்சவங்க இருக்காங்க. இப்படி பல விவரங்கள் அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கதைப்பாமா வந்தாலே அப்படிதான் திறமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவங்களோட முக்கியமான வேலை. அந்த வகையில இன்றைக்கு உங்களோட பேசுனதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த கட்டம் என்ன யோசிச்சிருக்கீங்க? இப்போ இத்தனை வருடம் அப்படின்னா 7 வயசுல நீங்க தைக்வாண்டோ பழகி இத்தனை வருட காலமா இந்த தற்காப்பு கலையில தான் இருக்கீங்க. அடுத்து நான் இதெல்லாம் பண்ணணும்னா என்ன செய்ய போறீங்க அசுரா?
1: அடுத்து என்னோட அடுத்த பிளான்ஸ், இந்த அக்டோபர் 24 அக்டோபர் எனக்கு ஒரு ஃபைட் இருக்கு மலேசியால. விலாயா பலவான் மலேசியாவில் ஆக பெரிய வெண்ணை தான், அதில் நான் மீனி வெண்டா இருக்கேன். ஸோ அந்த ஃபைட் ஜெயிச்சுட்டு ஒரு ஆள் கூட ரீமேட்ச் போடணும். அவங்க கூட ரீமேட்ச் போட்டு முடிச்சுட்டு திருப்பி ஒன் சாம்பியன்ஷிப் போயிட்டு அந்த பெல்ட்டை எனக்கு திருப்பி மலேசியாவுக்கு எடுத்துட்டு வரணும். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோல். செகண்ட்லி, என்னை மாதிரி இப்போ என்னை பார்த்து கீழே வளர்ந்து வர சின்ன சின்ன பயணங்கள் எல்லாருக்கும் ஒரு இடத்த உருவாக்கி கொடுக்கணும். ஸோ அதுக்கு இப்போ துணையாக இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி. கூட சப்போர்ட் பண்ணுங்க. இது நடக்கிற இந்த விஷயம்லாம் நடந்தா நம்ம வி கேன் சி நம்ம மலேஷிய தமிழ் சமுதாயம் கொஞ்சம் வேற மாதிரி மாறும்.
0: சரி, இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம எல்லாருக்கும் எல்லா துறை சார்ந்தவங்களுக்கும் வந்து அந்த முன்னோடி அப்படின்னு ஒன்று இருப்பாங்க, இந்த ஐடல் அப்படின்னு. உங்களுடைய ஐடல்னா யாரு?
1: எனக்கு ஐடல்னா எனக்கு எங்க அப்பா தான். அவரு இந்த மனுஷன் பட்டு கஷ்டம், நான் வீட்டுக்கும் அடங்க மாட்டேன், யாருக்கும் அடங்க மாட்டேன். என்னையும் அடக்கி வீட்டில் உட்காரச்சிருக்காருன்னா அப்போ அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு எங்கள் அம்மா லேட் மதரோட தம்பி ஒரு ஆள் இருக்காரு, முருகான்னு மாமா. அவர் மாதிரி ஒரு உழைப்பாளி நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உழைப்பாளி, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனர், ஒரு பிசி குரு வச்சிருக்காரு, பெரிய பிசி குரு பனாசராயில. மூணாவது எலெக்ஸ்னு ஒரு அங்கிள், என்னோட ஒரு அங்கிள் அத்தன் ஒரு அங்கிள். அவர் இஸ் அ 3-4 times வேர்ல்டு சாம்பியன் கராத்தியில். அவர் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும், என்னடா இப்படி இப்படி இருக்காரு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே ஆசை தான், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், உலகத்துலேயே நான் அந்த விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்கேன். ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அவர் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும், ஆனால் இப்போ அந்த பொறாமையில் நானும் அங்கே கிண்ணு கொஞ்சம் வந்துட்டேன். அங்கிள் இதை கேட்குறீங்கன்னா கூடிய சீக்கிரம் நானும் அந்த பெல்ட் எடுத்துட்டு உங்க கூட அந்த ஃபோட்டோ பிடிச்சிருவேன்.
0: ஆமாம், உங்ககிட்ட கேட்டேன் முன்னோடி யார் அப்படின்னு, நீங்கள் யார் வேணால் சொல்லியிருக்கலாம், ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிற அந்த குடும்ப உறவுகள் அதிகமாக சொல்லியிருந்தீங்க, அதுதான் ஒரு பெரிய இது.
1: ஆமாம்,
0: நம்ம பிள்ளைங்க வளரணும்னா நம்ம குடும்பம் அதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கு.
1: எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, அண்ணா என் ஐடியல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், நான் யாரோ ஏதோ ஒரு ஊரில் பிறந்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னையெல்லாம் ஐடல் ஆக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன், உங்க இவங்களை ஐடல் ஆக்குங்க. என்னால் பின்னுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னாலும் அவங்க தான் செய்ய போகிறாங்க, வேறு யாரும் செய்ய போகிறது கிடையாது.
0: சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நிறைவா யாருக்கும் நன்றி சொல்ல விரும்புறீங்களா?
1: கண்டிப்பா, என்னோட ஒன் ஆஃப் மை பிகஸ்ட் ஸ்பான்சர்ஸ் பவானி அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு கட்டத்தில் சாப்பிட கூட கையில் காசு இல்லாத போய் தாய்லாண்டில் அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் செகண்ட்லி டாக்டர் வின், என்னோட இப்போ ஒரு புதுசாக ஸ்பான்சர்ஸ் இருக்காரு டாக்டர் வின். ஒரு வின் ஃபிளெக்ஸ்னு ஒரு பிராண்ட், அது ஒரு போன் ஜாயின் சப்ளிமெண்ட் பிராண்ட். ஹீஸ் ஆல்சோ மேபி ஒன் ஆஃப் மை பிகஸ்ட் ஸ்பான்சர்ஸ் ரைட் நவ். அண்ட் மை கோச் கோச் வின்சன், தேங்க் யூ கோச். I'll always be grateful for what you have done for me. This guy who made me la. And to all my friends, Yash, Pranav, Pranav and Nanda, Taha, Poon and Harishan, ivanungala illana indha asura illa. Ella kattathilum enna seiyano adi macha abdi seiyidi macha abdi seiyin suli suli suli enak romba support panni. And also to my manager Selvan, we will reach greater heights kudi seegram indha konja naal da. கவலைப்படாதீங்க, நம்ம மேலே போயிடலாம், அந்த பெல்ட் வீட்டுக்கு வந்துடும்.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி அசுரா, இன்றைக்கு உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அசுரா வைத்து சில காணொலிகள்லாம் எடுத்திருக்கோம், அது நம்ம மின்னலுடைய சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிடுறோம். ரொம்ப நன்றி, வாய்ப்பு இருந்தா மீண்டும் சந்திக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ, நன்றி மலேசியா.

0: வேண்டாம். சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.
0: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

ஃபராஸ் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. அடுத்தரும் பாடலோடு இன்றைய இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோம். அடுத்து ஒரு மணி தொடங்கி மாலை 4 மணி வரையிலும் இசையும் நிகழ்ச்சியில சேர்ந்து பயணிக்க அஸ்வினி ரொம்ப தர காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோடு வந்துகிட்டு இருக்கோம். உங்கள் பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. விடைபெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: சரியான் புகை மூட்டம், அலுவலகங்கள் செயல்பட அனுமதி. நேபாளம் புறப்பட்டது ஸ்மார்ட் படை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொடக்கமாக சரவா புகைமூட்ட நிலவரம். சரியானில் நேற்று ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள வேளை அப்பகுதியில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையிலேயே பதிவாகியுள்ளது. நண்பகல் வரை காற்று மாசு குறியீடு API 304 உள்ளது. எனவே பொதுமக்கள், குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள், வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வதோடு வெளியே செல்ல வேண்டிய சூழலில் முகக்கவரி அணியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இதனிடையே புகைமூட்ட அவசர நிலையால் பாதிக்கப்பட்ட அலுவலகங்கள், அரசு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று சரவா துணை முதல்வர் டத்து அமர் டக்லஸ் உங்கா அம்பாஸ் கூறினார். இருப்பினும் சுகாதாரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புகைமூட்டச் சூழலும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என்றும் மாநில பேரிடர் மேலாண்மை செயற்குழு தலைவருமான அவர் கூறினார். இவ்வேளை எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கலை எதிர்கொள்வதில் இந்தோனேசியா அண்டை நாடுகளுடனான ஒத்துழைப்பை ஒருங்கிணைப்பதோடு ஆசியான் அமைப்பின் வழிமுறைகளையும் தொடர்ந்து பயன்படுத்துகிறது. தென்கிழக்காசியாவில் சில பகுதிகளுக்கும் பரவும் புகைமூட்டத்திற்கு காரணமான காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான உள்ளூர் முயற்சிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் வாட்னாபில் கூறினார். அந்நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்துகளால் உருவான புகைமூட்டம் மலேசியா, சிங்கப்பூர், புரூனை, பிலிப்பீன்ஸ் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளுக்கும் பரவியது. காட்டாற்று வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவ மலேசியாவின் சிறப்பு பேரிடர் மீட்புக் குழு ஸ்மார்ட்டைச் சேர்ந்த 11 அதிகாரிகளும் பணியாளர்களும் நேபாளத்திற்கு புறப்பட்டனர். நேபாள அரசாங்கத்தின் ஒப்புதலை பெற்ற இந்த பணி 10 வரை நடைபெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது என்று தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா தலைமை இயக்குநர் டத்தோ மியூர் இஸ்மாயில் மியூராக்கிம் தெரிவித்தார். திருகூர்தி செயல்பாடு, செயலணியல், தொடர்பு, நுட்ப ஆதரவு ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர்களை அக்குழு உள்ளடக்கியுள்ளது. பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை மலேசிய வேளாண் கண்காட்சி மையம் மைப்ஸில் நடைபெறும் 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவின் அதிகாரப்படியான நிறைவு விழாவில் கலந்து கொள்வார். அதில் பிரதமர் சிறப்பு உரையாற்றுவதோடு அதன் நிறைவு விழாவையும் தொடக்கி வைப்பார் என்று நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை வேளாண் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதோடு பிரதமர் கண்காட்சி பகுதிகளையும் பார்வையிடுவார். 2026-2035 மலேசிய உயர்கல்வி திட்டம் RPTM கல்விசார் திறமை மட்டுமின்றி மாந்தநேய பண்புகளையும் நற்பண்புகளையும் கொண்ட மாணவர்களின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அறிவு திறன் வாய்ந்த பட்டதாரிகளை உருவாக்குவது மட்டும் கல்வியின் இலக்கன்று, மாறாக உலகளாவிய மாற்றங்களையும் வேலைவாய்ப்பு சந்தையின் சவால்களையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சிறந்த தனிநபர்களை உருவாக்குவதிலும் உள்ளது என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் கூறினார். இந்த அணுகல் பட்டதாரிகளின் கல்வி அடைவு நிலையுடன் பண்பு நலன், ஆளுமை உருவாக்கமும் ஒருசேர நடைபெறுவதை உறுதி செய்யும் என அவர் விளக்கினார். ஜாலுர்கமிலாங்கை ஏற்றுவதற்கு முன்பு அதை பொருத்துவதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதோடு கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறும் மலேசியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தேசிய கொடி நாட்டின் இறையாண்மை, மாண்பு, ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குவதாக ஒற்றுமை அமைச்சர் டத்து அரன் அகோடாகங் குறிப்பிட்டார். எனவே இனம், மதம், அரசியல் பாராமல் மலேசியர்கள் அனைவரும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சுங்காய்பசி விரைவுச்சாலை பஸ்ராயாவில் சரி கம்பாங்கன் சந்திப்புக்கு அருகே 400 மீட்டர் நீளமுள்ள புறவழிச்சாலையை அகலப்படுத்தும் திட்டம் நிறைவடைந்துள்ளதையடுத்து அச்சாலை வரும் திங்கட்கிழமை முதல் போக்குவரத்துக்கு திறக்கப்படும். இது கொலலம்பூரிலிருந்து பலாகோங் புத்ராஜயா நோக்கி செல்லும் பஸ்ராயா நெடுஞ்சாலை பயனர்கள் மிகவும் வசதியான பயணத்தை மேற்கொள்ள உதவும். தடத்தின் கொள்ளளவை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட இத்திட்டம் 4.2 கிலோமீட்டர் முதல் 3.8 கிலோமீட்டர் வரையிலான தெற்கு நோக்கிய பகுதியை உள்ளடக்கியுள்ளதாக பஸ்ராயா நிறுவனம் தெரிவித்தது. 2027 வரவு செலவு திட்டம். புறநகரங்களில் உள்ள மூத்த குடிமக்களின் நலனில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதில் வீடமைப்பு, அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதி, இலக்கவியல் சேவைகளை அணுகும் வாய்ப்பு ஆகியவை உள்ளடங்கும். பேரா புறநகர் தோட்ட வேளாண் உணவு தொழில் மேம்பாட்டு செயற்குழு தலைவர் தது முகமத் சுல்காஃப்லி ஹாரூன் இந்த எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். பேராக்கில் முதியவர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு இளையோர் நகரங்களுக்கு இடம்பெயரும் நிலையில் இந்த நடவடிக்கை அவசியம் என்றார் அவர். அந்த போக்கு கிராமப்புறங்களில் உள்ள சில முதியவர்கள், குறிப்பாக தனியாக இருப்பவர்கள், ஆதரவு வசதிகளை பெறுவதில் மட்டுப்படுத்தப்பட்ட வாய்ப்புகளையே எதிர்கொள்ளும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்ஜ் டவுனில் வரலாற்று சிறப்புமிக்க சூ படகு முனையம் உள்ள பகுதியில் பின்னிரவு ஏற்பட்ட தீயில் 5 வணிக வளாகங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. எனினும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. அவற்றுள் கார்பட்டறை, பற்றுவைப்பு கடை, பழைய பொருள்கள் கடை, மர ஆலை உள்ளிட்டவை அடங்கும் என்று திமுர்லாவோட் மாவட்ட தீயணைப்பு மீட்புப் படையின் செயலாக்க அதிகாரி ருஸ்லி இப்ராஹிம் தெரிவித்தார். தீயணைப்புத் துறையினரின் துரித நடவடிக்கையால் தீ அருகில் இருந்த பெட்ரோல் நிலையம் குடியிருப்பு பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணமும் மொத்த இழப்பு குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று. அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: 2027 பிக் ஆக்ஸ் மலை மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அந்நாட்டுக்கு எதிராக அவ்வப்போது தாக்குதல் மேற்கொண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுவாயுதத்தை முற்றாக அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என அவர் சூளுரைத்தார். ஈரானின் ராடார் அமைப்புகளை குறிவைத்து அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முந்தைய சில நாள்களில் தீவிரமான மோதல்கள் எதுவும் நிகழவில்லை என அவர் திட்டவட்டமாக கூறினார். கியூபாவில் குடிநீர் மின் விநியோக கட்டமைப்புகள் மோசமடைந்துள்ளதால் வயிற்றுப்போக்கு, குடல் நோய்கள் அதிகரித்துள்ளதாக ஹவானாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் சுகாதார எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலை நீர் விநியோகம், உணவு சேமிப்பு உட்பட வெப்பநிலை கட்டுப்பாடுகளை பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்தீவிற்கு எரிபொருள் தடையை விதித்து 9 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பொலிவியாவின் வயாக்கா நகரில் உள்ள ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பில் இதுவரை 2 உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 59 பேர் காயத்திற்கு ஆளானதாகவும் 7 காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் வெடிப்புக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் ராஜர் ரோக்கா கூறினார். விளையாட்டு கார்பந்து. கிளாந்தான் ரெட் வாயர் எஃப்சியின் பெரும்பாலான ஆட்டக்காரர்கள் சூப்பர் லீக்கில் போட்டியிடுவதற்கு தேவையான நிலையை இன்னும் எட்டவில்லை. அதிக அனுபவம் வாய்ந்த உள்ளூர் வெளியூர் ஆட்டக்காரர்களை கொண்ட மற்ற அணிகளை எதிர்கொள்வதில் இந்த சூழல் பெரும் சவாலாக இருப்பதாக தலைமை பயிற்றுநர் இர்ஃபான் பக்தி அபு சாலிம் ஒப்புக்கொண்டார். இருந்தும் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதில் தனது அணியினர் அனுபவமின்மையை காரணமாக காட்டக்கூடாது. மாறாக ஒவ்வொரு ஆட்டத்திலும் 100 விழுக்காடு முயற்சியை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சரியான புகை மூட்டம், அலுவலகங்கள் செயல்பட அனுமதி. நேபாளம் புறப்பட்டது ஸ்மார்ட் படை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய பாடல்கள் தகவல்கள் எல்லாம் கைவசம் வைத்திருக்கோம். 2 மணிக்கு மேல 70ஆம் ஆண்டு பாடல் தொகுப்பும் இங்க கைவசம் எல்லாம் தயாரா இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருந்து உங்களுடைய விடுமுறைனாலோ வேலையினாலோ இல்ல வீட்டுல பரபரப்பா இருக்கீங்களோ பயணத்துல இருக்கீங்களோ இதோடு சேர்ந்து எங்களோடும் பயணம் செய்ய மறந்துடாதீங்க. இப்போ அங்க நிகழ்ச்சியில் தொடக்கமாக சாய் அம்பிங்கார் மற்றும் சாய் ஸ்மிருதி கொண்டு வரும் பாடல்

நிலைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துல இருந்தப்ப விறுவிறுப்பான பாடலையா நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கு உங்களுக்காகவே விறுவிறுப்பான பாடல்களை தான் கேட்க போறோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நீங்க பயணத்துல இருக்கீங்க, ஏதாவது திட்டமெல்லாம் வைத்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு நீங்க அழைத்து பேசுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அழைத்து பேசுங்க. பயணத்துல இருக்கீங்களா, அவங்களோட பேச நாங்களும் இந்த பக்கமா அப்படியே ஆவலோடு காத்திருக்கோம். என்ன கதை அப்படின்றத சொல்லுங்க.

0: நலமா இருக்கா?
1: என்ன, நான் வணக்கம் அப்படி சொன்ன பிறகுதான் ஏதோ யோசிச்சு பேசுறீங்க, என்ன நடக்குது? பரபரப்பா இருக்கீங்களா?
0: ஆமாக்கா.
1: சரி, என்ன பண்றீங்க இன்றைக்கு விடுமுறை நாள்ல?
0: இன்னைக்கு எங்க சித்தியோட திருமண நாள்க்கா.
1: அட்டடா, சரி, அவங்களுக்காக தான் பாடல கேட்க அழைச்சிருக்கீங்களா?
0: ஆமாக்கா.
1: சொல்லுங்க, என்ன பாடலை கேட்க போறீங்க?
0: எங்க சித்திக்காக வந்துட்டு நண்பன் பத்துல இந்த அஸ்கல் அஸ்கா பாட்டு.
1: அஸ்கா 17 மொழிகள்ல அந்த பாடல்ல காதல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க, தெரியுமா?
0: தெரியும்,
1: பின்னாடி இருந்து சித்தியும் தெரியும்ன்றாங்க போல. ஓ, அம்மாவா? சரி சரி, சித்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்ததான் பாடலை கேட்கலாமா?
0: பாடலை கேட்கலாம்.
1: நன்றி.

0: மற்றும் ஸ்வேதா வந்து நமக்காக அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேர்கள் நீங்க அழைத்து எங்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜோயனா மரியா அழைப்புல இருக்காங்க. ஜோயனா மரியாவோடு தான் பேச போறோம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அக்கா,
0: நலமா இருக்கீங்க?

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேர்கள் அழைத்து பேசலாம் எங்களோடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக மாலதி அழைப்புல இருக்காங்க. மாலதி வணக்கம், இன்றைக்கு என்ன சமையல் வீட்டுல சொல்லுங்க.
1: வணக்கம், இன்று வந்து சமையல் வந்து பத்தாய் சம்பால்.
0: அட்டட்டா, பத்தாய் சம்பால் வச்சு பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்களா?
1: இல்ல, ஒருத்தர் தான் இருக்காரு.
0: ஒருத்தர் தான் இருக்காரா? சரி சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்காக பாடலுக்கு கழிச்சிருக்கீங்க?
1: இன்று வந்து மகனுக்கு பிறந்த நாள். அவர் வந்து யூனிவர்சிட்டியில இருக்காரு, அதனால அவருக்கு விஷ் பண்றோம்.
0: அவர் பேர் என்ன?
1: விலோஷன் ரமேஷ்.
0: விலோஷன், சரி. விலோஷன் பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கேட்டிருக்காரு?
1: அவர் கேக்கல, அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன்.
0: என்ன பரிசு?
1: சட்டை வாங்கி கொடுத்தேன்.
0: அட்டட்டா, சட்டை வாங்கி கொடுத்தீங்களா? சரி சரி சரிம்மா, அடுத்த பாடலை கேட்கலாமா? அவங்கிட்டக்காக.
1: ஓகே, கண்டிப்பா.
0: நன்றி.

0: அப்படின்னு சொல்லி பாடலை கேட்டிருந்தோம். அடுத்ததாக பிரமிளா வந்து அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
0: நல்லமா சிறப்பா இருக்க. உற்சாகமா பேசுறீங்க. இன்றைக்கு என்ன திட்டம் எல்லாம் வைத்திருக்கீங்க?
1: என்ன
0: பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: ஏன்
0: குறிப்பிட்ட இந்த ஒரு பாடல்?
1: அது என்னோட
0: எப்போதுமே பிடிச்ச பாடல. இங்க ஓரிரு வரி பாடுங்க. சும்மா பாடுங்க, ஒரு வரி தானே.
1: மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? போதும்
0: அடடா, கனவான்னதுலயே நாங்க வாங்கிட்டோம். வாங்க பாடலையே கேட்டு வரலாம். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. எதிர்காலத்தில் லங்காவி பன்னாட்டு கடல்சார் வான் கண்காட்சி லீமாவை நடத்துவதற்கான மாற்று இடங்களை தேடும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. வட்டாரத்தில் ஏற்பாடு செய்யப்படும் தற்காப்பு கண்காட்சிகளுக்கு இடையிலான கடும் போட்டிக்கு நடுவே லீமா தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது காலித் நுர்டின் கூறினார். மலேசியா தொடர்ந்து மேம்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கலையையும் பண்பாட்டையும் பேணி மேம்படுத்துவது நாட்டில் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும் என ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஆரன் அகோடாகம் தெரிவித்தார். இது மலேசியாவின் பன்முகத்தன்மையை மதித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மரியாதை செலுத்தும் சமூகம் உருவாக்கப்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தும் தேசிய ஒற்றுமை பண்பாடு கொள்கைகளுக்கு ஏற்ப அமைவதாக அவர் கூறினார். சுற்றுப்பயணிகள் பர்லீஸை தொடர்ந்து தங்கள் பயணத்தலமாக தேர்ந்தெடுப்பதை உறுதி செய்யும் வகையில் உணவுகளுக்கு நியாயமான விலை விதிக்குமாறு அந்த மாநிலத்தில் உள்ள உணவக நடத்துனர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. அதேவேளை உணவுகளின் தரத்தையும் பேண வேண்டும் என்று ராஜா பர்லீஸ் துவான்கு சைட் சிராஜுடின் ஜமலுலாயில் எடுத்துரைத்தார். இது பொருளாதாரத்தை உந்த செய்யும் என்றார் அவர். கொங்கோ ஜனநாயக குடியரசும் அதன் பங்காளிகளும் தீவிரமடைந்து வரும் இபோலா தொற்றுக்கு எதிரான முயற்சிகளை மேற்கொள்ள 180 நாள்கள் கொண்ட புதுப்பிக்கப்பட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய எதிர்வினை திட்டத்தை தொடங்கின. இந்த முனைப்புக்கு 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி தேவைப்படும் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து அமெரிக்க பொருளாதாரத்திற்கு 18 பில்லியன் டாலருக்கும் மேற்பட்ட வருவாயை உருவாக்கியுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். அதேவேளை 160,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு ஆதரவளித்துள்ளது என்றும் அவர் த்ரூத் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். விளையாட்டு 2026 சீன மாஸ்டர்ஸ் பூப்பந்து நாட்டின் தொழில்முறை கலப்பு இரட்டையர் ஹூ பாங்ரோன் லாய் பெய்ஜிங் பட்டத்தை நெருங்குகின்றனர். உலக தரவரிசையில் 85வது நிலையில் உள்ள அந்த இணையினர் அரையிறுதியில் 21-12 என்ற நேரடி செட்களில் உபசரணை நாட்டின் ஜூ யி ஜுன் லீச்சியானை வீழ்த்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம 70 ஆண்டு பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில இன்றைக்கு விஜய் பாஸ்கர் அவர்களை பற்றி தான் பேச போறோம். யார் இவர், என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது சிலருக்கு தெரிந்தாலும் பலருக்கும் தெரியாத பரிச்சயம் அல்லாத ஒரு பெயர் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு இவரை பற்றி நிறைய தகவல்களோடு பாடல்களையும் உங்களோடு நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம். முதல்ல சில பாடல்களை கேட்ட பிறகு பாடல் தொகுப்பு இன்றைக்கு ராஜஸ்வரி ராஜமாணிக்கம் அவர்கள் அவங்க என்ன பாடல்கள் எல்லாம் வந்து உங்களுக்காக தொகுத்து வைத்திருக்காங்க அப்படின்றதையும் கேட்டு வாங்க. பிறகு தகவல் எல்லாம் உங்களுக்காக சொல்றோம்.

எல்லாரும் இன்றைய பாடல் தொகுப்புக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த பாடல் தொகுப்பை நமக்காக தொகுத்து வழங்கியவர் ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப குறைவாக பேசப்பட்ட ஒரு பெரிய இசை மீதை அப்படின்னே சொல்லலாங்க. சம்சாரம் என்பது வீணை அப்படின்னு கேட்ட உடனே நம்மள பலருக்கும் அந்த பாடல் ஞாபகம் வரும். ஆனா அந்த பாடலுக்கு பின்னால இருந்த இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் இல்ல. அவர் தான் விஜய் பாஸ்கருங்க. 1924 பெங்களூரில் பிறந்த விஜய் பாஸ்கர் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்து இசையில ரொம்ப ஆர்வமுடரோடு இருந்திருக்காரு. வயலின், வீணை, பியானோ இந்த மாதிரியான இசை கருவிகளை கற்றதோடு ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதையும் கர்நாடக இசையிலும் பயிற்சி பெற்றிருக்காரு. 50களின் ஆரம்பத்துல பாம்பேக்கு சென்று நௌஷாத், மதன் மோகன் இந்த மாதிரியான முன்னணி இசை அமைப்பாளர்களிடம் வந்து பணியாற்றி இருக்காருங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 53 ஸ்ரீ ராம பூஜா திரைப்படத்தின் மூலமாக தனி இசை அமைப்பாளராக அவருடைய பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. அதற்கு பிறகு கன்னட திரையுலகில் அவருடைய இசை ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். புட்டான கண்ணங்கள் போன்ற முக்கிய இயக்குநர்களுடன் இணைந்து பெல்லி மோடா, கெஜே பூஜே இந்த மாதிரி பல திரைப்படங்கள்ல பணியாற்றியும் இருக்காதுங்க. கவிதைகளை வெறும் வரிகளாக இல்லாம இசையின் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்காரு. அவ்வளவு இனிமையான பாடல்களை தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு, கொங்கணி அப்படின்ற பல மொழிகள்லையும் அவர் வந்து படங்களுக்கு இசையமைத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மொத்தமா பார்க்கும்போது 670 திரைப்படங்களுக்கும் மேலாக இசையமைத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தொடர்ந்து சில பாடல்களை நாம கேட்டு வரலாம். சம்சாரம் என்பது அப்படின்ற பாடலை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, வாங்க அடுத்ததாக அந்த பாடலை தான் நிகழ்ச்சியில் நாம கேட்க போறோம். அவர் இசையமைத்த சில தமிழ் பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது சம்சாரம் என்பது வீணை, அன்பு மேகமே, மணமகளே உன் மணவரை கோலம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்கள் எல்லாமே இன்றைக்கு நாம கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க.

இன்றைய நிகழ்ச்சியில் நாம தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேயர்களும் அழைத்து பாடலும் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு நேயரோடு பேச வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமா நாங்க பேசுறோம், நிகழ்ச்சியிலும் ஒளிபரப்புறோம். சரி, இன்றைய பாடல் தொகுப்பு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் அவர்கள் பாடலை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே சமயம் நம்ம பார்த்தீங்கன்னா விஜய் பாஸ்கர் அவரை பற்றியும் பேசிட்டு இருக்கோங்க. ஒரு மொழியின் இசையை மாற்றிய மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் கன்னட திரைப்படங்கள்ல பிரபலமான இந்தி பாடல்களின் மெட்டுகளை தழுவி இசையமைக்கும் வழக்கம் மட்டும்தான் இருந்ததா. அப்ப அந்த சூழல்ல அவருடைய சொந்த இசை மொழியோடு வந்தவர் தான் விஜய் பாஸ்கர். பெங்களூர்ல பிறந்த இவர் பார்த்தீங்கன்னா முறையாக ஹிந்துஸ்தானி மற்றும் கர்நாடக இசை கற்றதோடு இசை பியானோ இந்த மாதிரியான இசை கருவிகளையும் கற்றிருக்காரு. மேலும் போய் அந்த கற்கும் திறனையும் வளர்த்திருக்காரு. நவ்சாட், மதன் மோகன் இவங்க கூட எல்லாம் பணிபுரிந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த சூழல்ல அவர் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் போய் புதிய விதமான இசை மெட்டுகளை உருவாக்கி திரைப்படங்கள்ல கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சம்சாரம் என்பது வீணை அப்படின்ற பாடலை நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. தமிழ் ரசிகர்களிடம் இதை விட இன்னும் நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப பிரபலமாக பகிரப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இசை மெட்டுக்கு ஒவ்வொரு மொழியிலையும் அந்த மொழிக்கு ஏத்த மாதிரி ஒரு இசை அமைக்கணும் அப்படின்றது நிச்சயமா ஒரு சவாலான விஷயம் இல்லையா. அந்த காலகட்டத்துல அவர் வந்து ரொம்ப அழகா இதை செய்திருக்காரு அப்படின்றத பலருமே ரசிச்சிருக்காங்க. 2002 பார்த்தீங்கன்னா அவர் மறைந்துட்டாரு. ஒரு நல்ல இசைக்கு ஆனா காலம் கிடையாது. இன்றளவிலும் இந்த பாடல்களை நம்ம எப்படி ரசிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. சரி, அடுத்ததாக பனி மழை மேகங்கள் அப்படின்ற பாடலை நாம கேட்க போறோம். வாங்க பாடலை கேட்டு வரலாம்.

0: சரிங்க, எப்படி நாங்களே பேசி நாங்களே தகவல் சொல்லி நாங்களே பாடல் போட்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி நேயர்களோட பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அடுத்ததாக்கு ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
1: நாங்க தேவி சம்பால இருந்து பேசுறோமா?
0: சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப சூப்பரான பாட்டு போங்க, அப்படியே ஐக்கியமாயிட்டோம். அந்த இதுல
0: ஐக்கியமாயிட்டீங்களா?
1: சாப்பிடாம கூட வெளி வேகமா முடிச்சுட்டு கேக்குறப்போ சூப்பரான பாட்டு.
0: அட்டா, நன்றி நன்றி
1: நன்றி. ரஜி சொல்லிட்டு மனைவிக்கு ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல சோம்.
0: நிச்சயமா போய் சேர்த்துறோம். இன்றைக்கு பாடல்லயே எந்த பாடல் உங்க மனசு அதிகமா கவர்ந்துடுச்சு?
1: என்ன சொல்றதே தெரியல. ஆனா முக்கவசம் வந்து ஜெய்சங்கர் பாட்டு நினைக்கிறது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்டர் அவரு. நான் போய் யூடியூப்ல கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்க.
0: ஆமா,
1: சோ அப்படி அவளோட கொண்டு அந்த பாட்டோட ஹம்மிங் பண்றப்போ அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு போங்க. நிறைய உட்காந்து கேட்கிற
0: நன்றி.
1: நிச்சயமா
0: தொடர்ந்து கேளுங்க. நன்றி.

இன்றைக்கு நாம 70 பாடு பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைய பாடல் தொகுப்பை உங்களுக்காக வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். இன்றைக்கு நாங்க சொன்னது போல அடுத்ததாக தப்பு தாளங்கள் அப்படின்ற திரைப்படத்தில இருந்து நிறைவு பாடல்கள் சிலவற்றை கேட்ட பிறகு செய்திகளுக்கு பிறகு நாம இன்னும் நிறைய பேசலாம்.

இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாத 55 மலேசியர்களின் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து மரபணு டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹாசான் தெரிவித்தார். அவை நேபாளத்தில் உள்ள அதிகார தரப்புகள் மேல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அங்கு அனுப்பப்படும் என்றவர் கூறினார். நேபாளத்தில் இடிபாடுகளிலிருந்து நீர்மின் பணியாளர் இருவர் உயிருடன் மீட்கப்பட்ட உத்வேகத்துடன் தேடி மீட்புக் குழு அதன் பணியை தொடர்கிறது. சுனாமி போன்ற பெருவெள்ளத்தில் காணாமல் போன நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுள் அந்த இருவரும் அடங்குவர். இதுவரை அப்பேரிடரால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 1200 கடந்துள்ளது. நாட்டின் புகைமூட்ட நிர்வாக நடைமுறைக்கு ஏற்ப காற்றின் தரக்குறியீடு 400 அதிகமாக பதிவாகும் இடங்களில் அவசர காலத்தை அறிவிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. மிகவும் அபாயகரமான நிலையில் காற்றின் தரம் பதிவு செய்யப்படும் போது அவசர கால அறிவிப்பு குறித்து பரிசீலிக்கப்படும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் தெரிவித்தார். மலேசியா பிளவுபடாமல் மாறுபட்டு இருக்கவும் வெறுப்பின்றி தன் கருத்தை வெளிப்படுத்தவும் பிறரை இழிவுபடுத்தாமல் தங்கள் அடையாளத்தை பாதுகாக்கும் நற்பண்புகளுடைய மக்களை கொண்டிருக்கும் நாடாக தொடர்ந்து திகழ வேண்டும் என ஒற்றுமை அமைச்சர் டத்து ஏரன் அகுடாகாங் தெரிவித்தார். இவ்வேளை மொழி, கலாச்சாரம், இன மற்றும் பழக்க வழக்கங்களின் பன்முகத்தன்மையே நாட்டின் வலிமையாக திகழ்கிறது என்றவர் குறிப்பிட்டார். 4 மேல் நீடிக்கும் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் திட்டத்துடன் அமெரிக்க பேராளர்கள் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜெரட் கிருஷ்ணரும் மோஸ்கோவுக்கும் கியவுக்கும் அனுப்பப்படவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் 2 போருக்கு பின் நிகழும் கடுமையான இந்த போருக்கு அரசு தந்திரம் வாயிலாகவே தீர்வை எட்டும் வாஷிங்டனின் அண்மைய முயற்சியாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு அமெரிக்க பொது டென்னிஸ். ஆர்தர் ஆஷ் அரங்கத்தில் உற்சாகமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய செரீனா வீனஸ் வில்லியம்ஸ் சகோதரிகள் தாய்வானின் சான் ஹோ சேங், ஆஸ்திரேலியாவின் மாயா ஜாயிண்டிடம் தோல்வியடைந்தனர். அவர்கள் 6-3, 6-7, 7-6 எனும் புள்ளிகளில் 3 செட்டில் வெற்றியை நழுவவிட்டனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இதனை தொடர்ந்து சில பாடல்களை நாங்கள் கேட்க போறோம். உங்களுக்காக கைவசம் தகவல் எல்லாமும் வைத்திருக்கோம். இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேக்கை கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: நாடு நகரம் எங்கிலும்
1: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். படிச்சுமையிலும் மகிழ்வா என்றார்
2: லிங்கம்ஸ் மசாலை. மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான்.
3: 90ஆம் ஆண்டிலே சமையல் அறை சின்னம், சுவையிலே உச்சம்,
2: டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்
3: அனைத்துக்கும்
4: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
5: சும்மா அதிரதுல்ல,
6: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், 3331627173.

மற்றும் ஆண்ட்ரியா ஜெரமியா கொண்டு வரும் பாடல் போடா போடி திரைப்படத்திலிருந்து நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: லிங்கம் மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
1: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
0: லிங்கம் 90 ஆண்டிலே
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்.
3: லிங்கம் லிங்கம்
4: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
4: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
4: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
4: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
6: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-ல் பாபாஸ் அண்ட் யூ,
7: புத்தம் புதிய பாடல்கள் கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
6: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
7: facebook.com/babasnu இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
6: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

குழு குழுன்னு தண்ணீர் குடிச்சா இருமல் வரோ சளி பிடிக்கோ இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க சொல்வாங்க. இது உண்மையா இல்லையா, இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டபோது ஸ்டார் நாளிதழ் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை வெளியீடு செய்திருக்காங்க. இந்த சூடான காலகட்டத்தில் நம்ம வந்து குளிர்ந்த நீரை அருந்தும் போது, அதாவது ஐஸ் தண்ணி குடிக்கும் போது இருமல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இருமல் அப்படின்றது நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு கிருமி வந்தாதான் வந்து அது வந்து சளியும் இருமலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த குளிர்ந்த தண்ணீர் வந்து உங்களுடைய தொண்டையை கொஞ்சம் காய்ந்து போக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் உங்களுக்கு இருமல் வரும். சூடாக தண்ணி குடித்தா அந்த மாதிரி வரலையே, ஜில்லுன்னு தண்ணீர் குடித்தா இப்படி ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அந்த குளிர்ந்த நீர் வந்து உங்கள் தொண்டைக்கு போய் உங்கள் தொண்டையை ரொம்ப காய வைக்கிறதுனால தான் இந்த ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பாட்டு பாடுறவங்க கூட அதிகமாக பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரோ குளிர்ந்த உணவோ சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இல்லை குரல் போயிடும் அப்படின்னு. ஆனால் அதற்கு காரணம் இதுதாங்க. சரி, நிகழ்ச்சியில் எடுத்துதாங்க வாங்க ஒரு மெல்லிசையான பாடலையும் நாம் கேட்டு வரலாம்.

0: ஐட்டம்ஸ்.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
2: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
3: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
2: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
3: அது எப்படி, பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி, அனுபவத்துல சொல்றேன்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு குட்டி குட்டி நினைவூட்டல். பத்திரமா பயணம் செய்யுங்க. இப்போ வாங்க சில பாடல்களை நாம கேட்ட பிறகு உங்களுக்காகவே நிறைவா பேச நாங்க தயாரா காத்திருக்கோம். இன்னும் சிறிது நேரத்துல தீரா இசையும் உங்களுக்காக ஒளிபரப்பாக உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

அலைக்கலவா அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, ஒரே ஒரு நிறைவு பாடலை வந்து நாம இன்றைக்கு கேட்க போறோங்க. சம்பவக்காரி அப்படின்ற பாடல், ஷான் ராட்ரன் மற்றும் சைந்தவி கொண்டு வரும் பாடல்.

ஒலிபரப்பான பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக உங்களோட பேச நளினி அச்சுதன் ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. அதனால அவங்களுடைய நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை நாம கேட்டு

என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மரபணு பொருத்தங்களை அடையாளம் காண நேபாளத்து செயலாக்க தரப்புக்கு உதவி தேவைப்பட்டால் வேதியியல் துறையின் நிபுணர்களை அனுப்ப மலேசியா தயாராக உள்ளதென வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு பாதிக்கப்பட்டுள்ள மலேசியர்களின் அண்மைய நிலவரம் குறித்து காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்துடன் நேபாளத்து அரசாங்கம் ஒத்துழைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா கண்காட்சியின் 8வது நாளில் 3.27 பில்லியன் ரிங்கிட்டிலான 17 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் பரிமாற்றப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்துள்ளது. உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் முயற்சிக்கு இந்த ஒத்துழைப்பு ஆதரவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்லின மக்களிடையேயான பகிர்ந்துண்ணும் வழக்கம் எவ்வித சங்கடமும் இன்றி நாட்டு மக்களை இணைக்கும் என தொடர்பு துணையமைச்சர் தியோனி சிங் கூறினார். ஜொஹூர் தமண்டேசா குலாய் ருக்குன் தங்கா பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய நாள் கொண்டாட்டத்தில் இதனை பார்க்க முடிந்தது. பல்லின மக்களின் உணவை சுவைக்க தமக்கும் வாய்ப்பு கிட்டியதாக குலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். ஜப்பானின் தென்மேற்கு நகரை கடந்த 1 மாதத்திற்கு முன் உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வீடுகளுக்கு முதல் குழு இடம்பெயர்ந்துள்ளது. 4 வார கட்டுமானத்திற்கு பின் கடந்த மாத இறுதியில் முழுமையடைந்த 20-மாடி ஒற்றை கட்டடத்திற்கு மக்கள் மாற்றலாகியுள்ளனர். முதியோருக்கும் உடற்பேறு குறையுடையோருக்கும் இதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலை வரும் மாதங்களில் தீவிரமான வானிலையாக உருவெடுக்கக்கூடும் என உலக வானிலை ஆய்வுக் கழகம் WMO-வை மேற்கோளிட்டு கசின்ஃபார்ம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த காலநிலை உலக மழைப்பொழிவிலும் வெப்பநிலையிலும் மாற்றத்தை கொண்டுவரக்கூடும். வறட்சி, வெள்ளம், கடும் வெப்பமாகிய ஆபத்து அதிகமாக இருக்கும். அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. உபசரணை நாட்டின் 8ம் தேர்வு விளையாட்டாளர் பென் ஷெல்டன் 16 விளையாட்டாளர் பட்டியலில் இணைந்துள்ளார். கனடாவின் டெனிஸ் ஷபவாலோஃபை 7-6, 6-7, 6-3, 6-4 எனும் புள்ளிகளில் 3 மணி நேர போராட்டத்துக்கு பின் வெற்றி கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீரா இசையின் வணக்கம். உங்களுக்கு சுமார் 2 வாரங்களுக்கு பிறகு இப்போதான் நம்ம சனிக்கிழமை சந்திக்கிறோம். உங்களுடைய சனிக்கிழமை பொழுதுக்கு மின்னும் அழகூட்ட மின்ன வைக்க தொடங்கி இருக்கு தீரா இசை. வார இறுதி, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். வார நாட்களில் வேலைக்கு போகிறோம், அதனால நம்முடைய தனிப்பட்ட பொறுப்புகள் கொஞ்சம் தடைப்பட்டு நின்று இருக்கலாம். தடைப்பட்ட அந்த பொறுப்புகளை எல்லாம் வார இறுதி நாட்களில் செய்து முடிச்சிருங்க. அப்புறம் திங்கட்கிழமை வரும்போது ரொம்ப ஒரே எப்படி இருக்கும்னா மனசு முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நான் செய்து முடிச்சிட்டோமே, நிறைய வேலைகள் அப்படியே நம்ம நிப்பாட்டி வைக்கல. ஆக உங்களுடைய இன்றைய களைப்பை கலைக்க நாங்கள் காத்திருக்கோம். 80-90 ஆண்டுகளின் காலகட்ட பாடல்களை உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். இது பாடல்களை ரசிப்பதற்கான நேரம். இப்போ இந்த நொடி உங்க மனசு எந்த பாடலை கேட்க இயங்குது அழைத்து சொல்லுங்க. இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேர்களை அழைத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3228275733 அல்லது 4 7 6 8. உங்கள் மனம் விரும்பும் 80-90 ஆண்டுகளில் வெளிவந்த பாடல் என்ன, நீங்க கேளுங்க, நாங்கள் கொடுக்கிறோம். விரும்பி கேட்கும் பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கோங்க. தீரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம், சொர்க்கத்தை பார்க்க முடியுமா இல்லை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் கொடுக்குறோம். தீரா இசையின் வழியாக அப்படி கைகளில் எடுத்து கொடுக்குறோம். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை தீரா இசை. நான் உங்கள் நளினி அச்சுதன்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9712 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு
1: கொள்ளலாம்.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:21. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:21.
3: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் நளினி.
1: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
0: நான் தயாலன் பேசுறேன், கிளைங் காப்பாட்ல இருந்து.
1: அப்படிங்களா தயாலன், சொல்லுங்க, அழைச்சிருக்கீங்க, என்ன பாட்டு வேணும்?
0: பன்னீர் புஷ்பங்கள்ல இருக்குல்ல அந்த பாட்டு, பூந்தளிராடை, ரொம்ப நாளாச்சு கேட்டு.
1: பூந்தளிராடை?
0: ஆமா.
1: சரிங்க, கொடுத்துறோம். எங்க பயணமா, வீட்டுல இருக்கீங்களா, விடுமுறையா, வேலையா?
0: இன்னைக்கு வேலைதான், கொஞ்சம் வேலை இருந்துச்சு முடிச்சுட்டு அப்புறம் நண்பரை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு பாத்துட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: பா, நண்பர் பேர் என்ன?
0: நண்பர் பேரு பழனி ஒருத்தர், ராஜா ஒருத்தர்.
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
0: நன்றிங்க.

0: ஹலோ வணக்கம், மின்னல்
1: எஃப்எம். மின்னல் எஃப்எம் தாங்க, யார் பேசுறீங்க?
0: ஷர்மிளா தேவி, சுங்கைப்டானி.
1: ஷர்மிளா தேவி, சுங்கைப்டானில இருந்தா? சொல்லுங்க ஷர்மிளா.
0: ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்படியா, சரிங்க சரிங்க. பாதுகாப்பான இடத்துல நிக்கிறீங்களா, எப்படி பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அது முத
0: டிராபிக் பாதுகாப்பான இடத்துல தான்
1: இருக்கேன். சரிங்க சரிங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு சாங் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட டெடிகேட் பண்றேன், புஷ்பநாதன். சாங் வந்து மூவி வந்து மன்னன் மூவி, ராஜா தி ராஜா சாங்.
1: ஓ, ராஜா தி ராஜா, உன் தந்திரங்கள். உங்க கணவருக்காக கொடுத்துறோங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19

நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையல் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், 3331672177.

0: வணக்கம்
1: வணக்கம். நான் ஜெய்ப்ல இருந்து பேசுறேன்.
0: ஜோஹர்ல இருந்து யாருங்க பேசுறது?
1: தேவகி.
0: தேவகி சொல்லுங்க, விடுமுறையா? எங்க பையனா வீட்டுல இருக்கீங்க?
1: இல்ல, நான் வீட்டுல இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கேன்.
0: நீங்கள்
1: கேட்டவை படத்துல இருந்து பிள்ளை நீலா, அது வேணும். மேல் படிக்கிறது கேஜேசுதாஸ் படிச்ச பாட்டு.
0: அதுவா? சரிங்க, அதே பாட்டு கொடுத்துறோம் உங்களுக்கு.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: குடிச்சிட்டு அப்படிங்களையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களும் குடிங்க டீ.
0: சரிங்க, நன்றிங்க.

0: வணக்கம். மின்னலக்கம்
1: வணக்கம்ங்க. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
0: என் பேரு சத்யவாணி, நான் திம்யாங் சரம்பான்ல இருந்து கால் பண்றேன்.
1: சொல்லுங்க சத்யவாணி.
0: எனக்கு வந்து கிராமத்து அத்தியாயம் படத்துல இருந்து ஆத்து மேட்டல் அந்த பாட்டு வேணும்.
1: சரிங்க, கொடுத்துருங்க அந்த பாடல.
0: ரொம்ப நன்றி.

0: வணக்கம் நளினி. கணேஷ் இப்போ சிப்பம்பளையில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் கணேஷ், வேலையில இருக்கீங்களா? என்ன
0: வேலை லோரி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம், இப்போ பல்லே பண்ணிட்டு இருக்கோம்.
1: அப்படியா? இந்த இரவு நேரத்தெல்லாம் வாகனம் ஓட்டுற இதற்கு பழக்கம் இருக்குது, வேலை என்ன பண்றது? ஆனா பாத்து பயணம் செய்யுங்க, இரவு நேரத்துல தான் எல்லாம் வேகமா போறதா நடக்குது
0: இல்லன்னு
1: நீங்க பாத்து பயணம்.
0: உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ஓ, நன்றிங்க நன்றிங்க.
0: மெனல் எஃப்எம் துர்சா காலையில இருந்து நைட் வரைக்கும் கேக்குறதா?
1: இரவு நேரத்துல 12 மணிக்கு பிறகு நள்ளிரவு
0: கேப்ப லோரி ஓடுறப்பலாம் கேட்டுதா இருப்போம். எப்பயுமே மெனல் எஃப்எம் தான் ஓடுது லோரியில.
1: ஓ, நன்றிங்க நன்றிங்க. உற்சாகம் தரக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கு.
0: முதல் தடவை உங்ககிட்ட நளினி கிட்ட முதல் தடவை தான் பேசுறேன், மத்த ஊர்ல பேசிருக்கேன்.
1: ஓ, நன்றிங்க நன்றிங்க கணேஷ். சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்றைக்கு?
0: பாடல் வந்து நல்லவனுக்கு நல்லவன், அந்த ரஜினி படத்துல இருந்து சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு மொழிச்சு அந்த பாடல்.
1: சரிங்க கணேஷ், உங்களுக்கான பாடல் வருது. இரவு நேரத்துல பத்திரமா பயணம் செய்யுங்க.
0: பிறந்த நாள் அவருக்காக டெடிகேட் பண்றேன். நீங்க பயணம் பிறந்த நாள்.
1: சரிங்க, மகன் பேர் என்ன?
0: சிவேஷ் ராஜேந்திரன்.
1: சிவேஷ் ராஜேந்திரன் அவருக்கு எங்களுடைய பிறநாள் வாழ்த்துக்களும் அங்க வந்து சேரட்டும். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

0: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்.
1: நேபாளத்தில் காணாமல் போன மலேசியர்களின் வாரிசுகளிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டன. ஐபியு 400 கடக்கும் பகுதிகளில் அவசர நிலையை பரிந்துரைக்க அரசாங்கம் தயார். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேபாள பெருவள்ளத்தை தொடர்ந்து இதுவரை தொடர்பு கொள்ள இயலாமல் இருக்கும் 55 மலேசியர்களின் நெருக்கிய உறவினர்களிடமிருந்து மரபணு டிஎன்ஏ மாதிரிகளை பெறும் பணி நிறைவடைந்துள்ளது. மரபணுவை பொருத்தி பார்க்கும் செயல்முறையை மேற்கொள்வதற்காக அந்த மாதிரிகள் நேபாளத்திற்கு அனுப்பப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமத் ஹாசன் கூறினார். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அந்த செயல்முறைக்கு சிறிது அவகாசம் தேவைப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தேவை இருக்குமாயின் வேதியியல் துறையைச் சேர்ந்த நிபுணர்களை நேபாளத்திற்கு அனுப்ப மலேசியா தயாராக உள்ளது என்று டத்தோஸ்ரீ முகமத் ஹாசன் தெரிவித்தார். டிஎன்ஏ பொருத்தம் மூலம் அடையாளம் காண்பதற்கு உதவுவதையும் அங்கீகார செயல்முறையை விரைவுபடுத்துவதையும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. இவ்வேளை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவ மலேசியாவின் சிறப்பு பேரிடர் மீட்புக் குழு ஸ்மார்ட்டைச் சேர்ந்த 10 உறுப்பினர்கள் நேபாளம் அனுப்பப்பட்டனர். கடாவில் மேற்கொள்ளப்பட்ட செயற்கை மழை உருவாக்கும் நடவடிக்கைகளின் பலன் தெரிய தொடங்கியுள்ளது. வெள்ளிக்கிழமை சில அணைப்பகுதிகளில் மழை பதிவாகியுள்ளது. இது பரிஸ், முடா, படு ஆகிய அணைகளை உள்ளடக்கியுள்ளது என்று இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குரூப் கூறினார். பாகுன், அஷாகிரின், சரியான் உள்ளிட்டு சரவாக்கிலும் மேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் நாட்டின் புகைமூட்டம் தொடர்பான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கு ஏற்ப 400 மேற்பட்ட காற்று மாசு குறியீடு API பதிவு செய்யும் பகுதியிலும் அவசர நிலையை பரிந்துரைக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்று டத்தோஸ்ரீ ஆர்தர் ஜோசப் குறிப்பிட்டார். சரவா சரியானில் API 500 பதிவானதைப் போன்று ஏனைய பகுதிகளில் அது மிகவும் ஆபத்தான நிலையை எட்டுமாயின் அந்த நடவடிக்கை பரிசீலிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்றார் அவர். இவ்வேளை பிற்பகல் 1 மணி வரை சரவாக்கின் 6 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு API மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. மிக அதிகமாக சரியானில் API 287 பதிவாகியுள்ளது. கூச்சிங், ஸ்ரீயாமன், சமரஹன், சமலாஜு, பிந்துலு ஆகிய மேலும் 5 பகுதிகளிலும் காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக சுற்றுச்சூழல் துறை துணை தலைமை இயக்குநர் அசூரி அசிசா சைடுன் தெரிவித்தார். கோத்தா மருடு, பூஃபார்ட் போன்ற சபாவில் உள்ள சில மருத்துவமனைகளில் நிரந்தர சிறப்பு மருத்துவர்கள் பணிக்கமர்த்தப்படுவார்கள். அந்த மாநிலத்தில் நிலவும் சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறையை களையும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சபாவின் புறநகரங்களுக்கு நிபுணர்களை சுழற்சி முறையில் பணியமர்த்துவதற்கான சுகாதார அமைச்சின் முனைப்புக்கும் இது வலு சேர்க்கும் என்று அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். மேலும் கூட்டரசு மாநில அரசுகளுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பு மூலம் லஹடாத்து, பூஃபார்ட், கொத்தாமருடு ஆகிய பகுதிகளில் உள்ள பணியாளர் குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். 2026 மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா 8வது நாளில் 3.27 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 17 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் பரிமாற்றப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு கூறியது. மூலப்பொருள் உற்பத்தி, தொழில்நுட்ப மாற்றம், உள்நாட்டு கொள்ளளவு மேம்பாடு ஆகியவற்றை உட்படுத்தி மலேசியாவின் ஒருங்கிணைந்த உர தொழில்துறை மேம்பாட்டில் அந்த ஒத்துழைப்பு கவனம் செலுத்தியுள்ளது. இதன் மூலம் நாட்டின் உரம் தொழில்துறை சூழலமைப்பு வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் முயற்சிக்கும் ஆதரவாக இருக்கும் என அமைச்சு நம்பிக்கை தெரிவித்தது. மலேசியா பிளவுபடாமல் மாறுபட்டு இருக்கவும், மக்கள் வெறுப்பின்றி தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தவும், மற்றவர்களை சிறுமைப்படுத்தாமல் தங்கள் அடையாளத்தை பாதுகாக்கும் நற்பண்புகளுடைய மக்களை கொண்டிருக்கும் நாடாக தொடர்ந்து திகழ வேண்டும் என ஒற்றுமை அமைச்சர் டாத்தோ அரன் அகுடாகாங் அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் ஒன்றுபடுவதற்கு அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் மொழி, பண்பாடு, சமயம், பாரம்பரியங்களின் பன்முகத்தன்மையே நாட்டின் பலமாக உள்ளது. முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட மலேசியாவை மேலும் வலுப்படுத்துவது தற்போதைய தலைமுறையின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM சிங்காராங் நீர்ப்பகுதியில் ஏறக்குறைய 160,000 ரிங்கிட் மதிப்புள்ள திரவ வடிவிலான போதைப் பொருள்களை கொண்டிருப்பதாக கருதப்படும் 600 மின்சிகரெட் வேப் பொதியுறைகளை பறிமுதல் செய்தது. சந்தேகத்திற்கிடமான முறையில் செயல்பட்ட ஒரு படகை சுற்றி வளைத்ததில் இந்த குட்டு வெளிப்பட்டதாக பதுபஹாட் APMM இயக்குநர் மொமத் ஜைனி ஜைனால் தெரிவித்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
2: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
3: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24°C இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
2: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
1: தாய்லாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான சிஹாசாக் புவாங்கெட்கோ நாளை முதல் செப்டம்பர் 7 வரை மலேசியாவுக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இப்பயணத்தினூடே இரு நாடுகளின் தலைவர்கள் ஜூலையில் நடத்திய பேச்சு குறித்து கவனம் செலுத்துவதோடு எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளின் கூட்டு மேம்பாடு குறித்தும் கவனம் செலுத்தப்படும். இந்த ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பையும் இணைப்பையும் மேம்படுத்துவதுடன் எல்லை பகுதிகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இருநாட்டு மக்களுக்கும் அதிக நன்மைகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த நீர்மின் நிலைய பணியாளர்கள் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டதை தொடர்ந்து தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. August 26 சீனா நேபாள எல்லையில் பனிப்பாறையும் பாறைகளும் சரிந்ததால் ஏற்பட்ட சேறு வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான நீர்மின் பணியாளர்களை காணவில்லை. இதுவரை 1,294 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 5,053 பேரை தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று கூறப்படுகிறது. அத்துடன் அந்த இயற்கை சீற்றத்தில் குறைந்தது 12 நீர்மின் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலக வானிலை அமைப்பு WMO கணிப்பின்படி எல்னினோ அடுத்த சில மாதங்களில் மேலும் வலுவடைந்து மிக தீவிரமான நிலையை அடையக்கூடும். எல்னினோ காரணமாக உலகின் பல பகுதிகளில் மழை, வெப்பம் ஆகிய முறைகள் மாறி வறட்சி, வெள்ளம், கடும் வெப்பம் ஏற்படும் இடர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் WMO எச்சரித்தது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை எல்னினோ நீடிப்பதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருப்பதாகவும் அது மேலும் கூறியது. இது தொடர்பில் WMO அதிக நம்பிக்கையுடன் முன்னறிவிப்பு வெளியிடுவது இதுவே முதல் முறை. தென்கிழக்கு யுக்ரைனில் நடத்தப்பட்ட ரஷ்யா தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர், மேலும் 5 காயமடைந்தனர். யுக்ரைனும் ரஷ்யாவும் ஏவுகணைகளையும் திருகுருதிகளையும் பயன்படுத்தி நீண்டதூர தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தபோது அந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக நிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் வட்டார ராணுவ நிர்வாக தலைவர் அலெக்சாண்டர் கன்சா கூறினார். முன்னதாக இந்த வார இறுதியில் திட்டமிடப்பட்டுள்ள அமெரிக்க பேராளர்களான ஸ்டீவ் விட்கோஃப், ஜரட் குஷ்னர் ஆகியோரின் வருகையையொட்டி போர் நிறுத்தத்தை செயல்படுத்துமாறு யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்திருந்தார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்று இரவு சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற DPMMFC உடனான ஆட்டம் சவால் மிக்கதாக இருந்தது என ஜொஹோ டாருல் தாசிம் JDT தலைமை பயிற்றுநர் சிஸ்கோ மோனோஸ் ஒப்புக்கொண்டார். எதிரணியின் தற்காப்பு பகுதியை முறியடிக்க கடுமையாக போராட வேண்டியிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். தொடக்கத்திலிருந்து JDT சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதிலும் இறுதி 30 நிமிடங்களில் மட்டுமே அது வெற்றியை நிலைநாட்ட முடிந்தது என்று அவர் குறிப்பிட்டார். நேபாளத்தில் காணாமல் போன மலேசியர்களின் வாரிசுகளிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டன. ஐபியு நானூரை கடக்கும் பகுதிகளில் அவசர நிலையை பரிந்துரைக்க அரசாங்கம் தயார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
0: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே.

சனிக்கிழமை தீரா இசை இது நாங்க உங்களுக்காக அனுப்பி வைக்கும் இந்த இசை எனும் விருந்து உங்க மனசை ரொம்ப சரியா பாத்துக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 8 மணி வரைக்கும் நிறைய பாடல்கள் அப்படியே நாங்க அணிவகுத்து அப்படியே காத்திருக்கு இந்த பாடல்கள் உங்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். உங்க மனசு விரும்பும் பாடல்களை 80-90 ஆண்டுகளில் வெளிவந்த அந்த பாடல்களை அப்படியே தேடி பிடிச்சு உங்க மனசு அறிந்த பாடல்களை நாங்க தேர்வு செய்து வைத்திருக்கோம். அத்தனை பாடல்களும் உங்க மனசுக்கு அரும்பெரும் மருந்தாக இருக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். கேட்கலாம்.

0: லிங்கம்ஸ்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309 07 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

திரா இசையின் பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்க மனசுக்குள்ள புகுந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் எங்களுக்கு தெரியும். சரி, இன்றைக்கு திரா இசையில் என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் நாங்க உங்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கோம் அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல? காலையிலிருந்து கேட்டிருந்தவர்களுக்கு தெரியும், அப்படி கேட்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதோ இப்போ நாங்க வழங்குறவங்க முன்னோட்டம் கேட்டு பாருங்க.

உங்கள் மயக்கத்துக்கான மருந்து இந்த தீரா இசைதான். அந்த மயக்கத்தை கொடுக்கறதும் இந்த தீரா இசைதான். ஆக மயக்கத்தை கொடுத்து மருந்தை கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காக.

0: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

சனிக்கிழமை திரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சனிக்கிழமை திரா இசை அப்படின்னு சொன்னாலே கேட்டு மறந்த பாடல்கள், கேட்க மறந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ எப்படியாவது ஒரு பாடல் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ரொம்ப நாள் இந்த பாடல் கேட்கலங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுப்போம். நீங்கள் அங்கிருந்து கேட்கும்போது அட ஆமாம் இந்த பாடலை கேட்டு நாம் மறந்துட்டோம், கேட்கவே நாம் மறந்துட்டோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும்ல. அந்த மாதிரி ஒரு பாடலை இன்றைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 1982 ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இது, நினைவெல்லாம் நித்யா. நடிகர் முத்துராமன் மகளான கார்த்திக்குடன் நடிகர் ஜெமினி கணேசன் மகளான ஜிஜி இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஜிஜி நடித்த ஒரே திரைப்படம் இதுதான். இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தாரு. வர்த்தக ரீதியா பெரிய வெற்றி பெறவில்லை அப்படின்ற போதிலும் இளையராஜாவின் இசையிலும் வைரமுத்துவின் பாடல் வரிகளிலும் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அத்தனையும் பிரபலமாக இருந்தது. அதில் இந்த ஒரு பாடல் வந்து அந்த காலகட்டத்தில் இளைஞர்களால் அதிகமாக முணுமுணுக்கப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் திரைப்படங்களில் இந்த தோளின் மேலே இந்த வரிகள் இருக்குல்ல, இந்த வார்த்தைகளுடன் தொடங்கும் அல்லது இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிற இன்னொரு திரைப்படலும் இருக்குங்க. இந்த ஆதவன் திரைப்படம் 2009 வெளிவந்தது. அந்த திரைப்படத்தில் வந்து டமக்கு டமக்கு அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல, அந்த டமக்கு டமக்கு பாடலில் வந்து தோளின் மேலே பாரம் இல்லை, துணிந்தவன் நடப்பான் கடலிலே அப்படிங்கிற ஒரு வரிகள் கூட இருக்கும். நினைச்சு பார்க்கும்போது இங்கிருந்து அந்த வரிகள் வந்திருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல் நினைவெல்லாம் நித்யா திரையிலிருந்து இப்போ நாம கேட்கலாம்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

அப்படியெல்லாம் பார்க்காம போகாதீங்க. ரொம்ப நாள் பழகினவங்க, நட்பு இந்த மாதிரியான உங்களுக்கான ஒரு சின்ன வட்டம், ஒரு சின்ன வட்டம் இருக்கும்ல, அவங்கள வந்து இந்த வேலை நிமித்தம் சில சமயம் கண்டுக்காத மாதிரி இருக்கலாம், அதாவது நேரம் இல்லைல்ல, அப்போ ஒரு நாள் ஒரு நேரத்தை நீங்களாகவே ஒதுக்கி நிச்சயமாக போய் பார்த்துட்டு வாங்க. அந்த மாதிரியான நட்பை எல்லாம் தவற விட்டுறாதீங்க, கைவிட்டு போயிட்டு அந்த மாதிரி நட்பெல்லாம் கிடைக்காதுங்க. அதுவும் சின்ன வயசுலேருந்து இருக்கிற நட்பெல்லாம் வந்து எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. ஏன்னா அப்போலாம் வந்து நமக்கு வந்து பெருசாக படிச்சிருக்க மாட்டோம், சின்ன வயசு தானே, சின்ன வயசு தானே, ஆரம்ப பள்ளி பெரிய அந்த அப்படிலாம் எதுவும் இருக்காது, பெரிய வேலை அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே பார்க்காமல் வந்த நட்பு அது. இப்போது எந்த நிலையில் இருந்தால் கூட அந்த உரிமையோடு கூப்பிட்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நட்பெல்லாம் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்காக. சரி, இன்றைக்கு 7:15 குடி கெடுத்த குடி அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை மறு ஒளிபரப்பாக இடம்பெறப் போகுது, இணைந்திருக்க தவறாதீங்க. இதுவரை நீங்கள் தவறவிட்ட மின்னலின் தயாரிப்பு நிகழ்ச்சிகளையும் ஆற்றியம் பாட்காஸ்ட் வழியாக நீங்கள் மீண்டும் கேட்டு ரசிக்கலாம். அப்படி சிறுகதை வானொலி நாடகம் எழுத உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் தாராளமாக எழுதி அனுப்புங்க. வானொலி ஒலிபரப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நிச்சயமாக உங்களின் எழுத்து படிவங்கள் ஒலிபரப்புக்கு இணைத்து கொள்ளப்படும். தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். 6 மணிக்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அழைத்து பேச போகிறீங்க. என்னென்னா நாங்கள் 2 கேள்விகள் வைத்திருக்கோம், அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியாக சொல்லிடுவீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் 2027 வரவு செலவு திட்டத்தில் 14 பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளது. அரசாங்கத்தின் ஒவ்வொரு கொள்கையும் நிதி ஒதுக்கீடும் மக்களுக்கு நடைமுறை பயன்களை வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் அந்த பரிந்துரைகள் முழுமையாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ங்கோமிங் கூறினார். மருந்து கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிப்பதில் சுங்கத்துறை, எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் ஆகியவற்றுடனான வியூக ஒத்துழைப்பின் மூலம் சுகாதார அமைச்சு சரக்கு வான் நுழைவாயில்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. உள்ளூர் சந்தைக்குள் சட்டவிரோதமாக மருந்துகளை கடத்தும் கும்பலை முறியடிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிப்லி அகமது தெரிவித்தார். மலேசியாவில் 2500 ரிங்கிட் முதல் 2800 ரிங்கிட் வரையிலான அடிப்படை ஊதியத்தை நிர்ணயிக்கும் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக மலாக்காவை உருவாக்கும் பரிந்துரையை அந்த மாநில அரசாங்கம் ஆய்வு செய்கிறது. அந்த முன்மொழிவு அனைத்து கோணங்களிலும் ஆராயப்படுவதாக முதலமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அப்துல் ரவ் யூசோ தெரிவித்தார். வங்காளதேசத்தில் சமையல் எரிவாயு, மின்சாரம், உரம் ஆகியவற்றுக்கு ஏற்பட்டுள்ள கடும் தட்டுப்பாட்டை கண்டித்து ஆயிரக்கணக்கான எதிர்க்கட்சியினர் நீண்ட பேரணியை நடத்தினர். இஃது 6 மாதங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த பிரதமர் ஷஃபிகோ ரஹ்மான் தலைமையிலான அரசுக்கு எதிரான முதல் ஆர்ப்பாட்டமாக அமைந்தது. யுக்ரைனில் 2 விமான நிலையங்களை உள்ளிட்ட பொதுமக்கள் இருக்கும் பகுதிகளை இலக்கிட்டு ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க தூதர்கள் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் போருக்கு முடிவு காணும் அமைதி திட்டம் குறித்து பேச்சு நடத்தவுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். விளையாட்டு. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இதில் முதல் முறையாக பங்கேற்கும் தேசிய அம்பெய்தல் வீராங்கனை ஐனா ஷஸ்வனா அப்துல் முஹைமீன் இவ்வாண்டு ஆசிய கிண்ணத்தில் வெண்கல பதக்கம் வென்றது தமக்கு உந்துதலாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். இதில் கிடைத்த அனுபவம் ஐச்சி நகோயாவில் பதக்கம் வெல்லும் இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலிந்திராய் செய்வங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. மாலை 6 மணிக்கான செய்திகளையும் கேட்டாச்சு. அப்புறம் என்னங்க 2 கேள்விகள் கண்டிப்பா உங்களுக்காக காத்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் பதில் சொல்ல காத்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆக ஒரே ஒரு பாடலை இப்போ நீங்க கேட்டுட்டு வாங்க, அருண்மொழி உமா ரமணன் குரல்ல. அதுக்கப்புறம் கேள்வி என்ன அப்படிங்கறத நாங்க சொல்றோம், பதில் என்ன அப்படிங்கறத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க.

அருண்மொழி உமாரமணன் குரல்ல அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். நாம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு சொன்ன, யார் இந்த நடிகை அப்படின்னு தான் கேட்க போறோம். நாங்க சொல்றது ரொம்ப விவரமா அப்படியே கேட்டுக்கணும், சரிங்களா? இவங்க வந்து, இந்த நடிகை வந்து, இவங்க முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டங்கள்லயும் கதாநாயகியின் தோழி, தங்கை, இந்த மாதிரியான கதாபாத்திரம், அதாவது துணை கதாபாத்திரங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. மலையாள திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த நேரங்கள்ல கூட இவங்க சில தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. ஒரு வார இதழில் தொடர் கதையாக வந்த கதையை நடிகர் கமல்ஹாசன் அவருடைய சொந்த தயாரிப்பில், முக்கியமான விஷயம் அது, அவருடைய சொந்த தயாரிப்பில் திரைப்படமாக்கினாங்க. கமல் தயாரிப்பில் வெளிவந்த அந்த திரைப்படத்தில் பிரீத்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இந்த நடிகையை தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்தார் கமல். பிறகு தன்னுடைய நிஜ பெயரை லட்சுமி அப்படின்னு இவங்க மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. யார் அந்த நடிகை, அதுதான் நீங்க சொல்ல போறீங்க. யார் அந்த நடிகை அழைத்து சொல்லுங்க. 3228255347 4 6 8 கமல் தமிழ்ல அறிமுகம் செய்து வைத்தாங்க. கமலுடைய சொந்த தயாரிப்பு அந்த திரைப்படத்தில் அவங்களுடைய பெயர் பிரீத்தி, அதுக்கப்புறம் அவங்க பெயர் நிஜ பெயரை வந்து இவங்க லட்சுமி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. யார் அந்த நடிகை அப்படின்னு தான் கேட்கிறோம். அழைத்து சொல்லுங்க. இது உங்கள் தீரா இசை.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம் மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மைனப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079

0: தீராயி செய்யுது. முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், முதல் கேள்வி இதுதான், என்ன கேள்வி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். யார் அந்த நடிகை அப்படிங்கிறத கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவங்க முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டங்களில் கூட கதாநாயகிக்கு தோழி, அப்புறம் தங்கை, அந்த மாதிரியான துணை கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. மலையாள திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட இவங்க சில தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு வார இதழில் தொடர் கதையாக வந்த கதையை நடிகர் கமல்ஹாசன் அவருடைய சொந்த தயாரிப்பில் திரைப்படம் கமல் தயாரிப்பில் வெளிவந்த அந்த திரைப்படத்தில் பிரீத்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் மூலம் இந்த நடிகையை கமல் அறிமுகம் செய்து வைத்தார், தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்து வைத்தார்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுடைய நிஜப்பெயரை லட்சுமி அப்படின்னு மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க. யார் இந்த நடிகை அப்படின்னு கேட்டிருந்தோம், நேர்களின் பதில்கள் இதுதான், அங்க கேளுங்க.
1: வணக்கம் மின்னல்.
0: வணக்கம், யாருங்க பதிலோடு வந்திருக்கீங்களா சொல்லுங்க.
1: பதில் குத்து மதிப்பா தான் சொல்ல
0: போறீங்க. குத்து மதிப்பா சொல்ல போறீங்க, யாருங்க?
1: ஏன்னு கேட்டாக்க கமல்ஹாசன் சில படங்கள் தான் இப்ப எடுத்திருந்தாரு.
0: சரி,
1: அதுல விக்ரம் படத்துல கதாநாயகியா ஒருத்தவங்க அறிமுகம் பண்ணிருந்தாரு போல இருக்கு. அவங்க தான் நினைக்கிறேன்.
0: அவங்க தான் நினைக்கிறீங்க?
1: ஆமா.
0: பேர் தெரியுதா?
1: அவங்க
0: பேர் சொல்ல மாட்டீங்க. உங்க பேர்
1: என்னங்க?
0: நன்றிங்க, நன்றிங்க, ஏறக்குறைய பக்கத்துல வந்துட்டீங்க. பாக்கலாம் பதில் என்னன்னு. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: தமிழ்செல்வி.
0: தமிழ்செல்வி எங்க இருந்து? சிறுடாங்கல இருந்து. தமிழ்செல்வி தெரியுமா பதில் தமிழ்செல்விக்கு?
3: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
3: விக்கி ஃப்ரம் ஜேபி.
0: விக்கி சொல்லுங்க. அதே விக்கி சொல்லுங்க. விக்கி எப்படி இருக்கீங்க?
3: லிசி நல்லா இருக்கேன்.
0: லிசி
3: நன்றிங்க.
4: என்னுடைய பதில் கண்டிப்பா வந்து விக்ரம் படத்துல வந்து அந்த லிஸ்டிங் அவங்களா இருக்கும் நினைக்கிறேன். அந்த படத்துல அவங்க பேர் வந்து பிரீத்தி.
0: பிரீத்தி?
4: ஆமா.
0: இத்தனை வருடம் கடந்து போச்சு, ஞாபகம் இருக்கு. ரசிகர்கள் நேயர்கள் அப்படிங்கறது. நன்றிங்க.
4: நன்றி.
0: வேற என்ன நாங்க சொல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தீரா இசை நேயர்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் சரிங்க, பட்டு பட்டுன்னு பதில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அப்படி விரல் நுனியில வச்சிருக்கீங்க. ஏதோ நாங்க தேடி பிடிச்சி கேள்வி கொண்டுட்டு வரோம். சரி, பரவாயில்ல, உங்களுக்கு மகிழ்ச்சினா எங்களுக்கும் மகிழ்ச்சி. லிசி என்பதுதான் மிக சரியான பதில். கமல்ஹாசன் அவருடைய சொந்த தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் விக்ரம், அந்த விக்ரம் திரைப்படத்தில் லிசியை தான் அவங்க வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆக தொடர்ந்து விக்ரம் திரையிலிருந்து பாடலை கேட்கலாம்.

சரிங்க, விக்ரம் த்ரீல இருந்து அந்த பாடலை நாம கேட்டுட்டு வந்த முதல் கேள்விக்கான பதில் அந்த பாடல் தான். நடிகை லிசி என்பது மிக சரியான பதில். அந்த பாடல்ல அவங்க இருந்திருப்பாங்க, கமல்ஹாசனோட இணைந்து அந்த பாடல் காட்சியில் இருந்திருப்பாங்க. சரி, இரண்டாவது கேள்விக்கு இப்ப நாம வந்துட்டோம். இயக்குனர் கதிர் இயக்கிய முதல் திரைப்படம் 1991 வெளிவந்த இதயம், இது நமக்கு தெரியும். முரளியும் ஹீராவும் நடித்த இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் மிகச்சிறந்த வெற்றி படமாகவும் அமைந்தது. இயக்குனர் கதிர் நடிகை ஹீராவை தேர்வு செய்வதற்கு முன்னதாக அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு புகழ்பெற்ற நடிகை கிட்ட தான் இந்த திரைக்கதையை விளக்கி விவரித்து அவங்கள தேர்வு செய்திருக்காரு. ஆனா அந்த நடிகையோ, நல்ல கதை தான், ரொம்ப சிறப்பா இருக்கு, ஆனா எனக்கு இந்த கதாபாத்திரம் அவ்வளவா பொருத்தமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க வேற ஒரு நடிகையை தேர்ந்தெடுத்து பாருங்க, ரொம்ப சிறப்பா வரும் அப்படின்னு அவங்களே மனமும் வந்து சொல்லி இருக்காங்க. ஆக நடிகை ஹீராவுக்கு முன் இயக்குனர் கதிர் தேர்வு செய்த அந்த நடிகை யார், யார் அது, யார் அதை சொன்னாங்க கதிர்கிட்ட, அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3228255 3 அல்லது 4 7 6 8. ரொம்ப சுலபமா இருக்கு, சுலபமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதனாலதான் இப்படி சுத்தி வளைச்சு வந்திருக்கோம். பார்க்கலாம் எத்தனை பேர் சரியான பதில சொல்றீங்க அப்படின்னு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, காத்திருக்கின்றது தீராயிசை.

0: உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01092719919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: 40 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட சும்பகன் துணை ரஹ்மா SGR பெறுநர்கள் பிகா B40 திட்டம் மூலம் இலவச சுகாதார பரிசோதனையை பெற தகுதியுடையவர்கள். அது மட்டுமின்றி 20,000 ரிங்கிட் வரையிலான மருத்துவ உபகரண உதவி, புற்றுநோய் சிகிச்சை ஊக்கத்தொகை மற்றும் போக்குவரத்து உதவித்தொகை ஆகிய நன்மைகளையும் பெறுங்கள். செப்டம்பர் 5-6 தேதிகளில் அதாவது இன்றும் நாளையும் நாங்கள் சொல்லும் இந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று இந்த இலவச சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். கோலாலம்பூரில் டிவான் பிளாட் ஸ்ரீ சபா 3B, KRT தமன் முடா ஃபசா 1, PPR பத்துமுடா. செங்கூரில் ஸ்ரீ கம்பங்கன் தமன் சுங்கை பசி இண்டா பத்து கேவ்ஸ் தமன் ஸ்ரீகோம்பா காஜாங்கில் கம்போங் சுங்காய் சுவா கம்போங் பரு அம்பாங். இந்த இடங்களுக்கு நீங்க சென்று இந்த இலவச சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் மைகார்ட் அட்டையை மட்டும் நீங்கள் கொண்டு சென்றால் போதுமானது.

0: இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது கேள்வியும் நாங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டோம். ஆக நேர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால், நடிகர் கதிர் இந்த ஹீராவை படத்தில் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக ஒரு நடிகையை போய் பார்த்துருக்காங்க. எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக 91 வெளிவந்த திரைப்படம் இது. அப்போது இந்த நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா இருக்குது, கதை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் நான் இந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ பொருந்தி வர மாட்டேன், வேறு ஒரு புதுமுகத்தை நீங்கள் தேடுங்க, ரொம்ப சிறப்பாக வரும் அப்படின்னு அவங்களே மனமோ வந்து சொல்லியிருக்காங்க. சொன்ன அந்த நடிகை யார் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். நேர்கள் உங்களுடைய அழைப்புகள், அத்தனை அத்தனை அழைப்புகள், அத்தனை பதில்கள் இப்போ நாம கேட்கலாம். வணக்கம், சவாலுக்கு தயாரா இருக்கீங்களா?
1: தயார்.
0: தயார். யாருங்க?
1: மகேன் ஃப்ரம் சுங்கைப்பட்டாணி.
0: மகேன் சுங்கைப்பட்டாணி இருந்து சொல்லுங்க மகேன். தெரியுமா?
1: தெரியும். படம் பேர் சொல்லணுமா இல்ல நடிகை பேர் சொல்லணுமா?
0: இல்ல இல்ல, படம் பேர் நாங்க சொல்லிட்டோம். ஹீராவா தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நடிகை கிட்ட கதிர் போயிருக்காங்களே, யார் அவங்க? இல்லங்க, நான் நடிக்கல அப்படின்னு சொன்னவங்க யாரு?
1: நடிகை ரேவதி.
0: ரேவதி. என்ன மகேன், எங்க இருந்து மகேன்,
1: எங்கதான்
0: எல்லாருமே தயாரா காத்திருக்கீங்க போங்க. நன்றி நன்றி நன்றி. முதல் முறையா அழைச்சிருக்கீங்க, அழைப்பும் கிடைச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் நளினி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். ஆனா நீங்க சரியான பதில் தானே சொல்ல போறீங்க?
2: ஆமா நினைக்கிறேன்.
0: என்ன பதில்?
2: நடிகை குஷ்பு.
0: சிந்தனையிலிருந்து நீங்க சொல்றீங்க, ஆனா அது தவறான பதில்.
2: ஐயோ, தவறான பதில்.
0: யாராவது ஒரு நேயராவது தவறான பதில் சொல்லணும்ல,
2: அது நான் தான் கிடைச்சனா?
0: நீங்க தான் கிடைச்சிருக்கீங்க போங்க. நன்றிங்க. யார் பேசுறீங்க?
2: இப்போல இந்த கலைச்செல்வி.
0: இப்போல இருந்து கலைச்செல்வி. நன்றி கலைச்செல்வி.
2: நன்றிங்க. நன்றி.
3: இப்ப கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க கேக்குதுங்க, நல்லா கேக்குது. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: தமிழ்வாணி பேசுறேன்.
0: தமிழ்வாணி. எங்க இருந்து?
3: கேல்ல இருந்து பேசுறேன்.
0: சரி சொல்லுங்க, பதில் தெரியுமா?
3: தெரியும் நினைக்கிறேன்.
0: நடிகை ரேவதி. நாங்க பார்த்த அந்த நேர்காணல் நீங்களும் பாத்திருக்கீங்க. நன்றிங்க நன்றிங்க.
3: ரொம்ப நன்றி. பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி.
0: ஓ நன்றி. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே பயணத்துல இருக்கீங்க போல.
3: ஆமா ஆமா, பயணத்துல இருக்கோம். கார் ஓட்டிட்டு இருக்காங்க.
0: ஓ சரி. கணவரா?
3: கணவர், மாமனார் எல்லாரும்.
0: ஓ எல்லாரும் இருக்கீங்க. சரி, குடும்பத்தோட பாடல்கள் ரசிக்கிட்டே போங்க. பாத்து பாத்திரம்.
3: ரொம்ப நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் நளினி அச்சுதன்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: நான் வசந்தி போலந்து பேசுறேன்.
0: வசந்தி சொல்லுங்க, பதில் தெரியுமா?
4: நடிகை சுகன்யா.
0: நடிகை சுகன்யா. சுகன்யா எப்படி சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க?
4: ஆமா.
0: சும்மா சொல்றீங்களா, எங்க அதுக்கு படிச்சீங்களா?
4: சும்மா சொல்றேன்.
0: சும்மா இருக்குது மதிப்பா, சொல்லி பாப்போம். கேள்வி கேட்டுட்டாங்க, தவறான பதில். ஆனா மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் தெரியுமாங்க, தவறான பதில் நேர்கள் சொல்ல மாட்டாங்க எப்போதும். எல்லாம் என்ன நினைப்போம், சரியான பதில் வரணும் அப்படின்னு. ஆனா தவறான பதில் வராதா? ஏன்னா நீங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றீங்க, சுலபமான கேள்வி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப நமக்கு தோணும் இல்ல, யாராவது தவறா சொன்னா மனசுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா.
2: என்ன ஆனந்தம்,
0: அந்த ஆனந்தத்தை கொடுக்கறவங்களே நீங்க தானே. நன்றிங்க நன்றிங்க. சொல்லுங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க. மிக சரியான பதில் என்னங்கிறது வந்து ரேவதி அவங்களே அவங்க வாய்ப்பட சொல்லியிருக்காங்க. இதோ கேளுங்க.
5: கதிரோட படம் நினைக்கிறேன், அது வந்து இதயம். He came and told me a story. I loved it. I just told him, இந்த டைம்ல நான் பண்ணா சரி வராது கதிர், put a new face. He put Heera, became a huge hit. But I felt happy because சில கதைகளுக்கு நான் சூட் ஆக மாட்டேன் என்கிற ஒரு விஷயமும் எனக்குள்ள இருந்தது. என்ன போட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இதை விட ப்ளீஸ் புட் சம்படி எல்ஸ். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். எல்லை கடந்த மூலத்தன சந்தைகளில் வலுவான அடித்தளம் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான அடிப்படையாக திகழ்வதால் மலேசியா தொடர்ந்து வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் என கருவூல தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஜொஹான் மாமூட் மெரிக்கன் தெரிவித்தார். மேலும் மலேசியர்கள் முதலீட்டாளர் கல்வியும் நிதிசார் அறிவுத்திறனை மேம்படுத்துமாறு அவர் ஆலோசனை கூறினார். முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிப்பதற்காக 11 முன்னெடுப்புகளை நிதியமைச்சிடம் பரிந்துரைத்துள்ளது. குறை கடத்தி தொழில்துறையை துரிதப்படுத்தும் விவகாரங்களுக்கு அதில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் சிம் ஜீசின் கூறினார். இவ்வேளை சமூக நிலையில் அரசாங்க சேவைகளையும் வசதிகளையும் மக்கள் நேரடியாக அணுகும் வகையில் வழங்கக்கூடிய அரசாங்க முன்னெடுப்புகளில் மடானி கீதா திட்டம் முதன்மையாக திகழ்கிறது. அந்த அணுகுமுறை மக்கள் அரசாங்க சேவைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் மிக எளிதில் அணுகி அதன் வாயிலாக பயன்பெறுவதை உறுதி செய்வதாக சிம் கூறினார். நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டு 10 நாள்கள் ஆகும் நிலையில் அடர்த்தியான சேறு சகதியிலிருந்து பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். நுவாக்கோட் வட்டாரத்தில் புதையுண்ட இல்லத்திலிருந்து 64 வயது சந்திரிகா ஸ்ரேஷ்தா எனும் அவர் மீட்கப்பட்டபோது நேபாளத்து ராணுவ காவற்படை உறுப்பினர்கள் ஆரவாரம் செய்தனர். பொலிவியாவின் மேற்கில் ராணுவ முகாமில் நிகழ்ந்த 2 பெரும் வெடிப்புகளில் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 வாக்கில் அந்த ராணுவ தளத்தின் பொது பராமரிப்பு மையத்தில் 2 வெடிப்பு நிகழ்ந்ததை தற்காப்பு அமைச்சு உறுதி செய்தது. முதல் வெடிப்பு அந்த மையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த வான வேடிக்கை பொருட்களில் உள்ள கருப்பு தூள் சம்பந்தப்பட்டதாகும். அதைத் தொடர்ந்து மிக கடுமையாக 2வது வெடிப்பு நிகழ்ந்ததாக அவ்வமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. 2026 உயர்கல்விக் கழக விளையாட்டுப் போட்டி. குறிசுடும் இணையினர் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPMஇன் வான் முகமது ஷஃபிக் வான் முஸ்தாசா, சயிதா கட்டிஜா முகமது அனீஸ் ஃபடில் 10 மீட்டர் பிரிவில் தேசிய பதிவை முறியடித்து தங்கப்பதக்கத்தை வென்றனர். அந்த இணையினர் 458.4 புள்ளிகளை பதிவு செய்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீரா இசையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றி, இந்த ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. தீரா இசையில் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் பாடல்களை நாம கேட்டு ரசிக்க போறோம். இதற்கிடையில் 7:15 குடி கெடுத்த குடி அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை மறு ஒளிபரப்பாக இடம்பெற போகுது. தவறாம கேளுங்க. உங்களுக்கும் ஆர்வம் இருந்தா தாராளமா எழுதி அனுப்புங்க. உங்கள் படைப்புகளை காண காத்திருக்கின்றோம், அதனை ஒளியேற்றவும் காத்திருக்கின்றோம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:19. கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:19.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19.

0: நேரம் 7:15.
1: சிறுகதையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் குடி கெடுத்த குடி அப்படின்ற தலைப்பு. சுங்கைப்பட்டாணி மாறி இந்த கதை எழுதியிருக்காங்க, மோகன் வாசிக்கிறாங்க. ஒரு சிறுகதை முழுமை அடையறதுக்கு முன்னால் தயாரிப்பாளருக்கும் எழுத்தாளருக்கும் சின்ன உரையாடல் ஒன்று நிகழும். அது ரொம்ப தன்மையா இருக்கும். அந்த உரையாடலை கொஞ்சமா இந்த கதை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வழங்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு காரணமும் இருக்கு. இப்போ குடி கெடுத்த குடி வாங்க மோகன்.
2: வழக்கமாய் மாலை 5 மணிக்கு சிவனேசனின் மோட்டார் பைக் அவர் வீட்டின் முன் வந்து நிற்கும். வேலை முடிந்து வீடு திரும்பும் சிவனேசனை வரவேற்க மனைவி ரோசலின் வாசலில் காத்திருக்கிறாளோ இல்லையோ. அவர்களின் அடுத்த வீட்டு ருத்ரன் நாயரின் இஷ்ட பிராணியான ராக்கி என்ற ஷிட்சு வகை நாய் அவர் மோட்டார் பைக் 200 மீட்டருக்கு முன் வரும்போதே சிவனேசன் என்று தெரிந்து அன்பாய் குறைத்து வாலையாட்டி நிற்கும். மோட்டார் பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கியதும் மறக்காமல் தான் வாங்கி வந்த பிஸ்கட்டை ராக்கிக்கு கொடுத்து விட்டுதான் தன் வீட்டுக்கு செல்வார். ராக்கியும் நன்றியின் செய்கையாய் சிவனேசன் கையை நக்கிச் செல்லும். வீட்டுக்குள் வந்தவுடன் வெளியே உலர்ந்திருக்கும் துணிகளை எடுத்து வந்து மடித்து வைப்பார் சிவனேசன். அடுத்து அடுக்கலையில் இரவு உணவு தயார் செய்யும் மனைவிக்கு உதவியாக பாத்திரங்களை கழுவி வைப்பார். ரோசலின் சமையல் முடித்துவிட்டு குளிக்க சென்றதும் மேஜையில் உணவை எடுத்து வைப்பார். பின் தானும் குளியலை முடித்துக் கொண்டு மனைவியுடன் அன்று வேலையிடத்தில் நடந்த சம்பவங்களை சொல்லிக் கொண்டே உணவருந்துவார். ரோசலின் கணவன் சொல்லும் சம்பவங்களை உன்னிப்பாய் கேட்பார். வெளி வேலை ஏதும் செய்யவில்லை என்றாலும் வீட்டு வேலை முடிந்த பின் ஓய்வு நேரங்களில் சிறுகதை எழுதுவதில் தீவிரமாக இருந்தார். கணவன் கூறும் வேலையெடுத்த நடப்புகளே அவள் கதைகளுக்கு கருவாக அமைந்தன. இப்படிதான் கடந்த 1 வருட காலமாய் இவர்களின் வாழ்க்கை படகு ஓடுகிறது. ரோசலினும் சிவனேசனும் வெவ்வேறு மதம் என்பதால் இவர்கள் காதலை இருவர் வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பதிவு திருமணம் செய்து கொண்டு இந்த வாடகை வீட்டில் தனிக்குடித்தனம் நடத்தி வருகின்றனர். பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்ட இவர்களுக்கு அண்டை வீட்டார் அடுத்த வீட்டார் அன்பும் பாசமும் பேராதரவாக இருந்தது. அதனால் பெரிதாக பண வசதி ஏதும் இல்லாத போதும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே நகர்ந்தது அவர்கள் வாழ்க்கை. தன் வீட்டிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பேருந்து கம்பெனியில் குமாஸ்தாவாக பணிபுரியும் சிவனேசன் தன் மோட்டார் பைக்கில் காலை 7 மணிக்கு வேலைக்கு போய் மாலை 5 மணிக்கு வீடு திரும்புவார். ஆனால் இன்று மாலை 6:00 சிவனேசன் இன்னும் வரவில்லை. மோட்டார் பைக் சத்தமும் கேட்கவில்லை, ராக்கியும் குறைக்கவில்லை. போலீஸ் வண்டி ஒன்று ருத்ரன் நாயர் வீட்டின் முன் வந்து நின்றது. இன்ஸ்பெக்டர் ராஜு வண்டியை விட்டிறங்கினார். ராக்கி வாளை மடக்கிக் கொண்டு வருத்தமாய் வீட்டுக்குள் ஓடியது. அதற்கு ஏதோ புரிந்திருக்க வேண்டும். பொதுவாகவே விலங்குகளுக்கு நடந்தது நடக்கப் போவது பற்றி உணரும் சக்தி இருக்கும் என்பார்கள். போலீஸ் வண்டி தன் வீட்டின் முன் நிற்பதைக் கண்ட ருத்ரன் நாயர் என்னவென்று வினவுவது போல் உயர்த்திய புருவத்துடன் தன் வீட்டின் முன் கேட்டுக்கு வந்தார்.
3: என்ன சார, யாரு தேடுது
2: என மலையாள மொழிவாசம் வீசும் தமிழில் கேட்டார். தெருக்குடியில் டீக்கடை நடத்தும் ருத்ரன் நாயர் வாடிக்கையாளர்களிடம் பேசி பேசி ஓரளவுக்கு தமிழில் பேச கற்றுக்கொண்டார்.
3: சிவனேசன் என்பவர் வீடு
2: நன்கு மென்று இழுக்கப்படும் ஜவ்வு மிட்டாய் போல் இழுத்தார் இன்ஸ்பெக்டர் ராஜு. போலீஸ் அதிகாரியாக இருந்தும் சொல்ல வந்தது துயரச் செய்தி என்பதால் சரளமாக பேச தயங்கியது அவர் நாவு.
3: ஓ, அடுத்த வீடுதான் சாரே
2: என சொல்லிக் கொண்டே தன் வீட்டு கேட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தார் ருத்ரன் நாயர்.
3: ரோசலின் மொழ ரோசலின்
2: என ஒரு தந்தையின் பாசத்தோடு அழைத்தார். பெற்றோர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட இந்த ஜோடிகளுக்கு ஒரு தந்தை போல் கரிசனம் காட்டி வருகிறார் ருத்ரன் நாயர். அவர் அழைப்பதை கேட்டதும்
0: என்னங்காச்சா
2: என கேட்டுக்கொண்டே தன் வீட்டு வாசலுக்கு வந்தாள் ரோசலின். போலீஸ்காரரை பார்த்ததும் பதற்றம் அடைந்தாள்.
3: இதுதான் சார சிவனேச வைஃப்
4: மிஸ்ஸஸ் ரோசலின், ஐம் சாரி, உங்க கணவர் மீண்டும் ஜவ்வு மிட்டா இழுவை இன்ஸ்பெக்டர் பேச்சில்.
2: அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடிப்பதற்குள் வீர் வீர் என்று ஆம்புலன்ஸ் ஒலி எல்லாரின் செவிகளிலும் அபாய அறிவிப்பு செய்து சிவனேசன் வீட்டின் முன் வந்து நின்றது. ஆம்புலன்ஸ் ஊழியர் இருவர் ஸ்ட்ரக்சர் ஒன்றை இறக்கினர். வெள்ளை துணியில் போர்த்தப்பட்ட உடலை சிவனேசன் வீட்டு வரவேற்பறையில் கிடத்தினர். அப்போது எதிர்வீட்டு நண்பர் ராகவன் ராவும் அந்த ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கினார். அவர்களை தொடர்ந்து வந்த ருத்ரன் நாயர் மூடியிருந்த துணியை அகற்றினார். தலையிலும் உடலிலும் பேண்டேஜ் போடப்பட்ட சிவனேசனின் சடலம்தானது.
1: ஐயோ ஐயோ, அவருக்கு என்ன ஆச்சு கர்த்தரே?
2: ரோசலினின் பீதி கலந்த அலறலை கேட்ட மூன்றாவது வீட்டு மும்தாஜ் பிபி அவசர அவசரமாய் தன் தூடோங்கை தலையில் சுற்றி கொண்டு ஓடி வந்தார். கிண்டர் கார்டன் நடத்தும் மும்தாஜ் பிபி ரோசலின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். ரோசலினுக்கு உடன் பிறவா தமக்கையாக கரிசனம் காட்டி வருபவர்.
1: பிபி அக்கா, அவரை பாருங்களேன், என்ன ஆச்சுன்னு தெரியல
2: என மும்தாஜ் பிபியை கட்டி பிடித்துக் கொண்டு அழுதாள் ரோசலின். அதற்குள் விஷயம் காட்டு தீயாய் பரவி அண்டை வீட்டார் அடுத்த வீட்டார் எல்லாம் ரோசலினுக்கு ஆறுதல் சொல்ல அவள் வீட்டுக்குள் குவிந்து விட்டனர். கனத்த இதயத்துடன் என்ன நடந்ததென்று ஒருத்தரை ஒருத்தர் கேட்டுக்கொண்டனர்.
4: வேலை முடிஞ்சு வீடு திரும்பும் போது மது போதையில காரை ஓட்டி வந்த இளைஞன் ஒருவன் சிவனேசனை மோதியதால சாலையோரம் இருந்த சாக்கடையில சிவனேசன் விழுந்து தலையில பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. விபத்து கண்டனா சிவனேசன் அடையாளம் கண்டுட்டு ஆம்புலன்ஸ் அழைத்து மருத்துவமனைக்கு ஏற்றி சென்றேன். மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே சிவனேசன் இறந்து விட்டாரு. ராகவன் ராவ் தொண்டை அடைக்கும் துக்கத்திற்கு இடையில் சொல்லி முடித்தார். அருகில் இருந்த இன்ஸ்பெக்டர் ராஜு, மது அருந்திட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்று எத்தனை முறை சொன்னாலும் சிலர் அதை பொருட்படுத்துவதே இல்ல. சட்டத்தையும் காவல்துறையும் குறை கூறுறாங்க. இவங்களுடைய பொறுப்பின்மையால பாத்தீங்கல்ல, சிவனேசன் போல பல அப்பாவிகள் அனாவசியமாக உயிரிழக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாகுதுன்னு தெரியுமா என்றார் இன்ஸ்பெக்டர் ராஜு. அங்கு கூடியிருந்த அனைவரும் இன்ஸ்பெக்டர் ராஜு சொன்னதை ஆமோதித்து அமைதி காத்தனர். ஆனால் ரோசலினின் மனம் மட்டும் அமைதி பெறவில்லை. அவள் பெரிதும் விரும்பி வாசிக்கும் சிலப்பதிகார கதை அவள் நினைவில் முட்டியது. பழுது பார்க்க கொடுக்கப்பட்ட அரசி கோப்பெரும் தேவியின் கால் சிலம்பை களவாடிய கொடியவனான பொற்கொள்ளன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மனைவி கண்ணகையின் சிலம்பை விற்க வந்த கோவலன் மீது பழி சுமத்த அரசரும் ஆராயாமல் கோவலனை கொல்ல ஆணையிட்டார். குற்றமற்ற கோவலனும் பரிதாபமாக கொலையுண்டான். அதுபோல யாரோ ஒரு கயவன் குடிபோதையில் காரை செலுத்தி விபத்தை ஏற்படுத்த அப்பாவி சிவனேசனும் பலியானார். அதனால் ரோசலின் கண்ணகி போல் கைம்பெண்ணாய் அவலம் கொண்டார். உடல் வியர்க்க அவளின் வாடிய முகத்தை கண்ணீர் நனைத்தது.
1: ஐயோ, இனி நான் எப்படி வாழ்வேன்? தாய் தந்த ஆதரவில்ல, மாமா அத்தை உறவில் வெறிச்சல். கர்த்தரே, அவனுக்கு கருணையே இல்லையா?
2: கணவனை இழந்து பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டு தனிமரமாய் ஆகிவிட்டதை நினைத்து துயரம் கொண்டாள் ரோசலின்.
4: குருவாயிரப்பன் நின்ன ரட்சிப்பாருன அழுது புலம்பும் ரோசலினுக்கு ஆறுதல் சொன்னார் ருத்ரன் நாயர்.
2: அழுது புலம்பும் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து தானும் கண்ணீர் வடித்தார் மும்தாஜ் பிபி. கண்ணீரும் கவலையும் மதம் பார்த்து வருவதில்லை, அது மனிதத்தின் பொதுவான பிரதிபலிப்பு. வீட்டினுள் பலர் அவளின் துயர் தீர்க்க வழியறியாது கலங்கி நின்றனர். அப்போது ராகவன் ராவ் இன்ஸ்பெக்டர் ராஜுவிடம் ஏதோ சொல்லி ஒரு பாரத்தை காட்டினார். இன்ஸ்பெக்டர் ராஜுவும் ஓகே ஓகே என தலையை ஆட்டிக்கொண்டு பாரத்தில் கையெழுத்திட்டார். இதை கண்ட ருத்ரன் நாயரின் புருவம் மீண்டும் கேள்விக்குறியாய் எழுந்தது. நம்ம சிவனேசன் ஒரு வருடத்திற்கு முன் என்னிடம் 300,000 ஆயுள் காப்புறுதி எடுத்திருந்தார். போலீஸ்காரர் சாட்சியோடு இந்த பாரத்தை எங்கள் கம்பெனிக்கு அனுப்பிவிடுகிறேன். 2 மாதத்தில் சகோதரி ரோசலினுக்கு அந்த பணம் கிடைத்துவிடும். அதற்கு நான் பொறுப்பு என்றார் காப்புறுதி முகவராக பணிபுரியும் ராகவன் ராவ். சிவனேசனுக்கு அப்போது காப்புறுதி வாங்கும் எண்ணமே இல்லை. காப்புறுதி மேல் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. ராகவன் ராவ் மனதை திருப்திப்படுத்தவே வாங்கினார். மேலும் பண நெருக்கடி காரணத்தினால் பகுதி கட்டணம் தான் செலுத்தியிருந்தார். மீதி தொகையை நட்பின் நிமித்தம் ராகவன் ராவ் தான் செலுத்தி உதவினார். இன்று அதுதான் ரோசலினுக்கு நிழல் தரும் குடையாயானது.
4: ரொம்ப நல்லது செஞ்சீங்க சார் என்றார் மும்தாஜ் பிபி.
2: பின் ரோசலினை பார்த்து, நீ என் கிண்டர் கார்டன்லேயே ஆசிரியரா வேலை செய்யலாமா? நீதான் நல்லா தமிழ் படிச்சிருக்கிறிய என தன் பங்கிற்கான உதவியை முன்வைத்தார். உற்றாரும் பெற்றாரும் புறக்கணித்தாலும் சாதி மதம் மொழி என்ற வேதங்களை கடந்த கேண்மை ரோசலினின் இடுக்கண் கலைய தோல் கொடுத்து நின்றது. வீட்டினுள் கூடியிருந்த நண்பர்களின் மனதில் சிறியதொரு ஆறுதல் நிலவியது. வெளியே குளிர்காற்று வீச வானம் பொழிய பூமியின் உஷ்ணத்தை தணித்தது மழை.
1: நன்றி மோகன், கதை முடிஞ்சது. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, தயாரிப்பாளருக்கும் எழுத்தாளருக்கும் நிகழும் அந்த உரையாடல் தலைப்ப கொஞ்சம் மாற்றம் செஞ்ச நல்லா இருக்கும்ல அப்படின்னு நாம வைக்கின்ற எல்லா கோரிக்கைகளுக்கும் அவ்வளவு அழகா தலை சாய்க்கின்ற எல்லா எழுத்தாளர்களுக்கும் மின்னல் எஃப்எம் நன்றி சொல்லிக்குது. எவ்வளவு அனுபவசாலிகளா இருந்தாலும் நம்மோட வயது அதிகமா இருந்தாலும் இங்கிருந்து ஒரு தகவல் வரும்போது அவங்க அதை பெற்றுக் கொள்ளும் போது அதை அவங்க அப்படியே வாங்கிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப மரியாதைக்குரியது. வயது வித்தியாசம் பார்க்காமல் அனுபவம் பற்றிய பெரிய யோசனை ஏதும் இல்லாமல் மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லும் போது உடனே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த பக்குவம், அதை உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் மாறி அவர்களின் உரையாடல். நன்றி ஐயா.
0: இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல உங்களுக்கு சில சில ஒரு இரண்டு தலைப்புகளை கொடுக்கறேன், நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. மகிழ்ச்சியா இருக்குமா? நான் தலைப்பு கொடுக்குறேம்மா. இந்த மூன்று தலைப்பை பாருங்கம்மா, அப்படி சரியில்லைன்னு சொன்னா சொல்லுங்க, மீண்டும் சிந்திக்கின்றேன். சரிங்களா? பாருங்களேன்.
5: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

40 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட சும்பகன் துணை ரஹ்மா எஸ்டிஆர் பெறுநர்கள் பிகா பி 40 திட்டம் மூலம் இலவச சுகாதார பரிசோதனையை பெற தகுதியுடையவர்கள். அது மட்டுமின்றி 20,000 ரிங்கிட் வரையிலான மருத்துவ உபகரண உதவி, புற்றுநோய் சிகிச்சை ஊக்கத்தொகை மற்றும் போக்குவரத்து உதவித்தொகை ஆகிய நன்மைகளையும் பெறுங்கள். செப்டம்பர் 5-6 தேதிகளில், அதாவது இன்றும் நாளையும் நாங்கள் சொல்லும் இந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று இந்த இலவச சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். கோலாலம்பூரில் டிவான் பிளாட் ஸ்ரீ சபா 3B, கேஆர்டி தமன் முடா ஃபசா 1, பிபிஆர் பத்துமுடா. செங்கூரில் ஸ்ரீகம்பங்கன் தமன் சுங்கை பசி இண்டா, பத்து கேவ்ஸ் தமன் ஸ்ரீகோம்பா, காஜாங்கில் கம்போங் சுங்காய் சுவா, கம்போங் பரு அம்பாங். இந்த இடங்களுக்கு நீங்க சென்று இந்த இலவச சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் மைகார்ட் அட்டையை மட்டும் நீங்கள் கொண்டு சென்றால் போதுமானது.

இந்திரா இசையோடு இணைந்திருக்கீங்க. முதல்ல வந்து நேர் ஒருத்தவங்க அழைச்சிருந்தாங்க, ஷாம்லா. அவங்க வந்து இப்போவிலிருந்து சுங்கைப்பட்டாணி ஒரு திருமணத்துக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதாங்க வந்து சேர்ந்தோம் சுங்கைப்பட்டாணி பக்கம் ஆறினார்ல, உட்காந்து குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கணவர் கர்ணன், அதுக்கப்புறம் அம்மா லீலா, தங்கை ஷாலினி, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம், மின்ல கேட்டுட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பயணத்தில் இருக்கலாம், நிறைய இடங்களில் திருமணம் இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தூரம் பயணத்தில் இருக்கும் உங்களுக்கு துணையாக நாங்களும் பாடல்களும் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருந்துட்டே இருக்கு. அதுவும் தீரா இசை கேட்டுட்டே பயணம் செய்யறது அப்படிங்கிறது அது ரொம்ப சுகமான ஒரு அனுபவம், சுகமான ஒரு உணர்வு. அதுவும் நம்ம அன்புக்குரியவர்களோட சேர்ந்து பயணம் செய்யும் போது அந்த பாடல்களுடைய அந்த சுகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அலாதி ஒரு இன்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான உங்கள் மனசுக்கு மருந்தாக பாடல்களை நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காக உங்கள் பயணத்துக்கு துணையாக அனுப்பி வச்சுட்டே இருக்கோங்க.

0: என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்குதானே?
1: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
2: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
1: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
3: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
1: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
4: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7-29-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: வணக்கம்
1: வணக்கம் நளினி அச்சுதன், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், யாருங்க?
1: சொல்ல வரதுட்டீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, கஷ்ட வருத்தமா இருக்கு எனக்கு.
0: விசாலாட்சி சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம்.
1: நிறைய உங்களை மிஸ் பண்ணுவேன்.
0: அப்படியா? சிச்சோ,
1: இன்னைக்கு பாட்டுலாம் அடி அடி என்ன சொல்றது தெரியல போங்க.
0: ஏதாவது சொல்லுங்க, அப்பதானே தெரியும் என்ன சொல்ல தெரியலன்னு.
1: ஐஸ் கட்டியோ அடிக்கிற வயலையோ சொல்றேங்க, ஐஸ் அடிக்கிற வயலையோ அப்படியே மின்னல் ஐஸ் கட்டி அப்படியே புட்டிச்சு வச்சு உருகாம பாத்துக்காம எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க எல்லாரும் மனதையும்.
0: அப்படியா? உங்க மனச பாத்துக்கிறோம்ல.
1: அதான்
0: குழு குழு குழு வச்சிருக்கோம், அதானே
1: குழு குழு குழுன்னு வச்சிருக்கீங்க. எல்லாரும் மனசைய போட்டு பூட்டி எப்படி வச்சிருக்கீங்கன்னு தெரியல, அதை வேற கண்டுபிடிக்கணும். இருங்க,
0: பூட்டு உடச்சுல நீங்க வெளிவர முடியாது, அப்படியேப்பட்ட பலமான பூட்டு.

நேரம் போனதே தெரியலங்க. இன்னும் ஒரு 6 நிமிடங்கள் தான் திரைசைக்கு மீதம் இருக்கு. திரைசையின் நிறைவு பாடலையும் இப்ப நம்ம கேட்க போறோம். அதர்மம் திரையில இருந்து மினலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. 28 மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் வந்திருக்காரு. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். வாகன சோதனை மையம் புஷ்பாகோம் நடப்பில் உள்ள அதன் சேவை நேரத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதி தொடங்கி 24 மணி நேரத்துக்கு விரிவுபடுத்தவிருக்கிறது. இந்த நேர நீட்டிப்பால் பெரும்பாலான மக்கள் தங்களின் வாகனத்தை எப்போது வேண்டுமானாலும் சோதனைக்கு கொண்டு செல்வதை எளிதாக்குவதாக புஷ்பாகோமின் தலைமை நிர்வாக அதிகாரி மஹமூத் ரசா பஹ்மான் குறிப்பிட்டார். சரவாக்கில் மோசமடைந்திருக்கும் புகை மூட்ட சிக்கலை தொடர்ந்து நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் திறந்த வெளியில் எரிக்கும் சம்பவங்களை தவிர்க்குமாறு அனைத்து தரப்பும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நிலைமை வழக்கு நிலைக்கு திரும்பும் வரை குப்பைகளை திறந்த வெளியில் எரிப்பது போன்ற நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக புத்தாக்கம், தொழில்நுட்பம் மற்றும் சேவைகளுக்கான செயற்கை நுண்ணறிவு AI கூட்டமைப்பின் மாநாட்டை சரவாக் ஏற்று நடத்தவுள்ளது. AI தொழில்நுட்பத்தில் மாநிலத்தின் நிலையை வலுப்படுத்துதல், அதன் இலக்கவியல் திறன், வளர்ந்து வரும் முதலீட்டு சாத்திய கூறுகளை வெளிப்படுத்துவதை அம்மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது. KF-இன் விமான நிலையங்களை ரஷ்யா தாக்கியதாக யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இவ்வேளை 4 ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டத்தை கலந்துரையாட KF அமெரிக்க பேராளர்களை வரவேற்க உள்ளது. பேராளர்களின் பயணத்தை சீர்குலைப்பதற்காக கிரெம்ளின் முயல்வதாக KF சாடியது. எண்ணெய் வளம் நிறைந்த ஈராக் மேற்காசிய போரினால் இறக்குமதி நெருக்கடியை சந்தித்துள்ளதன் விளைவாக பக்டாட்டின் எண்ணெய் நிலையங்களில் ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஈராக்கில் தினமும் 33 மில்லியன் லிட்டர் எரிபொருள் தேவைப்படுகிறது. எரிபொருள் விநியோக தட்டுப்பாடு குறித்து மக்கள் பீதியடைந்துள்ளதால் தற்போது 38 மில்லியன் லிட்டராக உயர்ந்துள்ளது. விளையாட்டு, 2026 ஜோஹோர் சூப்பர் கிரான் குதிரையேற்ற போலோ போட்டி. பாசிர்பலாங்கி அரண்மனையின் அரச குதிரையேற்ற திடலில் இன்று நடைபெற்ற 3ம் நிலை வெற்றியாளரை நிர்ணயிக்கும் சுற்றில் கொரியா வெற்றி பெற்றது. கொரியா ஜேக்கோப் அணியை 5-4 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டது. நாளை ராயல் ஜோஹோரும் தமாசிக்கும் பொருதுகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கு ரொம்ப நிறைவான பொழுதா உங்களுக்கு இருந்திருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு புறம் வந்து விடுமுறை முடிய போகுதுன்ற ஏக்கம் இருக்கும், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு புறம் இல்லைங்க, நாங்கள் சந்தோஷமா இப்ப குடும்பத்தோட வேற வேற திட்டங்கள்ல இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாதுகாப்பான பயணம் உங்களுக்கு இருக்கட்டும். சரி, இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு தெலுங்கு பாடல்களை நம்ம கிட்ட ரசிக்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக பிரெஞ்சிஸ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: வெளிய போறோம் வெளிய போறேன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:28. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:28.
0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்பன்

ஹேமச்சந்திரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, டாலிவுட் பாடல்கள் பாடங்கள் நிறைய திரைப்படங்கள் இப்போ வெளிவந்துட்டுருக்கு, ரசித்து நம்ம பாடல்களையும் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சுமந்த் பிரபாஸ் இருக்கார் இல்லையா, ஒரு இளம் இயக்குனர். அவருடைய இயக்கத்தில் ரோமாஞ்சாக்கம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளிவரப்போகுது. பிறகு அல்லாரி நரேஷ் அவருடைய இயக்கத்தில் ரம்பா ஊர்வசி மேனக்கா அப்படின்ற படம். பிறகு மா ரபுடு அந்தரிவாடு அப்படின்ற படத்தை வந்து ஸ்ரீராம் இயக்கியிருக்காருங்க, அதுவும் செப்டம்பர் தான் வெளிவரப்போகுது. மறைமா அப்படின்ற திரைப்படம், பிறகு மந்தாதி சுஹாசுடைய இயக்கத்தில் வெளிவரப்போகுது. அதற்கு பிறகு எபிக் ஆனந்த் தேவரகொண்ட அவருடைய இயக்கத்தில் வெளிவரப்போகுது. இப்படி நிறைய திரைப்படங்களை இந்த செப்டம்பர் மாதம் அப்படியே அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக யார் கொண்டு வராங்கன்னு பார்த்துடலாமா. மனு அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
3: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், 90 ஆம் ஆண்டிலே
4: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.

0: வெல்கம்ஸ்.
1: மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

ஆறு படத்துக்காக டிஎஸ்பி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. போக்குவரத்து நிலவரங்களை பாத்திரலாம். ஈ போல இருந்து டனல் பக்கமா போயிட்டு இருக்கீங்களா, அங்க ஒரு விபத்து நிகழ்ந்திருக்குங்க. கிலோமீட்டர் 263.5 அதன் காரணமாக வாகனங்கள் இப்ப மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகு ரங்காம்ல இருந்து சிடேனா பக்கமா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிலோமீட்டர் 50.7 ஒரு ட்ரெய்லர் படுதடைந்த காரணத்தினால அங்கேயுமே இப்ப நெரிசலா இருக்கு அப்படின்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு யோங்பேங்ல இருந்து பாகோ பக்கமா பயணத்துல இருக்கீங்களா இல்ல அங்க போகலான்ற ஒரு யோசனை இருக்கா, அங்க வந்து ஒரு லாரி பழுதடைந்த காரணத்தினால கிலோமீட்டர் 125.4 வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கு.

அப்படின்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. மாஷாப்லேருந்து சிம்பாங் ரெங்காம் பக்கமாகவும் அதே நிலவரம் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. அதனால நிறைய இடங்களில் விடுமுறை காரணமாக நெரிசலாக இருக்கலாம், பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும். இதற்கிடையில் இங்கே கேஎல் பக்கமாக பார்த்தீங்கன்னா புகைமூட்டமாக இருக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் புகைமூட்டம் இருக்கு அப்படின்னா வெளி நடவடிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சுவாச கவசம் அணிய மறந்துடாதீங்க. நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க, மறந்துடாதீங்க. அடுத்த பாடல் ஜீனியஸ் படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

ஹரிஷ் ராகவின் ஜாமகதி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு அனைத்துலக தர்ம தினம் வந்து அனுசரிக்கப்படுது. தர்மம் அப்படிங்கிறது பணம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, நம்மால முடிஞ்ச உதவியை எதிர்பார்ப்பே இல்லாம மற்றவர்களுக்கு செய்வதுதான் உண்மையான தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவருக்கு வந்து உணவு கொடுப்பது ஆகட்டும், இல்ல துன்பத்துல இருப்பவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை, நம்மளால முடிஞ்ச நாலு வார்த்தை சொல்லுவேன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தையை சொன்னாலே அதுவும் தர்மம் தான். தேவையான நேரத்தில் உதவிகரம் நீட்டுவது, இது எல்லாமே மனித நேயத்தின் அழகான வெளிப்பாடுகள் தான். நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாகட்டும் ஒருவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவர்களுக்கு, இல்ல எதுவும் உதவி கேட்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை வார்த்தையால கூட நம்ம கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக ஸ்வேதா மோகன் அஜய் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மருந்து கடத்தலை தடுக்க விமான நிலையத்தின் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படும். மேதா பதின்ம வயதினருக்கான சமூக ஊடக பாதுகாப்பு அம்சங்களை உலக நாடுகளுக்கு விரிவுபடுத்த வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மருந்து கடத்தல் நடவடிக்கையை களையெடுப்பதற்காக சுகாதார அமைச்சர் அரச மலேசிய குடிநுழைவுத்துறையின் வியூக ஒத்துழைப்பு மூலம் வர்த்தகம் விமான நிலைய கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு தற்காப்பு நிறுவனத்துடனும் ஒத்துழைப்பதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமட் கூறினார். இதன் மூலம் அங்கீகரிக்கப்படாத மருந்துகள் உள்நாட்டு சந்தையில் விநியோகிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் பாதுகாப்பான தரமான மருந்து பொருட்கள் மட்டுமே பயனர்களுக்கு வழங்கப்படுவதில் அரசாங்க கடப்பாட்டின் வெளிப்பாடாகவும் இந்த கட்டுப்பாடு செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அவர். உலகம் முழுவதும் மிக விரைவில் 18 வயதுக்கு மேற்பட்ட முகநூல் படவரி பயனர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை மேதா விரிவுபடுத்தும் என அரசாங்கம் நம்புகிறது. அவை தினசரி பயன்பாட்டு வரம்பையும் இரவு வேளைகளில் கட்டுப்பாட்டையும் உட்படுத்தி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங்ஜிங் கூறினார். இளம் தலைமுறையினர், குறிப்பாக 16 வயதுக்கு கீழ்பட்டோர் சமூக ஊடகங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த பாதுகாப்பு அம்சம் அமெரிக்காவில் உள்ள பயனர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படக்கூடாது. ஏனெனில் மலேசியா உள்ளிட்ட பிற நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்களும் சமூக ஊடக ஆபத்தை எதிர்கொள்வதை அவர் சுட்டிக்காட்டினார். கசிஹ் மடானி திட்டம் வீட்டு பராமரிப்பாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் டத்தோசரி ஃபலினா சீடேக் பரிந்துரைத்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த பரிந்துரை உட்படுத்தப்பட முன்மொழியப்படும் என்றார் அவர். இதன் மூலம் மேலும் பல பராமரிப்பாளர்கள் பயிற்சியை பெறுவர். அத்துடன் சிறார பராமரிப்பு சேவை தரத்தையும் உயர்த்த முடியும். மேலும் வீட்டில் சிறார பராமரிப்பு சூழல் அமைப்பையும் வலுப்படுத்தப்படும் என நிபுங்தபால நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிப்பதற்காக முதலீட்டு வாணிக தொழில்துறை அமைச்சு 11 முன்னெடுப்புகளை நிதியமைச்சிடம் பரிந்துரைத்துள்ளது. நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய குறை கடத்தி தொழில்துறையை துரிதப்படுத்தும் விவகாரங்களுக்கு அவற்றில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் சிம்சின் கூறினார். அதோடு பிற நோக்கங்களுக்காகவும் குறை கடத்தி துறையை மேம்படுத்த இலக்கு கொண்டிருப்பதாக சிம் விவரித்தார். இவ்வளை அரசாங்கத்தின் சேவையையும் வசதிகளையும் மக்களிடம் நெருக்கமாக்கும் அரசாங்க முனைப்பாக மடானி கீதா திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் சிம்சின் தெரிவித்துள்ளார். ஓர் இடத்தில் வழங்கப்படும் அரசாங்கத்தின் பல்வேறு சேவைகளை அணுகுவதற்கான எளிய அணுகுமுறையாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பத்துபான சட்டமன்ற தொகுதியில் இன்று நடைபெற்ற மடானி கீதா திட்டத்தில் அமைச்சு, துறை, அரசாங்க நிறுவனம் என 50க்கும் அதிகமான கண்காட்சி கூடாரங்கள் இடம்பெற்றிருந்தன. கணினி முறையிலான வாகன சோதனை மையம் புஷ்பாக்கும் நடப்பிலுள்ள அதன் சேவை நேரத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் தொடங்கி 24 மணி நேரத்துக்கு விரிவுபடுத்தவிருக்கிறது. மக்கள் இன்னும் எளிதான முறையில் தங்களது வாகனங்களை சோதனையிட வாய்ப்பளிப்பதற்காக நேரம் நீட்டிக்கப்படுவதாக தலைமை நிர்வாக அதிகாரி மஹமூத் ரசா பஹ்மான் கூறினார். வரும் நவம்பர் முதல் அதன் முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும். அதற்கான வரவேற்பையும் போதுமான ஆள் பலத்தையும் அடிப்படையாக கொண்டு அந்த முனைப்பு தொடரப்படும் என்றார் அவர். ஜொஹோர் கொத்ததிங்கி தஞ்சோங் லொம்பாட கடற்கரையில் மூழ்கி காணாமல் போன 4வது இளைஞர் முகமது ஹைமான் ஃபித்ரி சூபியானின் உடல் கண்டறியப்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து 3.1 மைல் தொலைவில் பொதுமக்கள் அவரது உடலை கண்டதாக தஞ்சோங் செடிலி கடல் மண்டல இயக்குநர் கொமாண்டர் முகமது நஜீப் சாம் கூறினார். குடும்ப உறுப்பினரும் அவரது உடலை அடையாளப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 4 நாள்களாக மேற்கொள்ளப்பட்ட மலேசிய கடல் செயலாக்க நிறுவனத்தின் தேடி மீட்பு நடவடிக்கை நிறைவடைந்தது. பினாங்கின் வரலாற்று சிறப்புமிக்க சியோ படகு முனையம் உள்ள பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து 14 மணி நேரத்திற்கு பின் முழுமையாக அணைக்கப்பட்டதாக மாநில மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் ஜான் சேகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். மீண்டும் தீ ஏற்படுவதற்கான ஆபத்தை மதிப்பிடும் அனைத்து சோதனை நடவடிக்கைகளும் மாலை 5 மணிக்கு நிறைவடைந்ததாக அவர் கூறினார். அங்கு பின்னிரவு ஏற்பட்ட தீயில் 5 வணிக வளாகங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. எனினும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: நேபாளத்தில் ஒரே நாளில் 2 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. 10 நாள்களாக தொடரும் தேடி மீட்பு பணிக்கு நம்பிக்கை அளித்துள்ளது. ரசுவா வட்டாரத்தில் திரிசூலி 1 நீர்மீன் திட்டத்தின் சுரங்கப்பாதையின் 225 மீட்டர் அடியிலிருந்து சீன நாட்டவரை உள்ளூர் மீட்புக்குழு காப்பாற்றியது. தொடர்ந்து நுவாகோட் வட்டாரத்தில் புதையுண்ட வீட்டிலிருந்து 64 வயது சந்திரிகா ஸ்ரேஸ்தா எனும் நேபாளத்து பெண்மணியும் உயிருடன் மீட்கப்பட்டார். இன்னும் 5000 பேரை காணவில்லை என தேசிய பேரிடர் நிறுவனம் கூறியது. கியேவின் விமான நிலையங்களை ரஷ்யா தாக்கியதாக யுக்ரைனிய அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இவ்வேளை 4 ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டத்தை கலந்துரையாட கியேவ் அமெரிக்க பேராளர்களை வரவேற்க உள்ளது. பேராளர்களின் பயணத்தை சீர்குலைப்பதற்காக கிரெம்ளின் முயல்வதாக கியேவ் சாடியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தொழிலதிபர் நண்பர் ஸ்டீவிட்காஃபும் மருமகன் ஜேரட் குஷ்னரும் அங்கு முதல் முறையாக பயணம் மேற்கொள்கின்றனர். ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து யுக்ரைனின் வான்வழிகள் மூடப்பட்டுள்ளதால் பெரும்பாலான தலைவர்களும் அதிகாரிகளும் கியேவுக்கு ரயிலில் பயணம் செல்கின்றனர். எண்ணெய் வளம் நிறைந்த ஈராக் மேற்காசிய போரினால் இறக்குமதி நெருக்கடியை சந்தித்துள்ளதன் விளைவாக பக்தாட்டின் எண்ணெய் நிலையங்களில் ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஓபெக்கின் 2nd எண்ணெய் உற்பத்தியாளராக ஈராக் உள்ளது. இருப்பினும் உள்ளூர் தேவையை நிறைவேற்றும் அளவுக்கு எரிபொருளை உற்பத்தி செய்ய இயலாமல் இறக்குமதி செய்கிறது. ஈராக்கில் நாள்தோறும் 33 மில்லியன் லிட்டர் எரிபொருள் தேவைப்படுகிறது. எரிபொருள் விநியோக தட்டுப்பாடு குறித்து மக்கள் பீதியடைந்துள்ளதால் தற்போது 38 மில்லியன் லிட்டர் தேவைப்படுகிறது. விளையாட்டு. சீனா மொஹையில் நடைபெறும் 2026 இளையோர் ஹாக்கி கிண்ணம் தேசிய இளம் அணியினர் 8-0 என கசாக்ஸ்தானை பந்தாடினர். ஆட்டம் தொடங்கிய முதல் நிமிடத்திலே யங் தாய்கசனி முதல் கோலை அடித்தது. 2012 மலேசியா அப்போட்டியின் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்றது. நாளை மலேசியாவும் வங்காளதேசமும் பொருதுகின்றன. அதன்பின் மும்முறை வெற்றியாளர் பாகிஸ்தானுடன் தேசிய அணி மோதுகிறது. குழு நிலையிலான இறுதிச் சுற்றில் மலேசியாவும் உபசரணை நாடும் களம் காண்கின்றன. குழு நிலையில் முதல் 2 நிலைகளில் வெற்றி பெறும் அணிகளே அரையிறுதிக்கு முன்னேறும். நிறைவாக 2026 ஜோஹோர் சூப்பர் கிரவுன் குதிரையேற்ற போலோ போட்டி. பசிருப்பிலாங்கி அரண்மனையின் அரச குதிரையேற்ற திடலில் இன்று நடைபெற்ற 3rd நிலை வெற்றியாளரை நிர்ணயிக்கும் சுற்றில் கொரியா வெற்றி பெற்றது. கொரியா ஜேகப் அணியை 5-4 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டது. நாளை ராயல் ஜோஹரும் தெமாசிக்கும் பொருதுகின்றன. ஜோஹரின் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகோதா இஸ்மாயில் தலைமையிலான ராயல் ஜோஹர் 9-5 என ஜேகோப்பை தோற்கடித்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. மருந்து கடத்தலை தடுக்க விமான நிலையத்தின் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படும். மேதா பதின்ம வயதினருக்கான சமூக ஊடக பாதுகாப்பு அம்சங்களை உலக நாடுகளுக்கு விரிவுபடுத்த வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் தேசிய அண்டார்டிக் ஆய்வு மையம் NARC இயக்குனர் பேராசிரியர் டத்து டாக்டர் அசிசான் அபுசாமா ஆசிய வட்டாரத்தை நிகழ்த்து அண்டார்டிக் ஆய்வுக்கான அறிவியல் குழு ஸ்கா துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் மலேசியர் என்ற பெருமையை பெற்றார். அவரது நியமன அறிவிப்பை கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுல்தான் மீசான் அண்டார்டிக் ஆய்வு அறக்கட்டளையின் நிகராளி வெளியிட்டார். பேராசிரியர் டத்து டாக்டர் அசிசான் 1999 ஆண்டு அண்டார்டிக் ஸ்காட் பேஸ்க்கு மேற்கொள்ளப்பட்ட மலேசியாவின் முதல் அறிவியல் ஆய்வு பயணத்திற்கு தலைமையேற்றிருந்தார். அவரது நியமன அறிவிப்புடன் 2016 ஆண்டு ஸ்காரின் ஈராண்டு கூட்டமும் அறிவியல் மாநாடும் முதன்முறையாக மலேசியாவில் நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. 1958 ஆண்டு நிறுவப்பட்ட ஸ்கா அமைப்பில் 31 நாடுகள் உறுப்பியம் பெற்றுள்ளன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா
1: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
2: மலேசியாவிலே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
3: லிங்கம்.
4: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
5: இஸ்லாமிய வானொலி நாடகம் அந்தி மந்தாரை, எழுத்து எஸ் டி ஷேக் டவுட். அந்தி மந்தாரை இஸ்லாமிய வானொலி நாடகம்.

0: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வாலைக்கும் சலாம். வாங்க மாமி, நல்ல நேரத்துல வந்தீங்க.
0: ஏமா, ஏதாவது வேலை இருக்கா?
1: இல்ல மாமி, நான் பேங்க் வரைக்கும் போகணும், என் மகன் தூங்குறான். இப்படி உட்காந்து பாத்துக்கிறீங்களா? நான் இதோ அரை மணி நேரத்துல வந்துடுறேன் இன்ஷால்லா.
0: நல்லதுமா, என் பேர் என்ன, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா.
1: நான் வெளியில கூட்டிட்டு போறேன் மாமி.
0: நல்லதுமா,
1: நான் வரேன் மாமி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: வாலைக்கும் சலாம்.

0: மாமி எழுந்துருங்க, என்ன பழக்கம் இது? இது ரொம்ப ஓவர். என்ன துணிச்சு இருந்தா இப்படி ஏன் கட்டில விழுந்து தூங்குவீங்க?
1: மன்னிக்கணுமா, ஏசி கடுமையான வெயில் என்ன அப்படியே அசத்திடுச்சு.
0: அசத்திடுச்சுன்னா முந்தானையை விரிச்சு தலையில படுத்து தூங்குங்க, இல்ல நாற்காலியில சாஞ்சி தூங்கி இருக்கணும். தகுதிக்கு மீறி எதுக்குமே ஆசைப்படக்கூடாது மாமி, இது எப்பவுமே ஆபத்துன்னு மறந்துடாதீங்க.
1: இப்படி எல்லாம் இனிமே நடந்துக்க மாட்டோமா?
0: மாமி, நீங்க நாலு வீட்டுல வேலை செஞ்சு பழைக்கிறவங்க, மறந்துடாதீங்க.
1: அது எப்படிமா மறக்கும்?
0: நீங்க என் கணவருக்கு தூரத்து உறவு சின்னமா தான், எனக்கு மாமி தான். அதுக்காக இப்படியா உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாக முடியாது, தெரிஞ்சுக்குங்க.
1: சரிமா, இந்த மரம் மட்டும் என்ன மன்னிச்சிடுமா, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது.
0: அதெல்லாம் வேணாம். இது எவ்வளவு விலை உயர்ந்த பெட்டு பெட்ஷீட்னு தெரியுமா? காலையில தான் விரிச்சேன், ச்சே, நான் இப்ப இதை திருப்பி மாத்தணும்.
1: எதையும்
0: மனசுல வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல, மைண்ட்ல நல்லா ஏத்திக்கங்கன்னு சொல்றேன்.
1: சரிம்மா, நான் வரேன்.

நான் நடந்துகிட்டது தப்பு தான், என் தகுதிக்கு மீறி நடந்தது தப்பு தான். அதுக்காக அந்த பபிதா என் மேல இவ்வளவு கோபப்பட்டிருக்கோம். இவ்வளவு கால அனுபவத்துல இப்படியெல்லாம் நடந்ததே இல்லையே. யாழ்லா என் மேல தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிடு, அவன் மேல தப்பு இருந்தாலும் அவளையும் மன்னிச்சிடு. அவன் நல்லா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு, வசதியா வாழ்ந்த பொண்ணு. சரி வாங்க சொல்லிட்டாங்க.

0: السلام عليكم مامي مامي
1: وعليكم السلام அட வாங்க அசரத்து உள்ள வாங்க ஏன் அசரத்து என்ன தெரி இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனா நானே வந்திருப்பேனே ஏதாவது வேலையா வந்தீங்களா
0: இப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்
1: மாஷா அல்லா என்னோட பேசவா அல்லாவே ஒரு நாக்காளி கூட இல்ல அந்த பெஞ்சில் உட்காருங்களா
0: பரவாயில்ல மாமி பெஞ்சிலே நான் உட்கார்றேன் மாமி நான் சொல்ல போறத கவனமா கேட்டு சிந்திச்சு பதில் சொல்லணும் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம்
1: சரி சொல்லுங்க அசரத்து
0: இன்னைக்கு காலையில 75 வயசு இருக்கும் ஒரு முதியவர் என்ன பார்க்க வந்தாரு
2: அஸ்ஸலாமு அலைக்கும்
0: வாலைக்கும் அஸ்ஸலாம் வாங்க உள்ள வாங்க
2: ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு நான் வந்து கெடுத்துட்டோம்
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த வாரம் மின்னல் எஃப்எம் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு பயான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்
2: ஓ
0: பரவாயில்ல நீங்க சொல்லுங்க
2: உங்களோட நான் கொஞ்சம் பேசணும்
0: ஏன் இவ்வளவு தயக்கம் தாராளமா நீங்க என்கிட்ட பேசலாம் நீங்க எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறத என் கடமையா நினைக்கிறேன் கூச்சப்படாம கேளுங்க
2: உங்க பேச்சே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஹசரத்
0: சொல்லுங்க பாய்
2: பினாயில இருந்து வந்திருக்கிறேன் ஹசரத்
0: நல்லது
2: எனக்கு அங்க ரெண்டு வீடு சொத்துக்கள் எல்லாம் உண்டு இங்க கோலப்பூர்லயும் ஒரு பெரிய வீடு ஒரு கடை சேவாவுக்கு
0: விட்டுருந்தேன்
2: இங்கேயே நான் குடி வர போறதால வீட்டை மட்டும் காலி பண்ணி எனக்கு குடி இருக்க ரெடி பண்ணி வச்சுட்டேன்
0: சரி
2: கடை சேவா வருது ஹசரத்
0: ரொம்ப நல்லது
2: எனக்கு ஒரே மகள்தான் கல்யாணம் ஆகி 2 வருஷ காலமா நான் என் மகளோட தான் இருந்தேன் என் மனைவி வஃபாத் ஆகி 6 வருஷம் ஆச்சு என் மக கல்யாணத்துக்கு கூட என் மனைவி இல்ல என் மருமகன் சவுதியில இன்ஜினியர் கை நிறைய சம்பளம் 3 மாசத்துக்கு முன்ன இருந்து என் மருமகன் என்னால தனியா அங்க இருக்க முடியல என் மனைவியையும் அடைச்சுக்கிட்டு போக போறேன்னு என்கிட்ட கேக்க நானும் அதுக்கு சம்மதிச்சுட்டேன்
0: ஆமா வேற வழி இல்லையே சம்மதிச்சுதானே ஆகணும்
2: என் மருமகன் 1 வாரத்துக்கு முன்னதான் விசாவோட வந்து என் மகளை கூட்டிக்கிட்டும் போயிட்டார் நான் தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஹசரத் நீங்களும் அங்க வந்துருங்க நான் வீடு தங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு தான் சொல்றாங்க ஆனா அது எனக்கு பிடிக்கல 2 ஹஜ் செஞ்சிட்டேன் 3 உம்ரா செஞ்சிட்டேன் அல்ஹம்துலில்லா நான் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான் ஹசரத்
0: மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய்
2: என் மக திருப்தி அடைகிற அளவுக்கு நான் அவளுக்கும் சொத்து பத்துகளை சேர்த்து கொடுத்துருக்கேன் ஹசரத்
0: சரி
2: இந்த தள்ளாத வயசுல என்ன வச்சு பராமரிக்க யாருமே இல்ல ஹசரத்
0: ரொம்ப தர்ம சங்கடம் தான் சொல்லுங்க பாய்
2: கோலாலம்பூர் வீடு கடை எல்லாம் நான் வச்சுக்கிட்டேன் காடியும் எனக்கு இருக்கு
0: ரொம்ப நல்லது பாய்
2: கடை சேவா வருது
0: சந்தோஷம்
2: நான் ஒரு பெண்மணிய வேலைக்கு வச்சுக்கிட்டாலும் நான் குளிக்க வைக்க என் ஆடை வேற சரிப்படுத்த நான் நோய்வாய்ப்படும் போது உணவு ஊட்டி விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதையும் செய்யணும் இதையெல்லாம் ஒரு வேலைக்காரி செஞ்சா அது ஹராம் இல்லையா என் மனைவி அப்படிங்கிறவ செஞ்சா அது ஹலால் இல்லையா ஹசரத்
0: 100க்கு 100 உண்மைதான் பாய்
2: அதுக்குத்தான் நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தேன்
0: எனக்கு நல்லாவே புரியுது சொல்லுங்க
2: இஸ்லாமிய முறைப்படி ஹலாலா எனக்கு பணிவிட செய்ய ஒரு 55 அல்லது 60 வயசு முதிர்ந்த என்ன பராமரிக்க அளவுக்கு உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு விதவை பெண்மணியா இருந்தாலும் பரவாயில்ல நான் மணந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஹசரத்
0: மாஷா அல்லாஹ் அருமையான ஐடியா ஒரு புத்தி கூர்மையான முடிவு இஸ்லாமும் இதை ஏத்துக்குது பாய்
2: இதுக்கு நீங்க தான் பாய் எனக்கு உதவி செய்யணும்
0: நிச்சயமா என்னோட உதவி உண்டு பாய் இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்பாடு பண்றேன் மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதரும் இப்படிப்பட்ட முதியோர்கள் உதவி கேட்டா என்ன போன்ற இளைஞர்கள் மறுக்க கூடாதுங்கிறது தான் நியதி ஒருவருடைய முதுமை காலத்துல அந்த முதியவரை ஒரு இளைஞன் கண்ணியப்படுத்தினா அவனுடைய முதுமை காலத்துல அவனை கண்ணியப்படுத்த அல்லாஹ் ஒருத்தனை அனுப்புவாங்கிறது ஹதீஸ் இந்த பிரதிபலன் கூட எதிர்பார்த்து நான் உதவி செய்ய போறதில்ல பாய் ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு இன்னொரு இஸ்லாமிய சகோதரர் இதை எல்லாம் செஞ்சாகணும் பாய்
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹசரத் ரொம்ப சந்தோஷம்
0: பாய் நான் ஒரு பெண்மணிய மனசுல நினைச்சு முயற்சி பண்றேன் அது மட்டும் நடந்துட்டா இன்னும் 3 நாள்ல வர்ற ஜும்மா குத்துபா முடிஞ்சதும் உங்களுக்கு நிக்கா பாய் இன்ஷாஅல்லாஹ்
2: அல்ஹம்துலில்லாஹ் மகருக்காக நான் 120 கிராம் தங்க நகைகள் கூட வச்சிருக்கேன் சார்
0: மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் பாய்
2: அதோட இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இதில் ஒரு 5000 வெள்ளி இருக்கு. என்னை ஏற்று எனக்கு மனைவியா வரப்போற பெண்மணிக்கு நிக்காஹ் உடைகள் எடுக்கிறதுக்கு இதை கொடுத்துருக்கா சரத்.
0: அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய்.
2: அது மட்டும் இல்லாம என்னுடைய மறைவுக்கு பிறகு என் சொத்துக்கள் அனைத்தும் அந்த பெண்மணிக்குத்தான் அப்படிங்கிறத ஜமாதார் அறிய நான் எழுதி கொடுத்துறேன் சரத்.
0: பாய், உங்களுக்கு வரப்போற மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க பாய். இப்பவே தொழுக முடிஞ்ச உடனே நான் போய் பேச போறேன் இன்ஷா அல்லாஹ்.
2: சந்தோஷம். அப்போ நான் வரட்டுமா ஹசரத்? அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: வாலைக்கும் அஸ்ஸலாம். இதுதான் மாமி நடந்தது. தொழுக முடிஞ்சதும் நேரா இங்க தான் வர்றேன். இந்த விஷயத்துல நல்லா சிந்திச்சு பதில் சொல்லுங்க. மிச்சமுள்ள உங்க வாழ்நாள் பிரகாசமா இருக்கும்.
1: நான் இதை ஏத்துக்கிட்டாலும் நம்ம தாமான்ல
0: கிண்டல் கேலி ஏளன பேச்சு ஒரு புறம் இருந்தாலும் ஈமானுள்ள தீனவர்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா?
1: என்ன பேசுவாங்க சொல்லுங்க ஹசரத்.
0: பாவம் அந்த மாமி கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சு தன்னோட மௌத்து செலவுக்கு கூட தானே சேர்த்து வச்சிருங்கிற லட்சியத்தோட வாழ்ந்தாங்க தானே, உழைச்சி சாப்பிட்டாங்க தானே, நான் என் ஒரு நல்ல வாழ்வை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பேசுவாங்க. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். நீங்க சம்மதிக்கிறீங்க, இந்தாங்க 5000 வெள்ளி வாங்கிக்கங்க மாமி. இந்தாங்க பிடிங்க, நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: அலைக்கும் அஸ்ஸலாம். யா அல்லாஹ், வர்ற ஜும்மா குத்பா முடிஞ்சது எனக்கு நிக்கா, எனக்கு கல்யாண துணிமணி எடுக்க 5000 வெள்ளி. நான் காண்கிற கனவா இல்ல நனவா? அந்த பப்பிதா பொண்ணும் என்ன அலட்சியப்படுத்தினது, வசமாரி பொழிஞ்சது எல்லாம் உன் அரசுக்கு போயிடுச்சா? சரி சரி, எல்லாம் உன்னோட செயல்.

0: மாஷாஅல்லாஹ். பாய், சாவியை கொடுங்க, நான் கதவை திறக்கிறேன். ரெண்டு பேரும் மெதுவாக இறங்கி உள்ள வாங்க. மாஷாஅல்லாஹ், எவ்வளோ பெரிய வீடு. ஆ, ரெண்டு பேரும் அந்த சோபாவில் உட்காருங்க.
1: ஹசரத், நீங்களும் உட்காருங்க.
2: ஹசரத், அல்லாஹ்வோட ஏற்பாட்டை பார்த்தீங்களா? இந்த ஊட்டத்தான் என்ன ஒரு பெரியவர் கிளீன் பண்ண வர சொல்லி நான் தான் கிளீன் பண்ணேன். 200 வெள்ளி கொடுத்தாரு. என் கண்களை என்னாலே நம்ப முடியல ஹசரத்.
0: மாஷாஅல்லாஹ், யாருடைய வாழ்க்கையிலையும் இப்படி நடந்ததா சரித்திரமே இல்ல மாமி.
1: ரஷீதா, 2 நாட்களுக்கு முன்ன நீ வேலைக்காரி, இன்னைக்கு நீ இந்த வீட்டு எஜமானி. எல்லாம் அந்த நாயன் செயல். வாங்க ஹசரத், வா ரஷீதா, வீட்டை எல்லாம் காட்டுறேன்.
0: மாஷாஅல்லாஹ், எவ்வளவு அழகு மாமி, பாருங்க மாமி. என்ன மாமி, பேச்சே காணோம்.
2: எனக்கு என்ன பேசுறேன்னு புரியல ஹசரத்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வாலைக்கும் ஸலாம்.
3: நான் உள்ள வரலாமா?
1: யாரு? வாமா வாமா, தாராளமா.
3: நான் மாமிய பாக்கணும். அதான்
1: ரஷீதா, உன்னை பார்க்க ஆளு வந்திருக்கு.
2: அடாடா, வாமா பாப்பிதா, உள்ள வா.
3: நல்லா இருக்கீங்களா மாமி? நான் உங்களோட தனியா பேசணும் மாமி.
2: வாமா உள்ள போகலாம், வா.
3: மாமி, இந்த கையை உங்க காலா நினைச்சிடுங்க மாமி. என்ன மன்னிச்சிடுங்க மாமி, உங்களை நான் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன், அளவுக்கு மீறி வேதனைப்படுத்திட்டேன். இறைவன் நினைச்சா ஒரு நொடியில ஒரு மண்குவியில கூட மலையாக்க வல்லமை உள்ளவங்கிறத எல்லாத்தையும் சிந்திக்கவே இல்லை மாமி. நான்
2: பரவாயில்லம்மா, அதையெல்லாம் அப்பயும் மறந்துட்டேன்.
3: இப்ப பாருங்க, இந்த அரண்மனை போன்ற வீடு என்ன, என் வீடு, என் பெட்ரூம் எல்லாம் தூசிக்கு சமம்னு புரிஞ்சுக்கிட்டேன் மாமி. என்ன மன்னிச்சிடுங்க மாமி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமி.
2: இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு உள்ள இந்த உலகத்துல ரொம்ப சகஜம்தாம்மா. நீ நடந்ததை மறந்துடு
3: மாமி. துபாயில உள்ள என் கணவர், அதாவது உங்களுக்கு அக்கா மகனான அவருக்கு காலையில எல்லாத்தையும் சொன்ன மாமி. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.
2: மாஷாஅல்லாஹ், அப்படியம்மா, ரொம்ப சந்தோஷம்.
1: ரஷீதா,
2: இத வந்துட்டங்க.
1: எல்லாரையும் உட்கார வச்சு கேக்கு ஜூஸ் அந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு குடு.
2: இந்த இதோ வந்துட்டங்க, கேக் ஜூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு.
1: அப்படியா, சரி உட்காருங்க எல்லாரும். எல்லாரும் சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க.
0: பாய் மாமி, சந்தோஷமா இருங்க, நான் வர்றேன்.
1: ஹசரத், நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கணும். என்னையும் ரஷீதாவையும் சேர்த்து வச்சதுக்கு முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா அந்த நாயனுக்கு, அடுத்தது ஹசரத் ஆகிய உங்களுக்கு.
0: மாஷாஅல்லாஹ், நான் புறப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வாலைக்கும் ஸலாம்.
3: நானும் புறப்படுறேன் மாமி. பாய், நீங்க எங்க மாமியின் கணவர், உங்களை நான் மாமான்னு கூப்பிடலாமா?
1: யாராளமா.
3: அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரேன்.
1: வாலைக்கும் ஸலாம். ஏம்மா, என் மனைவி ரஷீதா காடி ஓட்டி பழகணும், அதுக்கு ஒரு லேடி டிரைவரை ஏற்பாடு பண்றியா?
3: நிச்சயமா நான் பண்றேன் மாமா.
2: என்ன காடி நான் ஓட்டவா?
3: நீங்க ஜம்முன்னு காடி ஓட்டிட்டு போகணும், எல்லாரும் அதை பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கணும் மாமி.
1: ஆமா ரஷீதா,
3: இதுதான் உலக வாழ்க்கைங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மாமி. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சரி மாமி, நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: வாலைக்கும் ஸலாம்.
4: நேர்களே, இதுவரை எஸ் டி ஷேக் டவுட் எழுதிய அந்தி மந்தாரை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன் கனி, அஜா ஜெய்தூன், சைக் நசீர் மற்றும் சஜரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர்.
5: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.

வணக்கம் சாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். புற்றுநோய் பாதிப்பால் பங்களிக்கும் சுற்றுச்சூழல் மாசுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை அவசியம் என பேராக் ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷா வலியுறுத்தியுள்ளார். புகைப்பிடிப்பதிலும் வாழ்க்கை நடைமுறையிலும் மட்டும் கவனம் செலுத்துவது புற்றுநோயை தவிர்ப்பதற்கான வழியாகாது. மாறாக தொழிற்சாலை வெளியேற்றம், வாகன புகை, நீர் மாசுபாடு ஆகிய சிக்கல்களுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு ஊராட்சி செயலாக்க தரப்புடன் இணைந்து சோதனை அடிப்படையிலான நெறிமுறை அல்லது சாண்ட்பாக்ஸ் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. வேளாண் உணவுத்துறையில் புதிய வணிக மாதிரிகளை உட்படுத்திய விதி உட்பட சட்ட சிக்கலை ஒருங்கிணைப்பதற்காக அது பரிசீலிக்கப்படுவதாக அமைச்சின் தலைமைச் செயலாளர் டதோஸ்ரீ இஷாம் இஷா கூறியுள்ளார். புதிய நிர்வாக நடைமுறை SOP-யும் வழிகாட்டுதலும் நெறியுடன் வெளியிடப்படுவதை உறுதிப்படுத்த அது அவசியமாகிறது என அவர் தெரிவித்துள்ளார். சுங்கை புலோ தொகுதியில் கல்விக்கு ஆதரவாக 500,000 ரிங்கிட்டுக்கும் அதிகமான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டதோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். கல்வியை தொடர இளம் பிள்ளைகளுக்கு நிதி நெருக்கடி ஒரு தடையாக இல்லாதது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சருமான அவர் கூறியுள்ளார். ஏதன்ஸுக்கு அருகிலுள்ள தனாக்ரா விமான நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற விமான கண்காட்சியின் போது கிரீக்கின் சிறு ரக போர் விமானம் விபத்துக்குள்ளானது. தீயை அணைக்க இரு உலங்கூர்திகள் போராடின. விமானிகளின் நிலைமை குறித்து இன்னும் தகவல் வெளிவரவில்லை. அமெரிக்கா உலக கிண்ண கார்பந்து ஃபீஃபா மூலம் $18 பில்லியன் அதிகமான பொருளாதார லாபத்தை ஈட்டியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் 160,000 வேலை வாய்ப்புகள் உருவாக ஆதரவாக இருந்ததாக ட்ரம்ப் த்ரூத் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. பாரோய் துவான்கு அப்துல் ரஹ்மான் அரங்கில் நகரி சம்பிலான் FC-க்கும் ஸ்டார் சிட்டி FC-க்கும் இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல்களில் சமநிலையில் முடிவுற்றது. இரண்டாம் பாதி கூடுதல் நேரத்தில் முகமது ஆக்யா அப்துல் ரஷீத் 20 நிமிடத்தில் அடித்த கோல் நகரி சம்பிலானை தோல்வியிலிருந்து காப்பாற்றியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது, குறிப்பா ஆண்களுக்கு பிடித்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். இன்றைக்கு 5 செப்டம்பர் பாத்தீங்கன்னா உலக தாடி தினம் வந்து அனுசரிக்கப்படுது. தாடி அப்படிங்கிறது வெறும் தோற்றம் மட்டும் இல்லைங்க, சிலருக்கு வந்து அது தனித்துவமான அடையாளத்தை கொடுக்கும், சிலருக்கு கம்பீரத்தை கொடுக்கும், இன்னும் சிலருக்கு அவங்களுடைய தனிப்பட்ட பாணியை வெளிப்படுத்தும். தாடி வச்சிருந்தாலும் சரி, அல்லது அதை வந்து மலித்திருந்தாலும் சரி, நம்முடைய தோற்றத்தை விட நம்முடைய குணம்தான் நம்மை அழகா காட்டுது அப்படின்னு சொல்றவங்க ஒரு புறம் இருந்தாலும், இன்றைக்கு தாடி வைத்திருக்கும் நண்பர்களுக்கு ஒரு வாழ்த்து நம்ம சொல்லிடலாமே. தாடி வச்சிருந்தாலும் அழகுதான் இல்லை, இல்லாட்டி அழகுதான், தாடி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கு அதுக்காக இந்த நாள். சரி, இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக எஸ்டிஆர் ரோஷினி கொண்டு வராங்க. இதற்கிடையில டிக்டாக் நேரலை பக்கமா வந்தீங்கன்னா நீங்க பாட்டு கேட்கலாங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லிட்டு என்ன பாட்டு வேணுன்றத அங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம், பாடல் கேட்கலாம் வாங்க.

0: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.
1: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
2: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
1: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
2: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
1: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
2: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
5: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
4: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
5: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர
4: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
5: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
4: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
5: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
4: என்னாச்சு என்னாச்சு?
5: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
4: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
5: என்னது 5 நிமிஷமா?
4: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
5: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.

ஸ்ரீகாந்த் தேவா இசையில் ஒரு விறுவிறுப்பான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தீங்க. சரி, இப்போ பயணத்தில் இருக்கீங்களா? பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும். டிக்டாக்லாம் பார்த்துட்டே வாகனத்தை ஓட்டக்கூடாதுங்க, அதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல FM கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்து டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்க வாகனம் ஓடிட்டு போயிட்டு இருப்பீங்க, பக்கத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி ஒரு பாட்டு கேட்க சொல்லுங்க. இல்லை அன்புக்குரியவருக்கு ஒரு பாட்டு அன்பு பரிசா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வழங்குறதுக்கு நாங்க இங்க ரொம்ப தயாராக காத்துட்டு இருக்கோம் காற்றின் மொழி நிகழ்ச்சி வாயிலாக. இப்போ அடுத்த பாட்டு நவனேஸ்வரி விஸ்வநாத் அப்படின்ற புத்தம் புதிய ஒரு படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் உயிரி அப்படின்ற பாட்டு. ஜனனிக்காக, ஜனனி ஜேபியில் இருக்காங்க, அவங்களுக்காக கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வந்துகிட்டே இருக்குங்க, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வெட்டி பசங்க அப்படின்ற நம்ம உள்ளூர் படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் திலீப் வர்மன் குரல்ல கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ அடுத்த பாடல் லிங்கேஷ் வந்துட்டு நாங்க நாலு பேர் அப்படின்ற பாடல ஒருத்தவங்களுக்காக தான் கேட்டிருக்காங்க, அமித்ஷாவுக்காக கேட்டிருக்காங்க. யார் அந்த நாலு பேர்னு தெரியல, ஆனா ஒரு பேர் அவர் சொல்லிட்டாரு, இப்போ அவங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

தேவி அந்த பாடல் அவங்களுடைய கணவர் தனசீலனுக்காக கேட்டிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் குமார் பூக்களை சற்று ஓய்விடுங்கள் அப்படின்ற பாடல் அன்பு பரிசா அவருடைய மனைவி துர்காவுக்காக கொடுக்க சொல்லியிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியான பாடல் கன்னி கண்மணி அப்படின்ற பாடலை கண்மணி கேட்டிருக்காங்க அவங்களுடைய மகள் லாவண்யாவுக்காக. இதுவரைக்கும் டிக்டாக் நேரலையில்

இசை புயல்னா இசை புயல் தாங்க, என்ன ஒரு பாட்டு இல்லை. சரி, இப்போ தொடர்ந்து அடுத்த பாடல்களையும் நம்ம கேட்க போறோம். இதற்கிடையில நீங்க 11 மணிக்கு பிறகு அழைக்கணும், அழைத்து பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே அழைக்க தொடங்கலாங்க. நேரம் ஆயிடுச்சு இல்லையா? 03-2282-5733 அல்லது 4768 யாருக்காக என்ன பாட்டு வேணும், பழம் பாடல்ல இந்த பாடல் கேட்டாதாங்க இன்றைக்கு என்னால் தூங்கவே முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பாட்டுன்றதை அழைத்து சொல்லுங்க. அடுத்த பாட்டு முகமது சாதனா சர்கம் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், ஏன்னா நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2026 மகா விவசாய கண்காட்சியின் ஒரு பகுதியாக கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மதிப்பு 12.6 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியது. இது 8 பில்லியன் ரிங்கிட் என்ற ஆரம்ப இலக்கை விட அதிகமாகும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். வாகன சோதனை மையம் புஷ்பாக்கம் நடப்பிலுள்ள அதன் சேவை நேரத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதி தொடங்கி 24 மணி நேரத்துக்கு விரிவுபடுத்தவிருக்கிறது. வரும் நவம்பர் மாதம் அதன் முன்னோடி திட்டம் தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான வரவேற்பு போதுமான ஆள்பலத்தை அடிப்படையாக கொண்டு அந்த 24 மணி நேர செயல்பாடு தொடரப்படும். பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை விட தொழில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படக்கூடாது என பேரா ஆட்சியாளர் சுல்தான் நசரின் ஷா நினைவூட்டினார். சுற்றுச்சூழல் மாசுக்கும் புற்றுநோய் விகிதங்களுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி பேசிய அவர் அதற்கு தீர்வு காண வேண்டியதன் அவசர தேவையை வலியுறுத்தினார். சரவாக்கில் பீந்துலு, தாத்தாவ், சபாவோ ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளும் 11 தேதி வரை இல்லிருப்பு கற்றல கற்பித்தல் நடவடிக்கைக்கு மாற்றப்படும். மாநில கல்வித்துறை இவ்வாறு அறிவித்துள்ளது. ஜப்பான் தோத்தோரி மாவட்டத்தில் உள்ள அயுவாமி கடற்கரையில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 3 13 வயது சிறுவரில் ஒருவரை காணவில்லை. உள்ளூர் சுற்றுலா சங்கத்தின் அகப்பக்க தகவல் படி அந்த இடம் நீச்சலுக்காக ஒதுக்கப்பட்ட கடற்கரை பகுதியாகும். ஆயினும் அதற்கான அதிகாரப்படி அனுமதி ஆகஸ்ட் 16 நிறைவடைந்தது. காணாமல் போன சிறுவனை காவல்துறை, தீயணைப்பு படை, உள்ளூர் கடலோர காவல் படையினர் தேடி வருகின்றனர். வெளிநாட்டு அரசாங்க ஊழியர்களின் குழந்தைகளுக்கு பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமையை அமெரிக்கா மறுக்கிறது. பெற்றோரில் எவரேனும் அமெரிக்க குடிமக்களாக இருந்த போதிலும் அந்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் குடியுரிமை வழங்கப்படாது என அந்நாட்டின் உள்துறை பாதுகாப்பு அமைச்சு ஆவணம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. லிவர்பூலின் விளையாட்டு இயக்குநர் பதவியிலிருந்து ரிச்சர்ட் ஹாகஸ் விலகுவதாக லிவர்பூல் அறிவித்துள்ளது. தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து மைக்கேல் எட்வர்ட்ஸ் விலகிய சில வாரங்களில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ஹாகஸ் சவுதி அரேபிய கிளப் அல் ஹிலாலில் அதே பதவியை ஏற்கவுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஒவ்வொரு பழம் பாடலும் ஒவ்வொரு கதையை சொல்லும். உங்களுடைய பழைய நினைவுகளை திரும்பவும் மீட்டெடுக்க இன்றைய மலரும் நினைவுகள் காத்துட்டு இருக்கு. என்ன நினைவுகளை தட்டி எழுப்பலான்னு இருக்கீங்க? வாங்க, அழைத்து கேளுங்க. என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? 03-2282573 அல்லது 47-68

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-8. என்ன பாட்டு யாருக்காக வேணும், இந்த பாட்டு எனக்கு கேட்டே ஆகணும் அப்படின்றீங்களா, இப்பவே நீங்க அழைக்கலாம்.
1: ஜோஹர்ல இருந்து தேவி பேசுறாங்க.
0: தேவி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்?
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு, அந்த பாட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பிடிச்ச பாட்டு, ஆனா யாருக்காகன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காகவேவா?
1: வீட்டுல யாருமே இல்ல, எல்லாம் வெளியே போயிட்டாங்க, நான் தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கேட்டுக்கிறேன்.
0: சரி, உங்களுக்காகவே வந்துகிட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி.
1: ஓகே ஓகே.

0: வணக்கம் சார், நான் தான் முருகன் பேசுறேன், தவாங்கல இருந்து.
1: முருகன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: கொஞ்ச நேரத்துல அதுக்குள்ள மறந்துட்டு. அச்சம் என்பது மடமையடா.
1: அச்சம் என்பது மடமையடா. இவ்வளவு உற்சாகம் இந்த இரவு நேரத்துல
0: ஏன்? வீரமா இருக்கல,
1: வீரமா இருக்கணும். திங்கட்கிழமை வேலைக்கு போகணுன்றதுக்காக இப்பவே உற்சாகத்தை நீங்க எழுதிக்கிறீங்க.
0: உற்சாகமா இருக்கணும்.
1: சரி, உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கமலா சொல்லுங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: ஐயா, மானமதில் மதியை கண்டேன், வனத்தின் மீது தென்னை கண்டேன் என்ற பாட்டு வேணுயா?
0: அந்த பாட்டு யாருக்காக?
1: கணவருக்காக யா. கணவர் பேரு விஸ்வநாதன்.
0: விஸ்வநாதன், சரி, அவருக்காக வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: நன்றி ஐயா.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், கோகிலன் பேசுங்க.
0: கோகிலன், சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு சனிக்கிழமை?
1: பயணத்துல தான் போயிட்டு இருக்குது ஃபேமிலியோட.
0: எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: இந்த கேஎல் டாக்டர் அண்ணா ஒரே நெரிசலா இருக்குது. கிளாங்ல இருந்து கேஎல் தான் சார்.
0: கிளாங்ல இருந்து கேஎல், ஆனா நெரிசலா இருக்கு.
1: ஆமா ஆமா.
0: சரி, இப்போ நெரிசலுக்கு உங்களுக்கு மருந்து கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: அந்த ஆறு மனம் யாரு? அனைத்து மலேசியா உள்ளவங்களுக்கும்
0: நெரிசலா இருக்கு. அது சரிதான், அதுக்குன்னு ஆறு மனமே ஆறா கேப்பீங்க நெரிசலுக்கு? சரி, ஆறு மனமே ஆறு உங்க புண்பட்ட மனதுக்கு மருந்து போட வந்துட்டு இருக்கு. கேக்கலாம், வாங்க. நன்றி, பாத்து பத்திரமா போங்க.
1: நன்றி சார், நன்றி. தேங்க்ஸ் சார்.

0: பழம் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்களும் அழைத்து பாடல் கேட்கணும் நினைச்சீங்கன்னா சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 புதிய நேர்களுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பே கிடைச்சது இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிக வாய்ப்பு இன்றைக்கு காத்துட்டு இருக்கு. முயற்சி பண்ணுங்க. வணக்கம், யார் இந்த பக்கம்? சரஸ்வதி. எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
1: சன்வேயிலிருந்து.
0: சொல்லுங்க, முதல் அழைப்பா?
1: நினைக்கிறீங்க.
0: இதப்போ என்ன ஒரு வெக்கம்? சரி, ஏரைக்கு வந்து உங்களை பார்த்து பாடுறதா நினைச்சுக்கோங்க. சரியா? பா, என்ன ஒரு வெக்கம். நன்றி நன்றி. நீங்களும் தொடர்ந்து அன்புக்குரியவருக்கு பாட்டு கேட்கணுமா? இந்த மாதிரி நீங்களும் பாட்டு கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: ஹலோ அன்பழகன் மனைவி.
2: அன்பழகனுக்கு கடிதம் ஒரு பாடல் இருக்கு சார், ரெக்கார்டிங் பண்ணி அவன் அனுப்பிவிட சொன்னிட்டு
1: வந்தான். ஞாபகம் இருக்கு.
0: என்ன பாட்டு?
1: அதான் நினைச்சேன்.
0: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்.
1: எனக்கு அழுத்தம் வருது அவரை பத்தி சொல்றது.
2: அவர் எங்க இருக்க?
1: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 வருஷம் ஆகுது.
2: ஐயோ
1: நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
2: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட அந்த கடவுள் என்னன்னு படம் பிடிச்சோம்.
1: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையனு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
2: என் கண்ணுல அவங்களோட இளமையான காட்சி அப்படியே முன்னு தெரியுது. புரோகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
1: ரொம்ப ரொம்ப நன்றியா.
0: ரொம்ப
1: நன்றியை சொல்லணும் ஐயா.
0: மின்னல் FM வானொலி அல்ல, வாழ்க்கை.

0: வள்ளியம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: பாசமலர் படத்துல இருந்து எனக்கு மலரும் மலராக அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஐயா. எங்க அண்ணனுக்காக ஐயா. அண்ணன் பேரு வந்து ரவி சுப்பிரமணியம், எங்க அக்கா பேரு தேவி, தங்கச்சி பேர் வந்து ஜமுனா, என் மக பேர் வந்து விஜயலட்சுமி.
0: இப்படி சொல்லுவீங்க அவங்கள்ட்ட இப்போ வாட்ஸ்அப் பண்ணிருவீங்களா?
1: மலர் வாட்ஸ்அப் பண்ணி சொல்லிட்டேன், நான் பாட்டு கேட்க வரேன் கேளுங்கண்ணே. எங்க அக்கா கேட்பாங்க.
0: ஓ சரி, அக்கா கேட்பாங்க, சரி அண்ணுக்காக கேக்குறீங்க. அண்ணன் எப்படி?
1: ஆமா அண்ணன் கேட்பாரு, அண்ணன் கிட்ட சொல்லியாச்சு.
0: ஓ சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தகவலை கொடுத்தாச்சு. பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்கலாம் வாங்க.
1: நன்றியா.

0: ஹலோ, வணக்கம் கிஷன்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் சுசீலா தேவி பேசுறேன்.
1: பின்னாடி சத்தத்தை குறைச்சிடுறீங்களா?
0: ஆமா ஆமா.
1: சுசீலா தேவி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: எனக்கு 16 நிலையிலே பருவம் வாங்கிய பாட்டு வேணும்.
1: யானை பாகன் படமா?
0: ஆமா.
1: அந்த படத்துல இருந்து பாட்டு யாருக்காக கொடுத்துடலாம்?
0: நான் எல்லாருக்காண்டி கேக்குறேன். பழைய பாட்டு கேக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும், எல்லாத்தையும் விரும்பி நான் கேக்குறேன். கிஷன், உங்களுக்கும் சேர்த்து.
1: எனக்கும் சேர்த்துன்னு சொன்ன நல்ல மனசுக்கு நன்றி. வாங்க பாட்டு கேக்கலாம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் போலீஸை தொழுவோம் போலீசை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற காரை எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: இடம்பெறுவது ஞானச்சுடர். ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலே மன்பை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, ஒரு திருடன் பாம்பாட்டியிடம் இருந்து பாம்பிருந்த கூடையை திருடி கொண்டு போய்விட்டான். திருடினவனோ இந்த கூடையில் நிறைய பணம் இருக்கும் என்று அவனின் குறைந்த அறிவால் எண்ணிக்கொண்டான். பாம்பாட்டியோ பாம்பின் விஷத்தை கொண்டு தப்பித்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் அது பணம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு தூக்கி போனான் அல்லவா, அவனை பாம்பு தீண்டிவிட்டது. அவன் உணர்வற்று கீழே வீழ்ந்து கொண்டான். பாம்பாட்டி தேடி தேடி அலைந்து அவனை பார்த்ததும் தெரிந்து கொண்டான். அவனை தம்முடைய பாம்புதான் கொன்றுவிட்டது என்றான். அது மட்டுமல்ல, அந்த திருடன் எப்படியாவது பிடிபட வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்தித்தேன். அவனை பிடித்து என் பாம்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்பினேன். பாம்பாட்டி இன்னும் சொன்னான், அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும், என்னுடைய துவாவை அவன் புறக்கணித்து விட்டான். அதாவது பாம்பு எனக்கு கிடைக்காமல் செய்துவிட்டான். பாம்பு எனக்கு மீண்டும் கிடைக்காததை ஒரு இழப்பு என்று நினைத்திருந்தேன். ஆனால் அது எனக்கு சரியானதாக அமைந்து விட்டது. அதாவது அதன் விஷமிக்க கடியிலிருந்து நான் தப்பித்து விட்டேன். அறியாது நாம் கேட்கும் பல பிரார்த்தனைகள் துவாக்கள் இழப்பையும் அழிவையும் ஏற்படுத்துபவையாகவே சில நேரங்களில் அமையும். அதை இறைவன் தன் கருணையை கொண்டு ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது அதை ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு இறைவன் உதவி செய்கிறான். அதுவே நம்மீது இறைவன் புரியும் கருணையாகும். அல்லாஹ் நமக்கு நன்மையே தருபவன், நல்லது எது என்பதை அறிபவன். ஆகவே அந்த நல்லதை கருதியே அவன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளாது மறுத்து விடுகிறான். ஏனென்றால் எவைகளையெல்லாம் நமக்கு தர வேண்டும், எவைகளை தரக்கூடாது என்பதை படைத்த ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். பிரார்த்தனை செய்பவர்கள் தன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று எப்போதும் இறைவனிடமே முறையிடுபவர்களாகவே இருக்கிறோம். அவ்வாறு நம்முடைய முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படாததும் நம்முடைய நன்மைக்கே என்பதை மறந்து தவறாக எண்ணி விடுகிறோம். நாமாகவே தீங்கி வேண்டி நின்றோம் என்பதை நாம் அறிய மாட்டோம். நம்முடைய நலன் நாடியே நம்முடைய இறைவன் நாம் வேண்டிய சிலவற்றை தருகிறான், சிலவற்றை தர மறுக்கிறான். பாருங்கள், பச்சிளம் குழந்தை அன்னையின் மடியில் அமர்ந்திருக்கிறது. அன்னையோ தமக்குரிய உணவை உண்டு கொண்டிருக்கிறாள். அந்த உணவில் இறைச்சி இருக்கிறது, மீன் இருக்கிறது. ஆனால் பச்சிளம் குழந்தை பால் அருந்தும் பருவம். அந்த நேரத்தில் தாய் உண்ணும் உணவில் சிலவற்றை வாயில் எடுத்து போட்டுக் கொண்டது. தாய் என்ன செய்கிறாள்? அந்த உணவை வாயிலிருந்து பிடுங்கி எடுக்கிறாள். காரணம் என்ன? இந்த உணவு சென்றால் அந்த பச்சிளம் குழந்தை அஜீரணத்தால் பாதிக்கக்கூடும் என்பதை நல்லெண்ணம் கொண்டு பிடுங்கும் பொழுது அந்த குழந்தையோ கத்தி கதறுகிறது. அந்த குழந்தை கதற கதற பிடுங்கி எடுத்து விடுகிறாள். இந்த நிகழ்ச்சி எதனால் நடந்தது? அந்த குழந்தையின் மீது அன்பும் கருணையும் அக்கறையும் இருந்த காரணத்தால் தான். அதே குழந்தை 6-7 வயதை தாண்டிய பொழுது அந்த கடினமான நல்ல உணவை கடித்து தின்னக்கூடிய இறைச்சி வகைகளை மீன் வகைகளை சாப்பிட முடியாது என்று சொன்னால் தாய் அடித்து ஊட்டிவிட்டு உண்ண வைக்கிறாள். இது என்ன? அப்பொழுதும் அந்த குழந்தையின் மீது அந்த தாய் அக்கறையும் கருணையும் அன்பின் காரணமாகத்தான். 6 மாத குழந்தைக்கு வாயிலிருந்து பிடுங்கிய தாய் 6 வயதாகிற பொழுது அந்த தாயே அதை ஊட்டுகிறாள் என்று சொன்னால் எப்பொழுது யாருக்கு எதை கொடுக்கவேன் என்பதை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது இவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிற பொழுது நம்மை அனைவர்களையும் படைத்தாலும் இறைவன் நம்மீது எவ்வளவு கருணை கொண்டவன்! அருமை நபிகளார் சொல்வார்கள், பெற்றெடுத்த அன்னையை விட அல்லாஹ் 70 மடங்கு நம்மீது கருணை கொண்டவன் என்று. அந்த கருணையின் மூலமாகத்தான் நமக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது என்று தீர்மானித்துத்தான் முடிவெடுத்து செய்கிறான். அதனால் நாம் கேட்கின்ற பிரார்த்தனை துவாக்கள் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படலாம், சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம், சில நேரங்களில் நிறுத்தி வைக்கப்படலாம். இது அத்தனையுமே நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை நினைவில் வைப்போமாக. இறைவா, எங்களுடைய வாழ்வில் எது தேவையோ அதை மட்டும் தந்தருள். தேவையற்றவைகளை உன்னுடைய கருணையினால் தடுத்தருள். எல்லா நிலைகளிலேயும் எங்களுக்கு நல்லவைகளை மட்டுமே தந்தருள். எல்லா மக்களையும் நலமுடன் வாழ நல்லருள் புரிவாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து.
2: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கியூ.

0: மனதளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்லா ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் எஃப்எம். என்ன
1: சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையா.

0: எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
2: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
1: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
0: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
2: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வணக்கமா சொல்றது தானே. வர வர
2: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
2: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
2: என்னாச்சு என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: 5 நிமிஷமா?
2: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.
4: மின்னல் எஃப்எம், இளமை புதுமை இனிமை.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

Manja chava pa.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
3: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
2: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
1: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
0: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை. மங்கள இசை.

வணக்கம். சலா மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சரவாக், பீந்துலோ, தாத்தாவ், சுபாவோ மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வரும் 11 நாள் வரை மூடப்படும் என அம்மாநில கல்வித்துறை JPNS தெரிவித்துள்ளது. அங்கு காற்று மாசு குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அந்த முன்னெச்சரிக்கை முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அது வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 மலேசிய வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகாவை முன்னிட்டு கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு 12.6 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 8 பில்லியன் ரிங்கிட் இலக்கை அது கடந்துள்ளதை வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு எடுத்துரைத்தார். இன்று நடைபெறும் அதன் நிறைவு விழாவில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சு மருந்து கடத்தலை முறியடிக்கும் நோக்கில் மலேசிய குடிநுழைவுத்துறையின் வியூக ஒத்துழைப்பு மூலம் வர்த்தகம் விமான நிலைய கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. மேலும் எல்லை கட்டுப்பாடும் தற்காப்பு நிறுவனத்துடன் ஒத்துழைப்பும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் மீதான படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனுப்பிய அமைதி தூதர்கள் ஸ்டீவ் விட்கோஃப், ஜெரட் குஷ்ன ஆகியோருடன் கிரெம்லினில் சுமார் 3 மணி நேரம் பேச்சு நடத்தினார். சனிக்கிழமை இரவு நடைபெற்ற அந்த சந்திப்பு நிறைவடைந்ததாக ரஷ்ய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் கிழக்கு ஜியாங்ஸி வட்டாரத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 11 பேரை காணவில்லை. ஜியான் நகரின் சுய்சுவான மாவட்டத்தில் சனிக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த பேரிடருக்கு சவுடேல் சூறாவளி கொண்டு வந்த அடைமழை காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. எர்லிங் ஹேலன் இந்த பருவத்தில் மான்செஸ்டர் சிட்டியின் சிறப்பான தொடக்கத்தை தக்கவைத்துக் கொண்டார். இருப்பினும் எதியாட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் புதிதாக தேர்வாகியிருக்கும் கவெட்ரி அணிக்கு எதிராக 1-0 வெற்றியை உறுதி செய்ய என்சோ மரிஸ்காவின் அணி கடுமையாக போராட வேண்டியிருந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்து நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். إذا جاء نصر الله والفتح நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து. ورأيت الناس يدخلون في دين الله أفواجا அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால். فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

நேயர்களே, ஈமான் என்பது உள்ளத்தால் அல்லாஹுவை உறுதி கொள்வதும், நாவினால் திருக்கலிமாவை மொழிவதும், ஃபர்லான செயல்களை ஒழுங்காக செய்வதுமேயாகும். ஈமான் நிர்வாணமானதாகவும், அதன் ஆடை இறை பக்தியாகவும், அதன் அழகோ தீய செயல்களை செய்வதில் வெட்கம் கொண்டு அதை செய்யாமல் விட்டு விடுவதாகவும், அதன் பலம் மார்க்க கல்வியாகவும் திகழ்கிறது. நாம் விரும்புவதை நம் சகோதரனுக்கும் விரும்புவது ஈமானின் உச்ச நிலையாகும். இஸ்லாத்தில் அனைவரும் சகோதரர்களே. ஆகவேதான் ஈமான் என்பது மூமீன்களின் அகத்தில் பதிந்திருக்கும் புதைப்பொருளாகவும், இஸ்லாம் என்பது மூமீன்களின் புறத்தே பிரதிபலிக்கின்ற செயல்முறைகளாகவும் இருக்கிறது.

நேர்களே, ஈமான் ஃபர்லான காரியங்களை சரிவர செய்வதினால் நிறைவு பெறும். அதே போல ஃபர்லான காரியங்களை விடுவதினால் குறைவு பெறும். நிறைவான ஈமானுக்கு சொர்க்கமும் குறைவான ஈமானுக்கு நரகமும் கிடைப்பது திண்ணம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாகவும் அதன் முடிவு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், பரிசுத்தம் ஆகியவைகளாகவும் அமைந்துள்ளன. இவை அனைத்தும் எந்த அளவு பேணி பாதுகாக்கப்படுமோ அந்த அளவிற்கு மனிதனின் அந்தஸ்தும் பாதுகாக்கப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈமானை ஈகையைக் கொண்டும் தீமைகள் செய்ய வெட்கிப்பதைக் கொண்டும் சிறப்பாக அமைத்தான். குஃப்ரையோ இறை வழி கேட்டைக் கொண்டும் தீமைகள் செய்வதில் துணிவு கொள்வதைக் கொண்டும் அமைத்துள்ளார்.

நேர்களே, நம் உள்ளத்தில் ஈமான் உறுதிப்படுமாயின் அது சொல்லின் வண்ணத்திலே ஒளிரும், செயலின் திண்ணத்திலே மிளிரும். இத்தகைய ஈமானை அல்லாஹுவை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது, அணுவளவும் அசைக்கவும் கூட முடியாது. ஈமானுக்காக நபிமார்களும் நபி தோழர்களும் எண்ணிலடங்கா சிரமங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. ஈமானை பெற்ற மூமின்கள் ஒன்று, அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு அடிபணிய வேண்டும். இரண்டு, ஷைத்தானை அறிந்து அவனுக்கு மாறு செய்ய வேண்டும். மூன்று, சொர்க்கத்தை அடைவதற்கு நற்காரியங்கள் புரிய வேண்டும். நான்கு, நரகத்தை விட்டும் தப்பிப்பதற்கு பாவங்களை விட்டொழித்தல் வேண்டும். ஐந்து, உண்மை இன்னதென்று அறிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆறு, நியாயம் இன்னதென்று அறிந்து அதற்கு கட்டுப்பட வேண்டும். ஆக நேர்களே, ஈமான் முழுமை பெற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஆறு விஷயங்களை அவசியம் நாம் அமல்படுத்துவோமாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, ஆவணி திங்கள், 20ஆம் நாள், 2026 செப்டம்பர் 6, ஞாயிற்றுக்கிழமை. வணக்கம் மின்னலில் உங்களோடு இணைகின்றேன். ஒரு வாரம் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கைக்கு இன்று கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம், சரிங்களா? அவசரமாக எழுந்து ஓட வேண்டியதில்லை, கடிகாரத்தை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்று நம்மை நாமே ரசிக்கலாம். அதற்கான நாளாகத்தான் ஞாயிறு அமைந்திருக்கின்றது. குடும்பத்தோடு ஒரு தேநீர், நமக்கு பிடித்த பாடல், மனதுக்கு பிடித்த மனிதர்களோடு சில நிமிடங்கள், மறந்துடாதீங்க, ஒரு அன்பான நினைவூட்டல். ஞாயிறு என்பது ஒரு விடுமுறை நாள் மட்டும் கிடையாது, நான் என்பவரை மீண்டும் சந்திக்கும் நாள். அதனால அந்த நானை சந்திக்க மறந்துடாதீங்க. அதனால் இன்று கவலைகளை கொஞ்சம் மோரமாக வைத்துவிட்டு புன்னகையை முகத்தில் வைத்துக்கொண்டு இந்த நாளை அழகாக ஆரம்பிக்கலாம். பக்தி பாடலோடு வாங்க தொடங்கலாம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

சரி, வணக்கம். மின்னலில் தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கலாம். அந்த வரிசையில் மலேசிய நண்பர் நாளிதழில் முதல் பக்கத்தில் இடம்பெற்ற செய்தி, நேபாளத்தில் காணாமல் போன 55 மலேசியர்கள் உறவினர்களின் மரபணு மாதிரிகள் சேகரிப்பு நிறைவு. ஆமா, இதை வந்து நம்முடைய வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்திருக்கின்றார். இந்த மாதிரிகள் விரைவில் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டு பொருத்தம் பார்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக மக்கள் ஓசை நாளிதழ் செய்திகளை பார்க்கலாம். குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 2500 ரிங்கிட், மலாக்கா அரசு ஆய்வு என்ற செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி, இந்த மரபணு சேகரிப்பு வாரிசுகளுடைய பற்றிய இந்த நிலவரங்கள் எல்லாமே இங்கு மலேசியாவில் இருக்கும் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரோடு கலந்து ஆலோசிக்கப்படும், அவர்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் விளக்கமும் கொடுக்கப்படும் என்று அமைச்சு வந்து சொல்லியிருக்கின்றது. இதை பற்றிய முழு செய்தி வெளிவந்திருக்கின்றது. சரி, தொடர்ந்து இணைய பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் பார்க்கலாம். மாணவர்களின் சொல்வளம் பேச்சு திறனை வெளிக்கொணரும் முதலாவது தேசிய தமிழ் பொது பேச்சு போட்டி, இதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஸ்மார்ட் குழு மீது நம்பிக்கை வைத்துள்ளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் குடும்ப உறுப்பினர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இங்கிருந்து 11 பேர் கிளம்பி இருக்கிறாங்க இல்லையா நேபாளுக்கு, இவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அங்க போய் நிச்சயம் எங்களுக்கு ஒரு நல்ல பதில சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆகஸ்ட் 31 வரை பொது இடங்களில் சிறு குப்பைகளை வீசிய நபர்கள் மீது 191 குற்ற அறிவிப்பு நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டன என்ற செய்தியோடு நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. எனவே வாங்கி படித்து இணைய பத்திரிகைகளில் வெளிவந்துள்ள முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னும்

சரி, இன்றைக்கான குட்டி கதை இதுதாங்க. ஒரு நாள் மழை கொட்டி கொண்டிருந்தது. ஒரு சிறுவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். சாலையோரத்துல ஒரு வயதான தாத்தா குடை இல்லாம மழையில நனைந்து கொண்டிருந்தார். அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த ஒரே குடையை அவரிடம் கொடுத்துட்டு, தாத்தா நீங்க இதை எடுத்துக்கோங்க தாத்தா, நான் ஓடி போயிடுறேன், வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, தம்பி உனக்கு மழை நினைக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த சிறுவன் என்ன பதில் சொன்னான்னா, என்னை நினைக்கும் மழை உங்களையும் நினைக்குது தாத்தா, ஆனா என்னிடம் ஒரு கூட தான் இருக்கு, உங்ககிட்ட கிடையாது, அவ்வளவுதான், பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். சில நேரங்கள்ல மனித நேயம் என்பது பெரிய உதவி அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மிடம் இருக்கிறதுல கொஞ்சத்தை தேவைப்படுற ஒருவருக்கு கொடுப்பது தான். பாருங்க, அந்த சிறுவனிடமே கிடையாது, இருந்த போதிலும் தாத்தாவுக்கு வந்து மழையில நினைந்தா உடல் சுகம் இல்லாம போயிரும், அவர்கிட்ட இல்லையேன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஓடி போயிடுறேன்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதான் ஒரு வார்த்தை, ஒரு புன்னக, ஒரு கையீட்டல். யாரோ ஒருவருடைய நாளையே மாற்றிவிடலாம். மனிதர்களாக பிறந்தும் மனித நேயத்தோடு வாழ்வோம். அந்த மாதிரி இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும்னா ஏன் அதை நீங்கள் சொல்லக்கூடாது?

0: just awesome na.
1: No tension. Ebe.
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
3: தமிழுக்கு மனம் என்று பேர்.
2: இலக்கியம் பேசுவோம்
4: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: புகை மூட்டம் சரவாக் பின்துலுவில் அனைத்து பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டன. மருந்து கடத்தலை களையெடுக்கும் நோக்கில் மலேசிய சுங்கத்துறையுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துகிறது சுகாதார அமைச்சர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சரபாக், பின்துலு, தாத்தாவ், சபாஹோ மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வரும் 11 நாள் வரை மூடப்படும் என அம்மாநில கல்வித்துறை JPNS தெரிவித்துள்ளது. அங்கு காற்று மாசு குறியீடு மிக ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த முன்னெச்சரிக்கை முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அது வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 22,476 ஆரம்ப பள்ளி மாணவர்கள் உட்பட 17,268 இடைநிலை பள்ளி மாணவர்களும் நாளை தொடங்கி 11 நாள் வரை இல்லிருப்பு கற்றலை மேற்கொள்வர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை IPU 400 மேல் பதிவாகுமெனில் தொடர்புடைய இடங்களில் அவசர நிலை அறிவிப்பு வெளியிடப்படும். முன்னதாக சரபாக் சரியானில் அது 500 கடந்த வேளை அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை போன்று மிகவும் ஆபத்தான நிலையில் காற்றின் தரம் பதிவானால் அந்த முனைப்பு செயல்படுத்தப்படும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஆத்தூர் ஜோசப் கூறுப் தெரிவித்துள்ளார். காற்றின் தரத்தை மதிப்பிடும் பொருட்டு தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதை அவர் காட்டினார். சுகாதார அமைச்சு மருந்து கடத்தலை முறியடிக்கும் நோக்கில் மலேசிய சுங்கத்துறையுடனான வியூக ஒத்துழைப்பு மூலம் நாட்டின் நுழைவாயில்களில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. மேலும் எல்லை கட்டுப்பாட்டு தற்காப்பு நிறுவனத்துடனும் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார். இதன் வழி அங்கீகரிக்கப்படாத மருந்துகள் உள்நாட்டு சந்தையில் விநியோகிக்கப்படுவதை தவிர்க்க இயலும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் பாதுகாப்பான தரமான மருந்து பொருள்கள் மட்டுமே மக்கள் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இந்த முனைப்பு கொண்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2026 மலேசிய வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகாவை முன்னிட்டு கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு 12.6 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. தொடக்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 8 பில்லியன் ரிங்கிட் இலக்கை அது கடந்துள்ளதை வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது சாபு எடுத்துரைத்தார். ஸ்லாங்கூர் சர்டாங்கில் கடந்த 28 நாள் தொடங்கிய இவ்வாண்டுக்கான மகா கண்காட்சி அமோக வரவேற்பை பெற்றுள்ள வேளை இன்று நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வீட்டிலிருந்து சிறாரை பராமரிப்பவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கில் கசி மடானி திட்டம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ பர்லினா சீடி பரிந்துரைத்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். இதன் வழி பராமரிப்பாளர்கள் உரிய பயிற்சிகளை பெறும் அதேவேளை சிறார் பராமரிப்பு சேவை தரத்தையும் உயர்த்த இயலும் என நிபோங் தபால் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் வலியுறுத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து காணாமல் போன 55 மலேசியர்களின் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து மரபணு மாதிரி DNA பெறப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்துசி முகமது ஹசன் தெரிவித்துள்ளார். இவ்வேளை அந்நாட்டின் அதிகாரிகள் சோதனையை துரிதப்படுத்தும் பொருட்டு அந்த மாதிரிகள் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் என அவர் கூறினார். தேவையெழுமாயின் வேதியியல் துறையைச் சேர்ந்த நிபுணர்களையும் அனுப்பி வைக்க தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சிறப்பு தேடி மீட்கும் குழு சுமாரை சேர்ந்த 11 பேர் அந்நாட்டுக்கு சென்றுள்ள வேளை தேடல் பணிகளுக்கு உதவும் நோக்கில் அதீத திறன் கொண்ட 5 திருகூர்திகளையும் பயன்படுத்துவதாக அமைச்சர் கூறினார். அந்த தேடல் பணி விரைவில் நிறைவு பெறும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டுள்ளார். இவ்வேளை நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள குழுவிற்கு மூத்த தீயணைப்பு அதிகாரியும் ஸ்மார்ட் தளபதியுமான அப்துல் மனாப் ஜே இசா தலைமையேற்றுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா தலைமை இயக்குநர் டத்தோ மியோர் இஸ்மாயில் மியோர் அக்தீம் தெரிவித்துள்ளார். அந்த தேடல் பணி 10 நாட்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் எந்த பாகுபாடுமின்றி தேடல் தொடரும் நிலையில் மலேசியர்களின் நிலை குறித்து விரைவில் கண்டறியப்படும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டுள்ளார். இதனிடையே A400M விமானத்தை வழங்கி ஒத்துழைப்பு நல்கிய அரச மலேசிய வான்படைக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் barita.rtm.gov.my.
0: இவ்வேளை நேபாளத்தில் பனிப்பாறை உருகியதில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் 1300 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு சனிக்கிழமை சீன நாட்டவர் ஒருவர் சுரங்கப்பாதையிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்ப திரிசூலி ஒன்று நீர்மின் திட்டத்தில் உள்ள 225 மீட்டர் நீளமான சுரங்கப்பாதைக்குள் இருந்து லூஹைதா உயிருடன் மீட்கப்பட்டதாக நேபாள ராணுவம் கூறியது. இதுவரை அந்த சுரங்கப்பாதையிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட 3வது நபர் இவர் ஆவார். August 26 ஆற்றின் மேற்பகுதியில் பனிப்பாறை சரிந்ததை தொடர்ந்து பல்வேறு சுரங்கப்பாதைகளில் 900 வரை சிக்கியிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. சீனாவின் கிழக்கு ஜியாங்ஸி வட்டாரத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 11 பேரை காணவில்லை. ஜியான் நகரின் சுய்சுவான் மாவட்டத்தில் சனிக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த பேரிடருக்கு சாவுடையில் சூறாவளி கொண்டு வந்த அடைமழை காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள வேளை 640 மீட்புப் படையினர் தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருவதுடன் 2வது நிலை பேரிடரை தடுக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் மீதான படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அனுப்பிய அமைதி தூதர்கள் ஸ்டீவ் விட்கோஃப், ஜெரட் குஷ்ன ஆகியோருடன் கிரெம்ளினில் சுமார் 3 மணி நேரம் பேச்சு நடத்தினார். சனிக்கிழமை இரவு நடைபெற்ற அந்த சந்திப்பு நிறைவடைந்ததாக ரஷ்ய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து விட்கோஃபும் குஷ்னரும் சனிக்கிழமை முதன்முறையாக கியேவ் செல்ல உள்ளனர். இதனிடையே முழுமையான தயார் நிலையில் வந்திருந்த அமெரிக்க பேராளர்களுடன் ரஷ்யா மிகவும் வெளிப்படையான பேச்சு நடத்தியதாக கிரெம்ளின் கூறியது. போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தங்களின் வழக்கமான விருப்பத்தை மட்டும் அமெரிக்க தரப்பு வெளிப்படுத்தவில்லை. மாறாக சில ஏடல்களையும் முன்வைத்துள்ளதாக கிரெம்ளின் பேச்சாளர் யூரி உஷாகோவ் தெரிவித்துள்ளார். விளையாட்டு 2026 சீன மாஸ்டர்ஸ் பூப்பந்து நாட்டின் தொழில்முறை கலப்பு இரட்டையர் ஹூ பாங்ரோன் லாய் பெக்ஜின் இறுதி சுற்றுக்கு முன்னேறியதன் மூலம் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளனர். உலக தரவரிசையில் 85வது இடத்தில் உள்ள அவர்கள் அரையிறுதியில் 21-12, 21-10 என உபசரணை நாட்டின் ஜூ ஈஜுன் லீ கியானை வென்றனர். இன்று திட்டமிடப்பட்டுள்ள இறுதி ஆட்டத்தில் பன்ரோன் பெய்ஜெங் உலகின் முதல்நிலை ஆட்டக்காரர்களான சீனாவின் ஃபெங் யான்ஸி யாங் டோங்பிங்கை எதிர்கொள்கின்றனர். முன்னதாக யான்ஸே டோங்பிங் மலேசியாவின் மற்றோர் இணை கோ ஜூன்வாட் ஷெவன் லாய் ஜெமிகின் அரைக்கூவலை முடிவுக்கு கொண்டு வந்தனர். நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து எர்லிங் ஹேலன் இந்த பருவத்தில் மேன்செஸ்டர் சிட்டியின் சிறப்பான தொடக்கத்தை தக்க வைத்துக் கொண்டார். இருப்பினும் எத்தியாட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் புதிதாக தேர்வாகியிருக்கும் கோவெட்ரி அணிக்கு எதிராக 1-0 வெற்றியை பதிவு செய்ய என்சோ மெரெஸ்கோவின் அணி கடுமையாக போராட வேண்டியிருந்தது. இந்த வெற்றி ஞாயிற்றுக்கிழமை செல்சியை எதிர்கொள்ளவிருக்கும் நடப்பு வெற்றியாளர் ஆர்சனலை பின்னுக்கு தள்ளி லீக்கில் முதலிடத்தை பிடிக்க சிட்டிக்கு வழிவகுத்துள்ளது. புகை மூட்டம் சரபாக் பிந்துலுவில் அனைத்து பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டன. மருந்து கடத்தலை களையெடுக்கும் நோக்கில் மலேசிய சுங்கத்துறையுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துகிறது சுகாதார அமைச்சு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா வடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2013 இன்றைய நாளில் ஜாவி எழுத்துக்களுக்காக போராடிய முன்னாள் ஆசிரியர் பாக் மத்லோப் என்றறியப்பட்ட மொஹமத் என்ற மொக்தார் தாலிப் ஜோஹோர் பத்துபஹாத் சுமராவில் காலமானார். 76 வயது பாக் மத்லோப் 2 நாள்களாக கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மனைவி அருகிருக்க இறுதி மூச்சை விட்டார். 1937 ஜூலை 5 பிறந்த அவர் மலேசியாவில் ஜாவி எழுத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்காக பாடுபட்ட முக்கியமானவர்களுள் ஒருவர். அவர் ஜாவி எழுத்தை கற்பிப்பதற்கான 20க்கும் மேற்பட்ட வழிகாட்டி நூல்களையும் 100க்கும் மேற்பட்ட சிறார் இளையோர் நாவல்களையும் நாடக வசனங்களையும் எழுதியுள்ளார். அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் உத்துசன் கனகனா இதழில் மரி பர்பிகிர் பகுதி, மிங்குவன் மலேசியா இதழில் தமன் கனகனா ருவங்கன் புலாஜார், உத்துசன் மலாயுவில் ருவங்கன் பும்பச்சு மூது, பரித்த மிங்குவில் பிந்தார் ஜாவி ஆகியவை அடங்கும். உதுசன் மலாயு நாளிதழின் ஜாவி கல்வி பிரிவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் ஜாவி புதிய எழுத்து முறை உருவாக்கப்பட்ட போது திவான் பாசன் அண்ட் புஸ்தகாவினால் ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 6 வணக்கம் மின்னலில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றிங்க. ஒரு சிறுமி தினமும் தன்னுடைய வீட்டு தோட்டத்துல ஒரு செடியை நட்டா, தினமும் தண்ணீரும் ஊற்றினா, மண்ணை தோண்டி பாத்திருக்கா, ஏன் இன்னும் வளரல அப்படின்னு சொல்லி பார்த்து நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் இதெல்லாம் கவனிச்ச அந்த சிறுமியோட அம்மா சிறுமி கிட்ட சொன்னாங்க, நீ தினமும் மண்ணுக்கு மேல எதுவும் தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனா மண்ணுக்கு கீழே அந்த செடி தன் வேர்களை வளர்த்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே எந்த முன்னேற்றமும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா வெளியில் மாற்றம் தெரியல என்பதற்காக உள்ள வளர்ச்சி நடக்கலன்ற அர்த்தமே கிடையாதுங்க. அதனால இன்று உங்களுக்கான ஒரு நினைவூட்டல், வணக்கம் மின்னலில் இருந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க வேர்கள் வலுவாகி கொண்டிருக்கின்றன, ஒரு நாள் அந்த ஒரு நாள் உங்கள் வளர்ச்சியை உலகமே பார்க்கும். சொன்ன உடனே முகத்துல ஒரு வளர்ச்சி தெரியுது, அதுதான் எங்களுக்கு வேணும். அந்த நம்பிக்கையோடு சிரிப்போடு மகிழ்ச்சியோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பயணிக்கலாம். இது வணக்கம் மின்னல்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: ஏத்த மந்திரம் பாரு. தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒண்ணா இணைக்குதா, அம்மாவை போல் ஒண்ணு அணைக்குதா, ஆமான பாபாஸ் தான். இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
2: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
1: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

அழகான ஞாயிறு. ஞாயிறு என்று கேட்கும் போது இந்த நாள் இவ்வளோ அழகு அப்படின்றத நமக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துது. அவ்வளோதாங்க. டாக்டர் பர்ன் அவருடைய இசையில், அவருடைய வரிகளில் டாக்டர் பர்ன் பாடிய பாடல் தான் அழகான ஞாயிறு. சரி, இந்த விரைவு உணவு அனுப்புநர்கள்லாம் இருக்கிறாங்களா, கிராப் டிரைவர்ஸ், அவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த மோட்டார் வண்டியில் பயணம் செய்யும் போது அவங்க எதிர்நோக்கிற சவால்கள், ஒரு சில தருணங்களில் காணொலிகளாக செய்தியாக பதிவு செய்யும் போது நாமுமே வந்து இனி வரும் காலகட்டங்களில் சில நேரங்களில் உணவு தாமதம் ஏற்படும் போது கொஞ்சம் முகம் சுளிப்போம், கோபப்படுவோம், எவ்வளோ நேரம் தான் காத்திருக்கிறது, ஏன் நான் அழைச்சி நீங்கள் எடுக்கலை, இப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஆனால் அந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ பெரிய சவாலோடு இந்த ஒரு இளைஞர் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. முகமது அமீருல் ஹக்கீம் ஒரு விரைவு உணவு அனுப்புனர், அந்த வேலையை தான் அவர் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து செவி திறன் குறைபாடு இருக்குது. அதனால் இவருக்கு வந்து நம்ம அழைத்தோ இல்லை அவருக்கு ஏதோ ஒரு செய்தி அனுப்புனாலும் கூட அவனால் அதை பார்க்க முடியாது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, சில நேரங்களில் வந்து அவருடைய பயணீட்டாளர்கள்லாம் கேட்பாங்களே, அழைப்பாங்களே, அதை வந்து அவர் வந்து மிஸ்ட் கால்ஸ் அப்படின்னு தான் எடுப்பார். அதுமே வந்து கோபப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன செய்ய முடியும், அவனால தான் திரும்பி வந்து அந்த மணி ஒழிக்குதா இல்லையான்னு கூட கேட்காது. அவருக்கு தான் செவித்திறன் குறைபாடு இருக்கல்லவா. இதெல்லாம் சில நேரங்களை எளிமையாக்க அவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னா, வேலை செய்யும் போது அவருடைய மனைவியும் அவங்களோடு சேர்ந்து பயணிப்பாங்களாம். அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவரால் இந்த சாலையில் வரும் ஒளிகளை கேட்க முடியாது. அந்த பயணீட்டாளர்கள் அழைக்கும் இல்லை அவர்களை தொடர்பு கொள்கிறதுக்கு நிறைய சவால்கள் இருக்கிறதுனால மனைவி எப்போல்லாம் வந்துட்டு அவங்க ஓய்வாக இருக்காங்களோ அவங்களையும் கூடவே வந்து அவர் கூட உதவி செய்யுமாறு அவர் வந்து கூட செல்கிறாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அதுதான் உங்ககிட்ட இந்த ஞாயிறு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறோம். என்னன்னா, நம்மில் பலர் ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய ஒரு நிமிடத்தை வைத்து தீர்ப்பு சொல்கிறோம். ஓ, இவங்க வந்து எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருப்பாங்க, பாதி விட்டுருப்பாங்க, அதனால தான் வந்து தாமதம் அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு நிமிடத்துக்கு பின்னால் எத்தனை வருட போராட்டம் இருக்கிறது, எத்தனை தடைகளை கடந்து வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு தான் தெரியும். அதனால் யாரோ ஒருத்தங்களை மதிப்பிடுவதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் அவருடைய இடத்துல இருந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விரைவு உணவு அனுப்புநர் இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால் நம்ம எல்லாருக்குமே, நான் உட்பட நமக்கு எல்லாமே ஒரு நினைவூட்டல் தான். இதற்கு பிறகு இந்த விரைவு உணவு அனுப்புநர்கள் தாமதிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்ககிட்ட முகம் சொல்லிக்காம அந்த நிலையை அவங்க இடத்துல இருந்து அந்த ஒரு நிமிடம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கிளாம்டன் போமுசாங், அங்கதான் நாங்க வியாழக்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷினை சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my. நம் நாட்டில் 12 to 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94% விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு, ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான அமைதியான மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: for my people.
1: வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சிறி சரவா மாநிலத்தில் நிலவி வரும் மிக மோசமான புகை மூட்ட சூழலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில நாட்டில் 400 கடந்த காற்றின் தர குறியீடு பதிவானால் அந்த பகுதிக்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. நாட்டில் உள்ள வளிமண்டல மற்றும் துப்புரவு இயக்க வழிமுறைகளின் அதாவது SOP அடிப்படையிலேயே இந்த மிக முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சு இந்த பொறுப்பை வகிக்கும். நாடு முழுவதும் உள்ள 68 காற்று தர கண்காணிப்பு நிலையங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே காலகட்டத்தில் முடிந்த அளவு வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்து விடுவோம். அப்படி உடல் கொஞ்சம் சுகமில்லை அப்படின்னா மருத்துவரை சென்று கண்டு அதற்கான சிகிச்சையை பெற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். சுவாச கவசம் இதை அணிந்து கொள்ள மறந்துடாதீங்க. ஒரு அன்பான நினைவு.

0: உறவுகள் தொடர்கதை கோவிந்தனின் 45 ஆண்டு கால நட்பின் தேடல். தேடிய அன்பழகன் இல்லை, நட்பு மட்டும் அப்படியே இருக்கின்றது.
1: அன்பழகன், 81 பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. இப்ப நீ எங்க இருக்கிற? வைஃபை பக்கத்துல பொருளை கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
2: என்ன
3: பாட்டு?
0: நல்ல பசுமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டோம். சொல்லுங்கம்மா, அன்பழகன் என்ற அந்த முகம்
2: எனக்கு அழுத்தம் வருது. அவரை பத்தி சொல்றது என்ன?
1: அவர் எங்க இருக்காரு?
2: அவரு இறந்துட்டேன். அவரு இறந்து 17 வருஷம் ஆகுதுண்ணே.
1: ஐயோ,
2: நன்றிங்கண்ணா. நீங்க இவ்வளவு தூரம் என்னை தேடி கண்டுபிடிச்சி நீங்க நன்றி. சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
1: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட என் கடவுள் என்னன்னு படம் பிடிச்சோம்.
2: இத்தனை வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, சந்தோஷமாவும் இருக்கு. அவரு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
1: என் கண்ணுல அவரோட எளிமையான காட்சி அப்படியே முன்னு தெரியுது. புரோகத்தோட தொடர்ந்து செய்ய நிச்சயமா தொடரும் சார்.
2: ரொம்ப ரொம்ப நன்றியா.
0: இல்ல,
2: ரொம்ப நன்றியை சொல்லணும் ஐயா.
0: மின்னல் FM, வானொலி அல்ல, வாழ்க்கை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வரும் காலங்களில் லங்காவி பன்னாட்டு கடல்சார் வான் கண்காட்சி லீமாவை நடத்துவதற்கான மாற்று இடத்தை தேர்வு செய்வதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. லீமா தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை உள்ளது என்று தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நோர்டின் கூறினார். மலேசியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாக இருக்கும் என்றும் அதன் அடிப்படைகள் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு சாதகமாக உள்ளதாகவும் கருவூல தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஜோஹான் மஹமூத் மரிகான் தெரிவித்தார். மேலும் முதலீட்டாளர்களுக்கான கல்வி நிதி அறிவை மேம்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். தொடர்பு அமைச்சு அமெரிக்காவில் உள்ள பயனர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளை விதிப்பதை விடுத்து உலகம் முழுவதும் 18 வயதிற்குட்பட்ட பயனர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துமாறு மேத்தா நிறுவனத்தை வலியுறுத்தியுள்ளது. ஏனெனில் மலேசியா உள்ளிட்ட பிற நாடுகளில் உள்ள இளம் தலைமுறையினரும் இணையத்திற்கு அடிமையாகும் இடரை எதிர்கொள்கின்றனர் என்று துணை அமைச்சர் தியோனி சிங் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் நாத்ராங்கில் நடைபெற்ற 2026 உலக அழகி போட்டியில் மலேசியாவின் தனுஷ்யா செட்டி 3வது இடத்தை பிடித்தார். இஃது 28 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா பெற்ற சிறந்த அடைவு நிலைக்கு நிகராக உள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை IRGC வட்டார கடல் பகுதியில் விசையுறு ஏவுகணைகளை பாய்ச்சியதை தொடர்ந்து 3 ஈரானிய எண்ணெய் கொள்கலன்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்காம் தெரிவித்தது. ஏதென்ஸிற்கு வடக்கே சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனாக்ரா வான்தளத்தில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியின் போது கிரேக்க போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதன் 2 விமானிகளும் உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் ஆராயப்படுவதாக தோப்ரோதோசேமா செய்தித்தாள் கூறியது. விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. நேற்றிரவு லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற போர்னியோ டெர்பி ஆட்டத்தில் கொச்சிங் சிட்டி FC அண்டை மாநிலம் சபா FC 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக். போர்ன்மவுத்துடன் 2 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டதன் மூலம் நியூகாசல் யுனைடெட் சிறப்பான தொடக்கத்தை தக்க வைத்துக் கொண்டது. பிரென்ஃபோர்டுக்கும் சண்டர்லேண்டுக்கும் இடையிலான ஆட்டம் 1 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டது.